உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை அந்நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியது. ஒண்டி நகரின் வடமேற்கே 68 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் நிலநடுக்கம் மையமிட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதரும் மருமகனுமான ஜெரட் குஷ்னர் அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டிரம்பின் அண்மைய திட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு நிராகரித்துள்ளார். இதன் தொடர்பான கருத்து வேறுபாடுகளை கடையும் வகையில் குஷ்னரின் இப்பயணம் அமைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஆமாங்க, கம் பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், இந்தியாவின் சுதந்திர தினம். ஆமா, இப்போ தமிழகத்தில் இருந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழக நேயர்களுக்கும் இந்தியாவில் இருக்கும் அனைவருக்குமே மின்னலஃபமின் இனிய சுதந்திர நல் வாழ்த்து. இந்த சுதந்திர காற்று அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாட்டுக்குமே வந்து August 31, அந்த பக்கம் இந்தியா அப்படின்னு சொன்னா August 15, 1947 August 15 தான் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது. வந்தே மாந்தரம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

முதல்வன் திரைக்காக ஒழித்த பாடல் தான் அது. முதல்வன் அப்படின்னு சொன்னே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய பிறந்த நாளும் கூட. எப்போதுமே அவர் நடித்த திரைப்படங்களை பார்த்து ரசிக்கும் போது அந்த தேசப்பற்று, நாட்டுக்காக என்ன செய்யலாம், ஒரு குடிமகனாக இருக்கும்போது எவ்வளவு பொறுப்புணர்வோடு ஏதாவது தவறு நடந்தா தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு கதை அம்சங்கள் கரு இதையெல்லாமே நம்ம பார்க்கலாம் இல்லையா. அவருடைய பிறந்த நாளும் தான் இன்று. சரி, வணக்க மின்னலில் இந்த பாடலுக்கு பிறகு நாம கேட்க போகின்றது ஒரு சிறிய சந்திப்பு தான். அதாவது இந்த தம்பதியர்கள், இளம் தம்பதியர்கள் திருமணத்திற்கு முன்னதாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி, இந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆனா எத்தனை பேருக்கு என்ன பயிற்சி, யார் ஏற்பாடு செய்யறாங்க, இதை பற்றியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இணைந்திருங்கள். இந்த பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: சரி, இந்து தம்பதியர்களுக்கு திருமணம் செய்வதற்கு முன்னதாக வழங்கப்படும் இரண்டு நாள் பயிற்சி பட்டறை, இது குறித்து பரத் நம்மோடு இணைந்திருக்கின்றார்.
1: வணக்கம் திரிஷா.
0: சரி பரத், முதல்ல உங்களுடைய இந்த சங்கத்தை பற்றி சொல்லுங்க.
1: இந்து நடைமுறை பண்பாட்டு பதிவு திருமண சங்கம். இந்த சங்கம் வந்து 2017 முதல் வந்து நம்ம வந்து இயங்கிக் கொண்டிருக்கோம். நம்ம சங்கத்தோட தலையாய தேவை என்னன்னா, நம்ம வந்து பதிவு திருமணம் பண்ணி வைக்கிறோம்.
0: பதிவு திருமணத்தை நீங்க இது நாள் வரையிலும் உங்க சங்கம் சார்பாக நடத்தி கொண்டு வரீங்க. இப்போ தேசிய மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியம், அதாவது LPPKN-ஓடு இணைந்து உங்கள் சங்கம் வந்து இப்போ ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கீங்க. பயிற்சியை பற்றி முதல்ல சொல்லுங்க, அதாவது தம்பதியர்களுக்கான

0: கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த பயிற்சியில வழங்கப்படும் சொல்லிருக்கீங்க. இப்படி ஒரு பயிற்சியை இந்து தம்பதியர்களுக்கு வழங்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? இந்த நோக்கத்தில் இந்த ஒரு பயிற்சியை உங்க சங்கத்துல நீங்க ஏற்பாடு செய்திருக்கீங்க.
1: ஓகே, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக வந்து இந்த பதிவு திருமணத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட சேவை வந்து இந்து தம்பதியர்களுக்கு வந்து நம்ம வந்து வழங்கி கொண்டு வரோம். இப்ப இதுக்கு இடையில வந்து நிறைய விவாகரத்து கேசஸ் எல்லாம் வருது நம்ம கிட்ட. நம்மளே பதிவு பண்ண தம்பதியர்களை வந்து ஒரு காலகட்டத்துல வரும்போது வந்து அவங்க விவாகரத்துக்கு இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்கும் போது செய்யும் போது வந்து அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வந்து திருமணமான ஒரு 1-2 ஆண்டு காலத்துல இல்ல 3 ஆண்டு காலத்துல வந்து விவாகரத்து வரைக்கும் வராங்க. அப்ப நம்ம வந்து இத வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து உள்நோக்கி நல்லா பார்க்க கவனிக்கும் போது வந்து இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கான அந்த விழிப்புணர்வு வந்து இல்லாம இருக்கு. ஏன் திருமணம் பண்றோம், எதுக்கு திருமணம் பண்றோம், அந்த விழிப்புணர்வு அவங்க இல்லாதனாலதான் வந்து இதை வந்து நம்ம வந்து இவ்வளவு காலமாக வந்து பரிசீலித்து நம்ம வந்து எல்பிபிக்கிருக்காங்களே தேசிய மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாடு வாரியம் மூலியமாக வந்து அவங்க கூட வந்து நம்ம கலந்து ஆலோசித்து இந்த ப்ரோக்ராம் நம்ம செய்யறோம்.
0: இது வந்து 2 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. இதுல திருமணம் செய்யக்கூடிய தம்பதியர்கள், இளம் தம்பதியர்கள் ஏன் கலந்து கொள்ளணும் இந்த பயிற்சியில நீங்க நினைக்கிறீங்க?
1: எதுக்கு அவங்க திருமணம் பண்றாங்க, அதோட தலையாய நோக்கம் என்ன? அப்ப வந்து இது வந்து நம்மளோட வீட்டுல இருக்க முன்ன காலத்துல வந்து நம்ம வீட்டுல இருக்கிற வயசான பெரியோர்கள் மூதாதையர்கள் வந்து இத வந்து சின்ன சிறு தம்பதியர்களுக்கு வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்ல, எல்லாம் வந்து ஒரு மைக்ரோ ஃபேமிலியா இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இல்ல. அதனால இதை எடுத்து சொல்றதுக்கு வந்து நம்ம கிட்ட ஆள் இல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு இல்ல இந்த மாதிரி ஒரு பட்டறையில அவங்க வந்து கலந்து அவங்களை வந்து கலந்து கொண்டாங்கன்னா இதுல வந்து நாங்க நீங்க எதுக்கு நீங்க திருமணம் பண்றீங்க, உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களோட கணவன் அல்லது உங்களோட மனைவி வந்து எப்படி நீங்க புரிந்து கொண்டு இந்த திருமணத்தை வந்து செம்மையா நீங்க வந்து வழி நடத்திட்டு போலாம், உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி நீங்க செம்மையா வழி நடத்தி போலான்னு இந்த பட்டறையில வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க.
0: இந்த 2 நாள் நடைபெறும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் திருமணத்துக்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட தம்பதியர்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம், ஒரு நல்ல தெளிவை பெறலாம். எந்த மாதிரியான தலைப்புகள் முக்கியமாக இந்த 2 நாள் பயிற்சியில் வந்துட்டு பகிரப்படும்? யார் இந்த பயிற்சியை வழங்குறாங்க?
1: இந்த 2 நாள் பயிலர்கள் வந்து 7 டாபிக்ஸ் இருக்கு. அந்த 7 டாபிக்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் பிரீஃபா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல் டாபிக் வந்து அலாம் பிற்காவினான், 2வது வந்து பலாயிரம் சிந்து, 3வது வந்து ரகசிய சிந்து, 4வது வந்து அமரான் சைபு, அப்புறம் டயட் சேஹர் பெருந்தாங்கன் அண்ட் ரிங்கிட் பிற்காவினான். இப்ப வந்து ஒன்னொன்னுலயும் வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்தோம்னா வந்து அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு நம்மளுக்கு. அப்புறம் ராசிய சிந்த இருக்கு. இந்த முதல் நாள் டாபிக் வந்து நம்ம வந்து திருமணம் பத்தி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் பத்தி நம்ம புரிந்து கொள்ள எப்படி நம்ம புரிந்து கொள்றது, அந்த அதுக்குண்டான வந்து நம்ம அமரான் சைபு டயட்ஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து என்ன மாதிரி உணவு உட்கொண்டா வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து சிறந்த விளங்கலாம். ஒன்னொன்னு வந்து நம்ம வந்து திருமணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கருத்தரிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்குமா, அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன மாதிரி உணவு உட்கொள்ளலாம், அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறை நம்ம சீரமைத்துக் கொள்ளலாம், சோ இதெல்லாம் கத்து கொடுக்கறாங்க. அப்புறம் பெருண்டாங்க வந்து நம்ம திருமணத்துல வந்து மலேசியா திருமண சட்டத்தின் கீழ் வந்து என்னென்ன நம்ம செய்யலாம், திருமணத்தை நம்ம தற்காத்துக் கொள்ளலாம். இந்த பட்டறையை வந்து சமூக நலத்துறையில இருந்து திரு சபரம் நாயுடு அவர்கள் தான் வந்து பயிற்சியாளரா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சியை நடத்தி கொடுப்பாரு.
0: 2 நாள் நடைபெறும் இந்த ஒரு பயனுள்ள திருமண பயிற்சியில் கலந்து கொள்ள எத்தனை தம்பதியர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, யார் யாரெல்லாம் பதிவு செய்யலாம், எந்த திகதிக்குள் பதிவு செய்யணும்?
1: ஓகே, இந்த பயிற்சி பட்டறை வந்து 25 தம்பதியர்கள் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வழங்குறோம். ஏன்னா இது வந்து எல்பிபிகேன் மூலமா வந்து எல்பிபிகேனே நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான மானியத்தை நம்ம கிட்ட வழங்கி இந்த பயிற்சி பட்டறைய வந்து நம்மள வழி நடத்த சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு வந்து நம்ம 25 தம்பதியர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதுல அனுமதி இருக்கு. இதுல வந்து யார் யார வந்து திருமணம் பண்ண போறாங்க, இந்த ஆண்டு இறுதி இல்லாட்டி அடுத்த ஆண்டுல திருமணம் போறவங்க வந்து இதுல இருந்து கலந்து கொள்ளலாம். இல்ல நான் வந்து கல்யாணம் ஆகி இப்பதான் வந்து எனக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுமே வந்து கலந்து கொள்ளலாம். அவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும்.
0: இந்த பதிவு எப்படி செய்வது?
1: இந்த மாதம் 30ஆம் தேதி வரை வந்து நம்ம வந்து திறந்து வைத்திருக்கோம். 30ஆம் தேதிக்குள்ள வந்து யார் யார் வந்து இதுல வந்து பதிவு முடியுமோ வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து முற்றிலும் இலவசம் த்ரிஷா. இதுல வந்து நம்ம வந்து 3 வேளை நம்ம சாப்பாடு கொடுக்கறோம். பிளஸ் வந்து இதுல வந்து கலந்து கொண்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நம்ம வந்து சர்டிபிகேட் அவங்க நம்ம கொடுக்கறோம்.
0: யாரை தொடர்பு கொள்ளலாம், எங்கே அவங்க பெற்றுக் கொள்ளலாம்?
1: இந்த பயிற்சி பட்டறையில கலந்து கொள்ள விரும்புவோர் வந்து நம்மளுடைய அலுவலக எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 0169050305. மறுபடியும் சொல்றேன், 0169050305. ஐந்து சுழியம் மூன்று சுழியம் என்ற எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். திருமணம் என்பது ஆயிரத்து காலத்து பயிர் சொல்லுவாங்க. அதனால வந்து திருமணம் பண்ண போற தம்பதியர்கள் இந்த பயிற்சி பட்டியலிருந்து கலந்து கொண்டு உங்கள் திருமண வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாக வாழ நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய மின்னலுக்கும்

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: யாரு சுவையை மந்திரம் ஆறு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒண்ணா இணைக்குதா அம்மாவை போல் ஒண்ணு அணைக்குதா ஆமான பாபாஸ்தான்
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
3: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
2: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நம்ம லேசியர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய அழகியல் தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுமை, பல்லின கலாச்சாரம், இதெல்லாம் தாண்டி எங்க நம்ம இருந்தாலும் அந்த தருணங்களை நாம அனுபவிக்கும் அந்த சூழல் இருக்கு இல்லையா, அது சில சமயங்களில் சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யும் போது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரிதான் மலாக்கா பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆசிரியர் பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க சரியா, வகுப்பறைக்கு நுழைவதற்கு முன்னதாக அந்த கதவு, அதாவது அவங்க கற்பனை எல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு ஒரு புதிய கட்டிடமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு விஷயத்த நம்ம திறப்பு விழா செய்யறோம் அப்படின்னா ரிப்பன் இருக்குல்ல, இதை வெட்டி அதற்கு பிறகு தானே நம்ம வந்து அந்த திறப்பு விழா செய்வோம். அதே மாதிரி இந்த மாணவர்களுடைய கற்பனை வெள்ளத்தை பாருங்க, கதவை வந்து சாத்து வைத்துட்டாங்க, அடுத்த கதவுல வந்து தாட்கள் இருக்குல்ல, இதாலேயே வந்து அந்த ரிப்பன் மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் நீளமாக கட்டிட்டு, அதற்கு பிறகு ஆசிரியர் முன்னுக்கு இருக்கிறாரு, கதிரவுக்கு முன்னுக்கு இருந்து அவர்கிட்ட கத்திரிக்கோளை கொடுத்து அவரும் என்ன செய்திருக்காரு, அது ஒரு தாள்லாம் நினைக்காம உண்மையிலேயே ஒரு பள்ளிக்கூட திறப்பு விழாவில் ரிப்பனை வெட்டினா எப்படி இருக்குமோ அதே ஒரு பாணியில வெட்டி உள்ளுக்கு வந்து எல்லாருக்கும் கைகளெல்லாம் அசைத்து காட்டி அந்த மாணவர்களை மகிழ்ச்சி படுத்திய தருணம் இந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்ட போது எல்லாமே அவ்வளோ மகிழ்ச்சியாக, அதாவது இது போன்ற ஆசிரியர்கள் நம்ம வளர்ந்த படித்த பள்ளிக்கூடங்கள்ல இருப்பாங்க, அந்த ஆசிரியர்களை இப்போ நான் நினைச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாங்க, தேசிய தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாட போகின்றோம். மலேசியர்களாக பெருமை கொள்ளும் இந்த தருணங்கள்ல நாம இந்த நாடு, தேசப்பற்று, இதையெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு ஆசிரியர்கள் நம்மளுடைய அறிவு கடை திறந்திருக்காங்க. நினைத்து பாருங்க, இது போன்ற ஆசிரியர்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்களை தொடர்பு கொண்டு பேச முடியும் அப்படின்னா இந்த தேசிய மாதத்துல நீங்க கூட பேசலாம். மலேசியர்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நம்முடைய தன்மை. குறிப்பாக மலாய் மொழி ஆசிரியரா இருக்கலாம், அல்லது சீன ஆசிரியரா இருக்கலாம், இப்படி யாராக இருந்தாலும் கூட பேசிதான் பாருங்களேன், அந்த ஒரு சூழல் இருக்குல்ல பா, அது ஒரு வேற மாதிரிங்க.

0: மேற்காசிய நெருக்கடி அரசாங்கத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்த உதவுகின்றன. 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் திரைப்பட துறைக்கு தொடர்பு அமைச்சு முன்னுரிமை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மேற்காசிய நெருக்கடி தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்க வழிவகுத்துள்ளது. அத்துடன் இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை, குடும்ப செலவினங்களை தக்க வைக்கவும் வணிக நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் உதவியுள்ளன. மேலும் இந்த நடவடிக்கைகள் இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருக்கவும் துணை புரிந்துள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மடானி பொருளாதார கட்டமைப்பின் உருமாற்றங்களும் அரசாங்கத்தின் ஆக்ககரமான நடவடிக்கைகளும் உலகளாவிய விநியோக தடைகளால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுமையை குறைக்க உதவியுள்ளதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். சாலை விபத்து மேலாண்மை அமைப்பு ரெம்ஸின் பயன்பாடு. நாடு முழுவதும் உள்ள கூட்டரசு சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் நிகழும் 99 இடங்களை அடையாளம் காண பொதுப்பணி அமைச்சுக்கு துணை புரிந்துள்ளது. மை ஜாலான் முனைப்பின் அடிப்படையில் ரெம்ஸின் அமைப்பை அமைச்சு உருவாக்கியதாக அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து தொடர்பான தரவுகளை முறையாக நிர்வகிக்கவும் ஆய்வு செய்யவும் அந்த அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் திரைப்படத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பு அமைச்சின் முதன்மை முன்னுரிமைகளில் ஒன்றென துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். தொடர்பு அமைச்சு தொடர்பான 2027 வரவு செலவு திட்ட விவரங்கள் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிதி அமைச்சுடனான அதிகாரப்படி கூட்டத்திற்கு பின்னரே வெளியிடப்பட முடியும் என்று அவர் கூறினார். எனினும் இவ்விவகாரம் குறித்து முன்னரே கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு அரசியல் நெருக்கடி குறித்த கவலைகள் இருந்த போதிலும் கொள்கை நிலைத்தன்மையும் நாட்டின் வலுவான பொருளாதார அடிப்படைகளும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தொடர்ந்து ஆதரிப்பதாக பெங் நகரா ஆளுநர் டத்துஸ்ரீ அப்துல் ரஷீத் காஃபூர் தெரிவித்துள்ளார். வலுவான வளர்ச்சி உட்பட தொடர்ச்சியான உருமாற்ற முயற்சிகளின் ஆதரவுடன் மலேசிய பொருளாதாரம் ஆக்ககரமான மீள்திறனை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். கடந்த சில காலாண்டுகளாக தரவு மையங்கள் உட்பட மின்னியல் துறையும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நாளையும் பள்ளி விடுமுறையையும் முன்னிட்டு கிரேத்தாப்பி தனமலை பர்கான் இடிஎஸ் மின்சார ரயில் சேவைக்கும் இஎம்யு பிளஸ் சேவைக்கும் கூடுதலாக 124 ரயில் சேவைகளை வழங்க உள்ளது. இதற்கு 38,944 இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கூடுதல் ரயில் சேவைகள் இம்மாதம் 21ஆம் நாள் முதல் 23 வரையிலும், 28 முதல் 31ஆம் நாள் வரையிலும், செப்டம்பர் 4 முதல் 6 வரையிலும் இயக்கப்படும் என்று கேடிஎம்பி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. போக்குவரத்து திறனை அதிகரிக்கவும் பயண தேர்வுகளை விரிவுபடுத்தவும் அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை நிறைவு செய்யவும் கேடிஎம்பி மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. ஷா ஆலம் இலகுரையில் LRT 3 சேவை பயனர்களுக்கு இன்று தொடங்கி கட்டணம் விதிக்கப்படும் என்று ரெபிட் கேர்ல் தெரிவித்துள்ளது. அதேவேளை பார்க் அண்ட் ரைட் வசதிக்கும் LRT நிலையங்களுக்கு இடையே இயங்கும் பேருந்து சேவைக்கான கட்டணங்களும் இன்று முதல் நடப்புக்கு வருவதாக அது கூறியது. முன்னதாக மக்களிடம் LRT 3 சேவையை அறிமுகப்படுத்தவும் அவர்களின் சுமையை குறைக்கவும் கடந்த 6 வாரத்திற்கு அச்சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. எனவே மிகவும் வசதியான பாதுகாப்பான பயணத்திற்கு பொது போக்குவரத்து சேவையை தேர்ந்தெடுக்க ரெபிட் கேல் மக்களை வரவேற்கிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
4: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: கிழக்கு இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவில் ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான வலுவான நிலநடுக்கம் உலுக்கியது. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை அந்நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியது. என்டி நகரின் வடமேற்கே 68 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் நிலநடுக்கம் மையமிட்டிருந்தது. ஆரம்ப நிலநடுக்கத்தை தொடர்ந்து அதே பகுதியில் 5.6, 5.9 என இரு சக்தி வாய்ந்த நில அதிர்வுகள் பதிவாகின. இதனையடுத்து அந்நாட்டு வானிலை காலநிலை புவி இயற்பியல் நிறுவனம் BMKG சுனாமி எச்சரிக்கையை விடுத்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் சிறப்பு தூதரும் மருமகனுமான ஜெரட் கோஷ்னர் அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டிரம்பின் அண்மைய திட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நிராகரித்துள்ளார். இதன் தொடர்பான கருத்து வேறுபாடுகளை களையும் வகையில் குஷ்னரின் இப்பயணம் அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் டிரம்பின் ஒட்டுமொத்த அமைதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என்று காசாவுக்கான உயர் பிரதிநிதிகளான குஷ்னரும் நிக்கோலாய் மிளாடினோஃபும் தெரிவித்தனர். வெனிசுலாவில் மேலும் பல அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது நாட்டின் நல்லிணக்க செயல்பாட்டில் ஒரு முக்கியமான கட்டம் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஜனவரி 3 முதல் இதுவரை 1046 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 130க்கும் மேற்பட்டவர்கள் அரசியல் கைதிகள் என ரூபியோ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மெக்சிகோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தனது பழங்குடியின பின்னணி காரணமாக பல்வேறு பாகுபாட்டை எதிர்கொள்வதாக AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். 168 பிறகு அந்நாட்டின் உச்ச நீதிமன்றத்திற்கு தலைமையேற்றுள்ள முதல் பழங்குடியின நீதிபதி ஹியூகோ அகிலோ ஆவார். மக்கள் வாக்களிப்பு மூலம் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் நாட்டு அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட தேர்தல் சீர்திருத்தமே இந்த சாதனைக்கு காரணம் என அகில குறிப்பிட்டுள்ளார். நாடு தழுவிய அளவில் நிறுத்தப்பட்டிருந்த வாக்கு எண்ணிக்கையை ஜம்பியா மீண்டும் தொடங்கியது. தேர்தல் பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள், அடையாளமிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் களவாடப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அந்நாட்டு தேர்தல் ஆணையம் ECZ வாக்கு எண்ணிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது. தேர்தல் நடைமுறையில் இருந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதோடு வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ECZ தலைவர் மங்கல ஜலுமேஸ் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் முடிவடைந்த 1 பிறகும் எதிர்க்கட்சித் தலைவர் பிரைன் மொண்டில்பிலே வெற்றி பெற்றதாக உரிமை கோரிய சில மணி நேரத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது. விளையாட்டு கார்பந்து. பிரான்சின் முன்னணி கார்பந்து கிளப்புகளில் ஒன்றான போர்டோ கடுமையான நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அந்நாட்டின் புதிய தலைமை பயிற்றுனர் ஜினேடின் ஜிடானை உருவாக்கிய புகழ்பெற்ற அணியாகவும் திகழ்ந்த போர்டோ பல ஆண்டுகளாக கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. இதனிடையே தேசிய லீக்குகளில் இருந்து போர்டோ அணியை நீக்கியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை பிரெஞ்சு தேசிய ஒலிம்பிக் மன்றமும் விளையாட்டு ஆணையமும் நிராகரித்தன. இதன் மூலம் 6 பிரெஞ்சு வெற்றியாளரான இவ்வணி வரும் பருவத்தில் 4 நிலையில் இருந்து 6 நிலைக்கு தரமிறக்கப்பட்டுள்ளதாக அவ்வணியின் துணைத் தலைவர் ஆனோடி காலி தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடி. அரசாங்கத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்த உதவியுள்ளன. 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் திரைப்பட துறைக்கு தொடர்பு அமைச்சு முன்னுரிமை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா?
2: ஆமாங்க, இதெல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அது என்ன அப்படின்றது ஹலோ மின்னல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சனிக்கிழமைகளில் உங்களுக்காகவே ஒளி ஏறி வருகின்றது ஹலோ மின்னல். செல்லங்களின் வெற்றி தருணங்களை நாம ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று ஒரு ஹீரோ தான் வந்திருக்கிறாருங்க. பூச்சோங் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவன் சபாபதி ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
3: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கேன்.
2: நலமா இருக்கீங்களா? ஏன் அப்படி தூரம் போட்டு கொஞ்சம் கிட்ட வாங்க. ஆஹா, சரி, பசியாறிட்டீங்களா? என்ன பசியார?
3: இன்னைக்கு வந்து ரொட்டி சனை சாப்பிட்டா கல்ல.
2: எங்க கடையிலயா, வீட்டுல அம்மா செஞ்சாங்களா?
3: கடையில.
2: கடையிலயா? ரொட்டி சனையோட என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க?
3: சாம்பார்.
2: சாம்பார் போதுமா? போதுமா? காலையில இப்படிதான் சாப்பிடுங்களா? சரி, பசியாரன்னா உங்களுக்கு விருப்பமானது என்ன சொல்லுங்க.
3: நசிலுமா பிடிக்கும், அப்புறம் தோசை பிடிக்கும். அந்த மாதிரி
2: எது உங்களுக்கு இப்ப நசிலுமா, தோசை, ரொட்டி சனைன்னா உங்க தேர்வு என்ன?
3: நசிலுமா தான் ரொம்ப பிடிக்கும்.
2: நசிலுமா தான் தூக்கம் வராது? வராது. ஆனா அக்கா சாப்பிட தூக்கம் வர மாதிரி இருக்கணும். சாப்பிடறதுல முடிச்சுட்டு சாப்பிடலாம். சரியா? சரி, ஆக நல்லா தெம்பா நீங்க பசியாறிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. அதாவது உண்மையிலேயே நம்ம தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய சாதனையை பார்க்கும் போது நமக்கு பெருமையா இருக்குது. இவ்வளோ அறிவார்ந்த மாணவர்களா அப்படின்னு அந்த வரிசையில தான் சபாபதியும் இருக்கிறாரு. இவருடைய கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், அந்த ஆய்வு சிஸ்டம் சொல்லுவாங்க, இதையெல்லாம் அவர் மேற்கொண்ட விதமே ரசிக்கத்தக்க வகையில் இருக்கின்றது, பிரமிக்கக்கூடிய அளவும் இருக்கின்றது. இந்த வயதுல இவர் இவ்வளோ அறிவியல் ரீதியாக யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீன்களை வந்து பாதுகாக்கிறதுக்கா, ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்றத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த, இதை கண்டுபிடித்து இதில் தங்க பதக்கம் வென்றிருக்கிறாரு. முதல்ல சபாபதி நீங்க சொல்லுங்க, இதை கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
3: மொத்த ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்கணும்னா அது எதுக்காக கண்டுபிடிக்கணும் பார்க்கணும். ஸோ நான் வந்து நாஃபிஷோட ரிப்போர்ட் பார்த்தேன். அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது வருஷம் வருஷம் நிறையா மீன் இறப்புறதுனால நிறைய வியாபாரிகளுக்கு நிறைய காசு போகுது. ஸோ ஒரு வருஷத்துல மோர் தென் 4 பில்லியன் USD அந்த அளவுக்குல மீன் சாவுறாங்க. ஸோ அதனால ஒரு அந்த ஃபிஷ் டிசீஸ்னால இந்த ப்ராஜெக்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்
2: பாருங்க. அப்ப உங்களுக்கு மீன் பிடிக்குமா?
3: ஆமா.
2: அதுல என்ன அந்த, இப்ப வந்து நம்மளுக்கு செல்ல பிராணிகள் இருக்கும், இப்ப மீன் இருக்கு, அந்த மாதிரி இப்ப இந்த வயதுல மீனை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? எங்கேயாவது நீங்க மீனை பாத்திருப்பீங்க குளத்துலயோ? இல்ல வீட்டுல மீன் வளர்க்குறீங்களா இல்லையா?
3: இல்ல.
2: ஏன் வளர்க்கல? எதிர்காலத்துல வளர்ப்பீங்களா? ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஒரு மீன் இல்ல, பல்லாயிரக்கணக்கான மீன்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்காக அதோட இன பெருக்கமாக இருக்கணும், இதெல்லாம் செயல்படுறதுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. சரி, இந்த சிஸ்டம் எப்படி செயல்படும் இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க.
3: ஸோ மொதல் வந்து ஒரு கேமரா இருக்கும், அந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும், அதை விட அந்த ஃபிஷ் ட்ரேல இருக்கும். ஏன்னா ரீசர்ச் பார்த்தா மீன்கள் அவங்க வந்து சாப்பிடும்போது தான் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அவங்க ஆக்டிவா இருக்கும் போது இந்த கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணும், அந்த டாட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஏஐ கிட்ட அனுப்பி அந்த ஏஐ அனாலிசிஸ் பண்ணிட்டோன்னே அப்புறம் தான் அது சொல்லும், லைக் இந்த ஃபிஷ்க்கு பிளைண்ட் ஃபிஷா இருக்கு, அப்புறம் லைக் இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதெல்லாமே சொல்லும்
2: பாருங்க. அதாவது அந்த மீன் தொட்டில எப்போதும் வந்து மீனுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக தான் அதை வைத்திருப்பாங்க இல்லையா, அங்கதான் உங்களுடைய அந்த நீங்க கண்டுபிடிச்ச அந்த சிஸ்டம் வந்து நீங்க கேமரால வந்து பொருத்துவீங்க. அதன் வாயிலாக அந்த தகவல் எல்லாம் ஏஐக்கு, செயற்கை நுண்ணறிவுக்கு அனுப்பப்படுது.
3: ஆமா.
2: எவ்வளவு பாருங்க தொழில்நுட்பம் வந்து எங்கெங்கயோ போயிருக்கு. ஆனா பரவாயில்ல, இதுல நீங்க மிக நல்ல மாதிரி இப்படி யோசிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த தகவல் அனுப்பப்படும் இல்லையா, அந்த தகவல் அனுப்பப்பட்டு விட்ட பிறகு அதை வைத்து என்னென்னலாம் மேற்கொள்ளலாம்?
3: சோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு லைக் என்ன சேஞ்சஸ் பண்ணோம், ஏதாச்சும் லைக் அந்த வாட்டர் லெவல் ஓகேயா இருக்கா, இல்லை இந்த ஃபிஷ்கெலாம் பிளைண்டாக இருக்குன்னா, பிளைண்டாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட முடியாது, சாப்பிட முடியலனா சீக்கிரமாக இருந்துடும். ஸோ அதனால் இந்த ஃபிஷர்மென்ஸ் வந்து தெரிஞ்சிடும், ஓகே இந்த மீன் தொட்டியில் இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது, அப்புறம் போயிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபிஷ்ஷை காப்பாற்றிடுவாங்க.
2: அதாவது ஒரு மீனோட சேவகனா நீங்க இருக்கீங்க.
3: ஆமா,
2: மீன் காவலன்னா, மீனுனா அவ்வளோ பிடிக்கும். அப்ப மீன் சாப்பிடுவீங்களா?
3: இல்லை
2: இல்லையா நினைச்சேன். ஏன்னா இந்த மீனை நேசிக்கிறவங்களால மீன் சாப்பிட முடியாது இல்லையா? ஏன்னா நீங்க அந்த மீன் ஒரு ஜீவன், இந்த மீன் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு நோய் வரக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றேன். நீங்க மீன் சாப்பிட மாட்டீங்க, அதாவது இந்த வயதுல உங்களுக்கு அந்த மனிதத்தையும் தாண்டி மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன விரும்பி சாப்பிடுவீங்க, கோழியா?
3: இல்ல, நான் வந்து ஆக்சுவலா வெஜிடேரியன். சோ லைக் தவுகு, வெஜிடேரியன், சிக்கன், இந்த மாதிரி.
2: சின்ன வயசுல இருந்தா?
3: பிறந்ததுல இருந்து
2: பாருங்க, பெருமையா இருக்கு. உங்களை நினைக்கும் போது உண்மையிலேயே இப்ப இந்த சைவமா இருக்கும் போது மன ரீதியா அமைதியா இருக்கலாம், இந்த கோபம் எல்லாம் வராது. உங்களுக்கு கோபம் வருமா?
3: கொஞ்சம் கொஞ்சம்
2: கொஞ்சம். எப்படி வரும் கோபம் சொல்லுங்க.
3: லைக் நிறைய
2: இப்ப அக்கா இந்த மாதிரி கேள்விலாம் கேக்குறேன், கோபம் வருமா? வராது. எப்படி உங்களுக்கு கோபம் வரும்னு மட்டும் சொல்லுங்க.
3: லைக் மத்தவங்க என்ன டவுன்கிரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டைம்,
2: அதாவது அது நம்மளுடைய தற்காப்பு இல்லையா?
3: ஆமா,
2: யாராவது நம்ம வந்துட்டு இப்படி மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா அப்பா கோவம். அது அது நியாயமான ஒன்று, அதுக்கு கோவம் வரும். மற்றபடி உங்க அண்ணன் அம்மா அப்பா அந்த மாதிரி யாருக்கையும் இல்ல? பா, இந்த மாதிரி ஒரு பையன் வீட்டுல கிடைக்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் தானே? வீட்டுல எல்லாருக்கும் கோபம் வராதா?
3: கொஞ்சம் கொஞ்சம்.
2: யார் அதிகமா கோபப்படுவா?
3: அண்ணன் அம்மா.
2: அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: நான் உட்காந்து இருப்பேன், அவங்க எல்லாம் சண்டை போடும்போது நான் ஜஸ்ட் உட்காந்து ஒண்ணுமே பண்ண மாதிரி இருப்பேன்.
2: தடுக்க மாட்டீங்களா? இல்ல சபாபதி, நீ உண்மையிலேயே வேற மாதிரி, ஆனா எந்த மாதிரி என்னால வகைப்படுத்த முடியல. சரி, நல்ல ஒரு மாணவனா இருக்கீங்க. அதாவது இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, மீன் சாப்பிட மாட்டீங்க, சைவமா இருக்கீங்க. அடுத்த கட்டம் வந்து இந்த சிஸ்டம் வந்து இப்போ ஒரு கண்டுபிடிப்புனா சந்தைப்படுத்துவாங்க, அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க இல்லையா? நீங்க இதை என்ன செய்யலாம்னு திட்டமிட்டு இருக்கீங்க?
3: ஸோ இப்போ வந்து சென்சர்ஸ் இல்லை, லைக் இந்த வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து அந்த சென்சர்ஸ்லாம் போடுவேன், அப்புறம் இந்த ஏஐ ஒன்னும் ட்ரெயின் பண்ணிட்டு லைக் ஒன்னும் பெருசாக்கி லைக் இப்போ வந்து ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ்ல இருக்கு. இது வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டு இது வந்து விற்க போறேன்.
2: விற்க போறீங்க? அப்ப வந்து உலகத்துல மீன்கள், ஏன்னா கடந்த வாரம் கூட வணக்கம் என்னல்ல இந்த மீன் துறையில இருந்து ஒரு அதிகாரி வந்திருந்தாங்க, அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மீன் துறை சார்ந்து நம்ம நாட்டிலேயே 4 பேர் தான் இந்தியர்கள் வந்து அந்த துறையில வேலை பணிபுரியறாங்க. அந்த துறை சார்ந்து அதுலயும் பெண்கள் தான், ஆண்கள் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. நீங்க ஒரு ஆண் பிரதிநிதி சொல்லுங்க, ஏன் ஆண்கள் வந்து மீன் துறையில இல்ல?
3: தெரியல,
2: ஏதாவது சொல்லுங்க. இவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுடைய ஞானத்துக்கு அக்கா பக்கத்துல கூட நிக்க முடியாது. அவங்க என்ன வருத்தப்பட்டாங்கன்னா, பெண்கள் தான் அந்த 4 பதவியிலையும் இருக்கிறாங்க இந்த மீன்வள துறையில. மலேசிய மீன்வள அந்த ஜபாத்தான் பறிக்கனான் இருக்குல்ல, அங்க இருக்கிறாங்களாம். ஆண்கள் வரமாட்டாங்களாம். ஏன்? ஒருவேளை அவங்க சொன்னது உங்களுக்கு விளங்கிருச்சோ? போன வாரம் புதன் அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க சொல்லியிருந்தோம் உங்களுடைய இந்த சந்திப்புக்கு பிறகு ஆண்கள் வந்து மீன் வளத்துறைக்கு வருவாங்கன்னு, நீங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா. இயற்கைக்கு சக்தி இருக்கு தானே, இல்ல அக்காக்கு சக்தி இருக்கா?
3: ரெண்டுமே.
2: என்ன நான் சொன்னேன், அவங்க கிட்ட கட்டாய ஆண்கள் வருவாங்கன்னு. உண்மையிலேயே பெருமையா இருக்கு. மீன்வளத்துறை இந்த நாட்டுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்புலாம் இருக்கு. அதுலயுமே வந்து அது ரெசிஜுவல் டிப்ளமா எல்லாம் இருக்குல்ல, இது படிக்கிறதுக்காக நம்முடைய அரசாங்கம் வந்து இலவச கல்வி கொடுக்கறாங்க.
3: ஆனா
2: நம்மவர்கள் தான் பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு சபாபதிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும், எதிர்காலத்துல நீங்க இந்த துறையை கூட சேர்ந்திருக்கலாம். சரி, இப்ப ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் சரியா? நீங்க வந்துட்டு கடல் மீன் அப்படின்னால உங்களுக்காக இந்த பாடல்.

0: சபாபதி, பாடல் கேட்டீங்களா?
1: ஆமா.
0: என்ன பாடல் அது?
1: மீன் பத்தி பாடல்.
0: மீன் பத்தி
1: பாடல்
0: இல்லையே, உங்களுக்கான பாடல். என்ன ராசன் சொன்னாங்க? கடல் ராசன் சொன்னாங்க. கடல் ராசன் என்ன? இந்த அமைதிக்கு இன்னொரு காரணமும் இருக்குல்ல. சரி அக்கா, உங்ககிட்ட சொன்னல மீன்வளத்துறையில் இருந்து வாணி வந்திருந்தாங்க. வணக்கம் என்னல்ல, நான்கு பெண் அதிகாரிகள் தான் இருக்கேன்னு அக்கா சொன்னப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா இல்லையா? அம்மா கதவு திறந்து வந்து உண்மைய சொல்ற வரைக்கும் அப்படியே அமைதியா இருக்கிறது. எங்க அம்மாவும் அந்த நான்கு பெண்கள்ல ஒரு ஆள்னு சொல்றது இல்ல. ஏன் சொல்லல? உங்களுக்கு தெரியலையா? சரி, ஆக சில நேரங்கள்ல நம்மை சுற்றி இயங்கும் அந்த சக்தி, இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம நினைப்போம். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல ஒன்றிலிருந்து இரண்டு அப்படியே ஒரு இணைப்பா இருக்கு இல்லையா? அந்த சந்திப்புல வாணி சொல்லியிருந்தாங்க அவங்க கூட வந்து இன்னும் மூன்று பெண்மணிகள் வேலை செய்யறாங்க அப்படின்னு. அந்த மூன்று பேர்ல ஒருவர் தான் வந்து திருமதி ரதி. ரதியோட மகன் தான் வந்து யாரு? சபாபதி. பாருங்க, அந்த இது எப்படி இருக்குது, ஒரு செயின் மாதிரி இருக்குதுன்னு இது நினைக்கிறேன். மீனோட சங்கிலி மாதிரி இருக்குல்ல, இந்த சங்கிலியில் அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரில. நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ முதல்ல வந்து வாணி தொடங்கியிருக்காங்க, அப்போ வந்து சபாபதி, சபாபதி கிட்டேருந்து தான் வந்து ரதி. அப்போ இங்கேருந்து யார் வரப்போறாங்க நம்மளுக்கு தெரியல தானே? யார் வருவா
1: தெரியல
0: பா. என்ன நினைச்ச எனக்கு வந்து இவ்வளோ பெருமையா இருக்கு. ஏன் சொல்லுங்க? ஏன் தெரியலையா? அக்கா ஆய்வு பண்றல்ல, உங்களெல்லாம் வச்சு நான் வந்து பேட்டி எடுக்கும் போது. சரி, இப்போ அம்மா மீன் வளத்துறையில தான் இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்ததா, இல்ல உங்களுக்கு இயல்பிலேயே அந்த ஆர்வம் இருந்ததா?
1: இயல்பிலே வந்தது
0: இருந்தது. மேபி ஒருவேளை வந்து அம்மா வந்து கருவறையில் இருக்கும் போதே, இந்த மீன்களோட இருக்கும் போது அந்த மீனோட சக்தி உங்களுக்கு வந்துருச்சு தானே? இருக்கலாம், ஏன்னா அப்படித்தானே இருக்கீங்க நீங்க. ஆக இந்த மீன்வளத்துறையில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை நீங்க சொன்ன மாதிரியே உலக அளவில் பெரிய அளவில் கொண்டு வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஹெலோ மீனுடைய வாழ்த்து. இப்போ அறிவியலெல்லாம் தாண்டி நீங்க விளையாட்டாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கான ஒரு தற்காப்பு கலை, இதுலலாம் நீங்க எது உங்களுடைய விருப்பம்னு சொல்லுங்க. இப்ப விளையாட்டுனா என்ன விளையாட்டு நீங்க விரும்பி விளையாடுவீங்க?
1: ஃபுட்பால்.
0: கார்பந்து. எப்படி, பந்து உங்களை உதைக்குமா, நீங்க பந்து உதைப்பீங்களா?
1: நான் பந்து உதைப்பேன்.
0: உதைப்பீங்களா? கோல் புகுத்துவீங்களா? நீங்க எப்போதும் எந்த ஒரு பொசிஷன்ல விளையாடுவீங்க?
1: அந்த கோல் போஸ்ட் கிட்டே.
0: அப்படியா? அப்ப அங்கிருந்து இது வரைக்கும் உங்களுடைய அளவுல விளையாடும் போது எத்தனை கோல்கள் புகுத்தி இருக்கீங்க?
1: கணக்கு பண்ணல, என்ன ஒரு அஞ்சு இருக்கும்.
0: ஓ, ஐந்து இருக்கு, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து இந்த கார்பந்தாட்ட துறையில இன்னும் அடுத்த கட்ட போகணும்னு ஆசை இருக்கா?
1: இருக்கு.
0: ஃபுட்பால் வேர்ல்ட் கப் பாத்தீங்கல்ல, உலக கிண்ண கார்பந்து. உங்களுடைய அணி எந்த அணி?
1: மொத போர்த்துகல்.
0: மொத போர்த்துகலா? அப்புறம்?
1: அப்புறம் பிரான்ஸ் போயிருந்தேன்.
0: அப்புறம்?
1: அப்புறம் ஸ்பெயின்.
0: அப்ப எதுல நிரந்தரமா இல்ல? இல்ல இல்ல, ஒண்ணு சொல்லணும், இதுதான். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நாங்க வந்து தோற்று போனாலும் பிரேசில் தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எந்த அணி?
1: போர்த்துகல்.
0: போர்ச்சுகல் தான். போர்ச்சுகல்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்னாலயா? எப்படி கிறிஸ்டியானோ ரொனால்டோட இறுதி ஆட்டம் அப்படி இருந்தது, நீங்க எப்படி என்ன நினைச்சீங்க பார்க்கும் போது? கவலையா இருந்தது தானே, அதுவும் அந்த கடைசி கட்டம் அவர் அந்த திடல இருக்கும் போது பார்க்கும் போது ரொம்ப ஏக்கமா இருந்தது. ஏன்னா அடுத்ததுல இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கெல்லாம் இந்த உலக கிணத்தை பார்க்கும் போது நட்சத்திர விளையாட்டாளர்களின் இறுதி ஆட்டம்னு சொன்னாங்கல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நாங்க வளரும் போது இவங்கள பார்த்துதான் கார்பந்து மேல எங்களுக்கு ஒரு காதல் வந்தது. இப்ப நீங்க பார்க்கும் போது இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்களே, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கார்பந்து?
1: இப்ப வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன் போற மாதிரி இருக்கும். லைக் இப்பதான் இந்த ஜெனரேஷன் முடிஞ்சிருக்கு, இப்ப வந்து அடுத்த ஜெனரேஷன், இந்த மத்த யங்கான பிளேயர்ஸ் அவங்களோட ஜெனரேஷன் இப்பதான் ஆரம்பிக்குது. சோ அவங்க இது மாதிரி பார்ப்பேன்.
0: உங்களால அடையாளம் காண முடியுதா? ஏன்னா இப்ப ஸ்பெயின் பாத்தீங்கன்னா முற்றிலுமே வந்து நட்சத்திர விளையாட்டாளர்கள் வந்து உருவாகி கொண்டிருக்காங்கல்ல, அப்ப ஏறக்குறைய நீங்க பாக்குற அந்த அந்த ஒரு பாணில தான் அந்த அமைப்பு இருந்தது.
1: ஆமா.
0: மத்த அணிகள்லாம் பார்க்க முடிந்ததா?
1: கொஞ்சம்
0: பார்க்க முடிந்தது. ஏறக்குறைய உங்களுடைய தலைமுறையினர் இப்படிதான் விரும்புறாங்களோ இருக்கலாம். சரி, எந்த விளையாட்டாளர் பிடிக்கும், நட்சத்திர விளையாட்டாளர் உங்களுக்கு பிடிக்கும்?
1: எம்பாப்பே.
0: எம்பாப்பே பிரான்ஸ் இல்லையா? அவருடைய விளையாட்டு இந்த தடவை எப்படி இருந்தது?
1: இப்ப
0: நல்லா இருந்தது. ஆனா அவர் வந்து இறுதிக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவர் அங்க கிளம்பும் போது ரொம்ப கவலையா இருந்தது இல்ல? நீங்க என்ன நினைச்சீங்க? அவரோட ஸ்கில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: அவனோட ஸ்கில் வந்து அந்த

0: அவர் வெற்றி பெற்றா அந்த ஊதியம் அவருக்கு போகிறது இல்ல, நிறைய ஏழைகளுக்கு போகுது, குழந்தைகளுக்கு போகுது. அதனாலதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் மட்டும் வாங்க. சரி, அடுத்ததாக தற்காப்பு கலை, நீங்க எது கற்றுக்கொள்றீங்க?
1: சிலம்பம்.
0: சிலம்பம், ஆமா. ஏன் சிலம்பம்னு அவ்வளவு ஒரு யோசனை? நிறைய கற்றுக்கொள்றீங்களா
1: என்ன? கொஞ்சம் நிறைய தான். என்ன இப்ப வந்து பிளாக் பெல்ட் கிட்ட வந்துட்டேன். சோ இப்ப வந்து ஒண்ணும் நிறைய
0: இப்ப எந்த பட்டையில இருக்கீங்க? எந்த வண்ணம்?
1: பிரவுன் 3.
0: ஓ, அடுத்து வந்து கருப்பு. தற்காப்பு கலை கற்றுக்கொள்வதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எப்படி அது உதவியா இருக்கு?
1: இப்ப வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கு வெளியே போனா, இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும்
0: நிச்சயமாக. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வீட்டு விட்டு வெளியே போகும்போது நம்மை நாம தற்காத்து கொள்ளணும். அதனாலதான் அமைதியா இருக்கீங்களோ? எதுக்கு அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் மாட்டிக்கிட்டு அங்க அடி வாங்குறதோட நம்ம கொஞ்சம் தற்காப்பு கலையோட தன்னை காத்துக்கிட்டு இருக்கீங்க, வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. உங்க எதிர்கால ஆசை என்ன?
1: டாக்டர்.
0: மருத்துவர் ஆகணுமா? அப்ப மருத்துவர் ஆகி நோயாளிகள் வந்தா எப்படி கவனிப்பீங்க? சரி, உங்களோட வெற்றி ரகசியம் என்ன?
1: லைக் சேர்த்துக்கு முன்னாடி வந்து முதல் சப்போர்ட் வேணும். லைக் டீச்சர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குறிப்பாக சித்ரா சுபாஷினி டீச்சர் என்னோட வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்லேருந்து என்னோட ஸ்டெம் டீச்சராக இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே லைக் இந்த பாதி இது செஞ்சிருக்க முடியாது.
0: அதாவது நம்ம சுடர் விளக்காயினும் திறவு கொள் வேணுமானு கேட்பாங்களே, நம்ம எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் பக்கத்தில் யாராவது ஒன்று நமக்கு உன்னால முடியும், இப்போ நான் பக்கத்துல இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்க வெற்றியின் ரகசியம் சொல்லிருக்கீங்க. வெற்றி பெற்ற பிறகு நம்ம திரும்பி பாக்குறோம் இல்லையா, நினைச்சு பாக்குறோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதனால வாழ்க்கையில எவ்வளவு உயரும் போதும், நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உயர்ந்துவீங்க நம்பிக்கை இருக்கு. தம்பி தங்கச்சிங்களா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அடுத்த ஆண்டு இடைநிலை பள்ளிக்கு சென்றிருப்பீங்க, அவங்களுக்கு உங்களோட சின்ன ஆலோசனை ஏதாவது ஹெலோ மின்னல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க, மத்த இதுல சோசியல் மீடியா அந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க.
0: நீங்க வச்சிருக்கீங்களா சமூக வலைதளம்? என்ன இருக்கு?
1: இன்ஸ்டாகிராம்,
0: டிக்டாக்கு?
1: டிக்டாக்
0: இருக்க கூடாது, ஏன்னா நம்மளுடைய தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசி சொல்லிட்டார்ல, அந்த பக்கம் போக கூடாது. இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி பதிவுகள் நீங்க விரும்பி பாப்பீங்க?
1: லைக் ஃபுட்பால் இப்ப என்ன நடக்குது, அந்த இந்த கிளப்லாம் லைக் அந்த அந்த ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே
0: பார்ப்பேன். அதாவது இன்ஸ்டாகிராம் தான் வந்துட்டு அனைத்துலக அளவில் வந்து நிறைய இந்த நட்சத்திர விளையாட்டாளர்கள்லாம் இருக்காங்களே, நமக்கு கொஞ்சம் விரல் நுனியில் அந்த தகவலை நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? இந்த தருணத்தில் ஹலோ மின்னல்ல யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: மத வந்து யூனிவர்சிட்டி மலேசியா தெலுங்கானுல டாக்டர் சேந்திரா அண்ணா, அவங்க தான் லைக் ஒரு விளக்கமாக கொடுத்தாங்க இந்த மாதிரி அந்த ஃபிஷ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இது இருக்கும். அப்புறம் என்னோட ஸ்டெம் டீச்சர் சித்ர சுபாஷினி டீச்சர், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க தான் லைக் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க.
0: நம்புறியா? நண்பர்கள் பேர்லாம் என்ன?
1: ரத்தினிஷ் இருந்தாங்க, கவின் ராவ், பரேஷா, அப்புறம் நவீஷ், அப்புறம் மற்றவங்க நிறைய இருந்தாங்க.
0: நிறைய பேர் இருந்தாங்க. வேற யாருக்கும்
1: இல்லை
0: இல்லையா? இன்னும் காலையிலேருந்து மூணு பேர் அவ்வளோ தவமாய் தவம் இருந்து உங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குனாங்க, அவங்களுக்கு இல்லையா?
1: அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க.
0: ஏதோ கூடுதலாக சொல்லிக்கலாம். சரி சொல்லுங்க, அவங்களாம் யார் யாருன்னு?
1: அம்மா, அப்பா, அண்ணன்.
0: அண்ணனை மாதிரி வருமா சொல்லுங்க. காலையிலேருந்து கால் வலிக்கு நின்றுக்கிட்டு உங்களை எப்படியெல்லாம் வளைச்சு வளைச்சு படம் பிடிக்கிறாரு. நன்றி. அங்கே போகலை. ஏன் போகலை? உங்க உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஒரு புள்ளன் விசாரணை வந்து சபாபதி செய்யணும். அண்ணன் பெயர் என்ன?
1: சண்முகநாதன்.
0: சண்முகநாதன், அவர் ஏற்கனவே ஹலோ மின்னல பேசியிருக்கிறாரா? அப்போ உங்களுக்கு என்ன வயது?
1: மூன்றாம் ஆண்டு.
0: இப்ப அண்ணன் வந்து இடைநிலை பள்ளிக்கு சென்றுட்டாரு, தம்பி வந்திருக்கீங்க. அண்ணன் எவ்வளவு பொறுப்பா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இது சிறப்புக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. சரி பரவாயில்ல, எல்லாமே நம்ம வானொலியில் சொல்லிட்டா கஷ்டம் இல்லையா? சரி, இன்றைய ஹலோ மின்னல்ல உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அக்கா தான் அதிகமா பேசணும்னு நினைக்கிறேன். அக்காக்கு தண்ணி தாக்கமே எடுத்துருச்சு. நீங்க குறைவா பேச

0: பேசிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: இப்ப வந்து ஒரு லைக் ஒரு லைக் இப்ப சந்தோஷமா இருக்கு,
0: மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அனுபவம் பிடிச்சிருக்கா?
1: ஆமா.
0: வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கீங்களா? இல்ல,
1: இதான்
0: முதல் முறை. இந்த அனுபவம் பிடிச்சிருக்குல்ல? ஹலோ மின்னல் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா.
0: உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அதுவே எங்களுக்கு பெருமையா இருக்கு. என்ன பிடிக்கும் அதுல?
1: லைக் மற்றவங்க பேசும்போது எனக்கு என்னோட இதில் மற்ற ஐடியாலாம் கிடைக்கும். இந்த மாதிரி செய்யணும் இல்லைன்னா லைக் மற்ற ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு அந்த மாதிரி ஐடியா கிடைக்கும்.
0: அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கலாமான்னு கூட இப்போ எனக்கே நிறைய புது விஷயமா தெரிந்ததில்ல. அந்த மாதிரி தான் தம்பி தங்கச்சிங்களுக்கு இருக்கும். அதுதான் இந்த ஹெலோ மின்னல்ல உங்களை போன்ற மாணவ செல்வங்களின் வெற்றிகளை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். நீங்கள் இடைநிலை பள்ளிக்கு போய் இன்னும் நிறைய சாதிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்து. சரியா?
1: ஓகே.
0: வேற எதுவும் இல்லையா? சரி, இந்த அளவில் நம்முடைய சபாபதி ரமேஷுடனான சந்திப்பு நிறைவடைகின்றது. இன்னும் சிறிது நேரத்துல RRI தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள். இது ஹலோ மின்னல்.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: வணக்கம், என் பெயர் தனிஷ்கா சரவன். நான் ஆர்ஆர் தமிழ் பள்ளியில் பயிலுகிறேன். நான் 5 கம்மரில் தினம் மாணவி. என் கவிதையின் தலைப்பு கல்வி. எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல் தந்த மொழி, தாலாட்டி கேட்ட மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, இனிமை கேட்டு இன்ப மொழி, அன்பு போதிக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைவிக்கும் நற்ற மொழி, உயிருடன் கலந்த மொழி, என்றும் இளமை மாறா மொழி, அழியும் வரும் பெற்ற மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி, அதுவே எங்கள் உயிரான மேலான செந்தமிழ் மொழி. நன்றி.
3: கனவுகளை விட மாணவர்களின் கனவுகளையே தினமும் சுமப்பவர் ஆசிரியர். புத்தகத்தின் பக்கங்களை மட்டும் திறக்கவில்லை, எங்கள் வாழ்க்கையின் புதிய பாதைகளையும் திறந்தவர். எங்கள் தவறுகளை திருத்திய கைகள் ஒரு நாளும் எங்களை தள்ளிவிடவில்லை. எங்கள் வெற்றியின் மேடையில் கைத்தட்டல் எங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் அமைதியாக நிற்பது ஆசிரியரின் தியாகம். ஆசிரியர் என்பவர் பாடம் சொல்லுபவர் அல்ல, வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுத் தருபவர். நன்றி ஆசிரியரே, எங்கள் இதயத்தில் என்றும் அணையாத ஒளி விளக்கே.
4: அம்மா, ஏன் முதல் உலகம், ஏன் முதல் சிரிப்பை கண்ட கண்கள், ஏன் முதல் வார்த்தையை கேட்ட காதுகள், அவை அனைத்தும் என் அம்மாவுக்கே சொந்தம். நான் விழும்போது தாங்கும் கரங்கள், நான் வெல்லும்போது மகிழும் இதயம், நான் அழும்போது அமைதியாக கண்ணீர் துடைக்கும் தேவதை, தன் சோர்வை மறைத்து சிரிப்பை மட்டும் சேமித்து வைப்பவள், உலகம் என்னை கைவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரே குரல். அம்மா, அம்மா, உங்கள் அன்புக்கு அளவில்லை, உங்கள் தியாகத்திற்கு ஈடில்லை. என் வாழ்வின் முதல் ஆசிரியரும்

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வினோசன் சண்முகநாதன். இன்று நான் என் நாடு மலேசியா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் நாடு மலேசியா, ஒற்றுமையே பலம் என்ற கோஷத்திற்கு உலகளாவிய சான்றாக திகழும் நாடு என் தாய் நாடான மலேசியா ஆகும். தென்கிழக்காசியாவில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ள மலேசிய பன்முகத்தன்மையும் பல பண்பாடுகளும் ஒருங்கிணைந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாடாகும். மலேசியா மேற்கு மலேசியா மற்றும் கிழக்கு மலேசியா என இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தலைநகரம் கோலாலம்பூர் ஆகும். இங்குள்ள வானளாவிய இரட்டை கோபுரங்கள் மலேசியாவின் நவீன வளர்ச்சியையும் கட்டடக்கலை சிறப்பையும் உலகுக்கு பறைசாற்றுகின்றன. மலேசியாவின் நிர்வாக தலைநகராக புத்ராஜயா திகழ்கிறது. மலேசியாவின் மிகப்பெரிய சிறப்பம்சமே அதன் மக்களும் கலாச்சாரமும் தான். மலாய், சீனர், இந்தியர் மற்றும் கடசான் ஈபான் போன்ற பூர்வ குடி மக்கள் இங்கு சகோதரத்துவத்துடன் இணைந்து வாழ்கின்றனர். நாட்டின் அதிகார பூர்வ மொழி பஹாசா மலேசியாவாகும். இருப்பினும் ஆங்கிலம், தமிழ், மெண்ட்ரின் போன்ற மொழிகளும் பரவலாக பேசப்படுகின்றன. ஹரிராயா, சீன புத்தாண்டு, தீபாவளி, தைப்பூசம், கிறிஸ்மஸ், காவாட் போன்ற சமய விழாக்களும் தேசிய அளவில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. மலேசியா இயற்கை அன்னையின் கொடையை பெற்ற ஒரு நாடாகும். அடர்ந்த மலைக்காடுகள், தூய்மையான கடற்கரைகள், கினாவாலு மலை போன்ற உயரமான மலைப்பகுதிகள் என பல இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள் இங்கு உள்ளன. பத்து குகை, லங்காவி தீவு, பினாங்கு, மலாக்கா போன்ற இடங்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. விவசாயம், வர்த்தகம், சுற்றுலா மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் மலேசியா வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நாடாகும். மின்னணு சாதனங்கள், பனை, எண்ணெய், ரப்பர் போன்றவை நாட்டின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாகும். அமைதி, ஒற்றுமை, பண்பாடு மற்றும் நவீன வளர்ச்சி என அனைத்தையும் உள்ளடக்கிய என் தாய் நாடான மலேசியாவில் பிறந்ததை நான் பெரும் பேராக கருதுகிறேன். இன மத வேறுபாடின்றி அனைவரையும் ஒற்றுமையாக வாழும் என் நாடு மேலும் பல துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க மலேசியா என்று கூறி விடைபெறுகிறேன்.

இன்றைய வணக்க மின்னல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் நான் த்ரேசா லசரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் கதைப்போமா, இணைந்திருங்கள். இது இளமை புதுமை இனிமை உங்கள் மின்னலம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. புகைமூட்டம் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல மறந்துடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தையும் வானிலையும் கொஞ்சம் பார்த்து திட்டமிட்டு வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2026 PKR தேசிய மாநாட்டை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பேராளர்களும் கட்சித் தலைவர்களும் இன்று மலாக்கா அயர்கிரோவில் உள்ள MITC வர்த்தக மையத்தில் ஒன்று கூடியுள்ளனர். இந்த 2 நாள் மாநாடு கட்சியின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கான முக்கிய கடமாக பார்க்கப்படுகிறது. பிரதமரும் கட்சித் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாநாட்டை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து தலைமை உரையாற்றுவார். இன்று அதிகாலை 3:30 வரை சரவாக்கின் 11 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிரியானில் காற்று மாசு குறியீடு 169 பதிவாகியுள்ளது. இதற்கடுத்த நிலையில் கூச்சியிலும் சமராகனிலும் 167 IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. போர்னியோவின் பெரும்பாலான பகுதிகளில் August 20 வரை வெப்பம் வறட்சி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த சூழல் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். பேரா குவலகங்சர் பள்ளத்தாக்கு படகுத்துறை அருகே பயணப்பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட உடல் ஒரு பெண்ணுடையது என்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. 30 மதிக்கத்தக்க பெண்ணின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என மாவட்ட காவல்துறை தலைவர் ஹேஷாம் அருண் தெரிவித்தார். ஹொர்முஸ் நீரிணையில் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு சொந்தமான முதன்மை எண்ணெய் நிறுவனம் எட்நோக்கின் கப்பல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த நீரிணை வழியாக செல்வதற்கு கட்டணத்தை விதிக்க விரும்புவதாக ஈரான் கூறியுள்ளது. இதனை வாஷிங்டன் கடுமையாக எதிர்க்கிறது. இந்தியாவின் 80th சுதந்திர நாள் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பல அடுக்கு பாதுகாப்புக்கு மத்தியில் செங்கோட்டை வளாகத்தில் நடைபெறும் கொண்டாட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்றுள்ளார். விளையாட்டு கார்பந்து. சூப்பர் லீக் போட்டியில் தொடர்ந்து களமிறங்குவதற்கு மலாக்கா FC கோல் காவலர் கைருல் ஃபாமி சேட்மார்க்கு வயது தடையல்ல. இன்னும் பல ஆண்டுகளுக்கு தன்னால் அவ்வணிக்கு பங்களிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: சனிக்கிழமை காலை பொழுது, வாரம் முழுதும் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொழுது இல்லையா? இன்னைக்கு தான்ப்பா நல்லா தூங்க முடியும்னு நிறைய பேர் நல்ல உறக்கத்துல இருப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சனிக்கிழமையாவது உறங்குவதாவது, ஏன்னா இந்த நாள் தான் ஓய்வா இருக்கு, அதனால நிறைய திட்டங்கள் இருக்கு, இவ்வளவு நாள் வைத்திருந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ பயணிச்சுட்டு நம்ம கூட இணைந்துட்டு அப்படியே சனிக்கிழமைய ரொம்ப சிறப்பா கழித்துட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் நேர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு இளமை உல்லாசத்தில், அதுவும் சனிக்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பிரவீன்குமார் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் மலையாள பாடல்கள், தமிழ் பாடல்கள் நீங்க அழைத்து விரும்பி கேட்க போறீங்க, உங்கள் விருப்ப பாடல்கள், அதோட கதை போமா நிகழ்ச்சியும் இடம்பெற போகின்றது. நிறைய சுவாரஸ்யமான பாடல்கள், உரையாடல்கள் இன்றும் நிறைந்திருக்கும் இளமை உல்லாசத்தில். மலையாள பாடல் தொகுப்பு இல்லையா, ஒரு சில பாடல்கள் சொன்னாலே மலையாள பாடல்கள்னா இந்த சில பாடல் தான், அந்த மாதிரி சில பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாடலை தான் தொடக்க பாடலா கேட்க போறோம். ஹரிச்சரன் கொண்டு வராரு இதோ.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

அழகான ஒரு பாடல்ல பவில மழை அப்படின்ற அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த சனிக்கிழமை பொழுதுனாலே ஒரு அழகிய காலகட்டம் ஒன்று இருக்கும். அதாவது நமக்கு வந்து எந்த திட்டங்களும் இருக்காது. காலையிலே வந்து எழுந்து இந்த காலை கடன் உணவு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்படியே வெளியே போவோம். வாகனத்தை எடுத்துட்டு நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு என்ன திட்டம்லாம் தெரியாது, ஏதாவது பண்ணலாம், அப்படியே போகிற வழியிலே வந்து திட்டத்தை உருவாக்கி கொள்வோம் அப்படின்ற ஒரு காலகட்டம் எல்லாத்துக்கும் கடந்து தான் வந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தை. சரி, ஆனா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம்னு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒருவர் இதை சொல்லி கொடுத்தார். என்னன்னு பார்த்தோம்னா, சிலருக்கெல்லாம் வந்து அந்த பிறந்த நாள் மாதம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவங்க பிறந்த நாளின் அந்த ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்தில் நம் நாட்டில் உள்ள நிறைய உணவகங்கள், அந்த சிறப்பான சலுகைகள், அப்புறம் இலவசமான உணவுகள், அப்புறம் இந்த தண்ணீர் வகைகள், இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடித்த உணவை இன்று பிடித்தவர்களுடன் நண்பர்களுடன் நீங்க தேடி சென்று சுவைக்கலாம். அதுதான் எங்களால ஏதோ உங்களுக்கு சொல்ல முடிந்தது. எந்த திட்டமும் இல்லாம எங்கேயோ பயணிச்சிட்டு இருக்கீங்கன்னா எங்க கூடவே இணைந்து. சரி, அடுத்த பாடல் மலையாள திரைப்பட தொகுப்பில், திரைவீசை பாடல்கள் தொகுப்பில், மின்னலில் இருந்து மின்னல் வாலா அப்படின்ற பாடல் சித் ஸ்ரீராம் மற்றும் சீதாரா கிருஷ்ணகுமார் கொண்டு வராங்க. இதோ

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

கபில் கபிலன் கொண்டு வந்த பாடல் அது ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற திரையில் இருந்து. சரிங்க, கடைசியா எப்ப செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தினீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. முன்பெல்லாம் பார்த்தோம்னா இப்போதாவது பயன்படுத்துவோம் இந்த செயற்கை நுண்ணறிவை, அது வந்து அறிமுகமான புதுசுல, அது வந்து பரபரப்பான புதுசுல. ஆனா இப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறையாவது இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தாம யாருடைய நாளும் முடிவடைவதே இல்லை. இந்த புகைப்படங்களை வந்து உருவாக்குவது, அப்புறம் நமக்கு தேவைப்பட்ட தகவலை சேமிப்பது, அதோட நம்ம எழுதும் கடிதங்கள், ஒருத்தர்கிட்ட பேசுறதுனா கூட எப்படி பேசணும் அப்படின்றத வந்து செயற்கை நுண்ணறிவிடம் தான் கேட்கிறோம். அந்த அளவிற்கு அதன் வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. இந்த வேலையில பார்த்தோம்னா இப்ப நிறைய இளைஞர்களுக்கு AI anxiety அப்படின்ற ஒரு சுபாவம் உருவாயிட்டு வருவதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது என்ன AI anxiety அப்படின்னு பார்த்தோம்னா வந்து செயற்கை நுண்ணறிவு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவலை, ஒரு படபடப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருங்காலத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, வருங்காலத்துல வந்து நம்ம வேலை வாய்ப்புகள்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவுனால பறிபோகுமா அப்படின்ற பயம் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஆனா கவலையை விடுங்க, என்னதான் செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் ஒரு சில வேலைகளை மனிதர்கள் செய்யும் அளவிற்கு அந்த திறன் செயற்கை நுண்ணறிவுக்கு வருமா, முக்கியமா வந்து இந்த கலைத்துறைகள்லாம் இருக்கு இல்லையா, அப்படின்றது சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். இன்னொன்னுங்க, இந்த செயற்கை நுண்ணறிவை பார்த்து யாரும் பயப்படாம கண்டிப்பா இந்த மாதிரி ஓய்வு நாட்கள்ல இன்னமும் செயற்கை நுண்ணறிவை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம், அதை கற்றுக்கொள்ளலாம், எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் இணையத்திலே வந்து இலவசமா நிறைய காணொலிகள் இருக்கு, அதோட அந்த ப்ராம்ப்ட் அப்படின்றாங்க இல்லையா, அந்த நம்ம உள்ளிடும் அந்த செய்தி செயற்கை நுண்ணறிவுக்கு, அதை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம எழுதலாம் உள்ளிடலாம் அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் நிறைய காணொலிகள் இணையதளங்கள்லாம் உருவாயிருச்சு. இந்த மாதிரி சனிக்கிழமை வேலையில ஓய்வா இருக்கிற நேரத்துல கண்டிப்பா இதை கற்றுக்கொள்ளலாம், அந்த AI anxiety செயற்கை நுண்ணறிவு பத்திய அந்த படபடப்பை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். வேற ஏதாவது படபடப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் அந்த அலைச்சலையும் அந்த சோகத்தையும் குறைத்து கொடுக்கும் வகையில் அடுத்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரீஷ் ஐயர் கொண்டு வராங்க அன்வர் அப்படின்ற திரைக்காக. இதோ

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

சுப்லாஷினி மற்றும் இசை அபயங்கர் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. இது இசை அபயங்கரா? ஆமாங்க, இவர் பெயர் வந்து சாய் அபயங்கர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப ரொம்ப சமீபத்துல கருப்பு அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சார் இல்லையா, அந்த திரைப்படத்தில் அந்த சாய்க்கு முன்ன ஒரு ஐ அந்த ஒரு எழுத்தை வந்து அவங்க சேர்த்துட்டாங்க. அதனால இசை அபயங்கர் அப்படின்ற பெயரையும் வந்து சமூக ஊடகங்களிலாம் நிறைய பேர் ரொம்ப நகைச்சுவையா ரொம்ப பிடித்த வகையில் அவருக்கும் வந்து பிடித்த வகையில் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவர் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, பெரும்பாலும் இந்த திரைப்படங்களுக்கு இரண்டாவது பாகம் வருவது உங்களுக்கு பிடிக்குமா? சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து முதல் பாகமே நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு அந்த கதை நீளிச்சு? அதெல்லாம் தேவையே இல்லை. முதல் பாகம் இருந்த மாதிரி நல்ல படமா இருந்துச்சா அப்படியே விட்டுருவோம், இரண்டாம் பாகம்லாம் எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மலையாள சினிமாவில் கடந்த சில வருடங்களில் நிறைய பேர் ரொம்பவும் ரசித்து பார்த்த திரைப்படம், நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு பிரேமலு அப்படி அந்த திரைப்படத்தை சொல்லலாம். ஒரு காதல், நகைச்சுவை, இளமை, துள்ளலான ஒரு திரைப்படம் இல்லையா? இளமையா உல்லாசமா இருக்கும் நம்ம நிகழ்ச்சி பேர் மாதிரியே அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தின் பாகம் இரண்டு கூடிய விரைவில் வரவுள்ளதாக படப்பிடிப்பு ஆரம்பிக்க போது திரைக்கதைகள் அந்த பணிகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த படக்குழு சமூக ஊடகங்களில் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப ரொம்ப சமீபத்துல அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நஸ்லின் அவர் தான் சொல்லியிருந்தாரு, இல்ல இந்த திரைப்படம் வந்து படமாக்கப்பட போவதில்லை. ஏன்னு பார்த்தோம்னா அதற்கான எல்லாரையும் திருப்திப்படுத்தும் வகையில் அந்த பாகம் ஒன்று இருந்த அளவிற்கு கூட நம்மளால வந்து ஒரு திரைக்கதை அமைக்க முடியவில்லை அப்படின்னு ரொம்ப உண்மையை சொல்லிட்டாரு. அதனால பிரேமலு ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தது. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்லைங்க அந்த முதல் பாகம் கொடுத்த அனுபவம் இல்லை இருக்கு இல்லையா, அது எப்பவுமே ரொம்ப பசுமையா இருக்கும், அந்த மாதிரி ஒரு திரைப்படம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து வரும் பாடல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகின்றோம். விஷ்ணு விஜய் மற்றும் சுஹைல் கோயா கொண்டு வராங்க இது.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மின்னல் முரளி திரையில் இருந்து அந்த ஒரு பாடலை கேட்டுங்க. மின்னல் முரளி, அதாவது வந்து அவருக்கு மின்னலை வெளிப்படுத்தும், மின்னலை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி இருக்கும் அந்த திரைப்படத்துல. அதனால அவர் ஒரு சூப்பர் கதாநாயகனா, அதாவது சூப்பர் ஹீரோவா அந்த திரைப்படத்துல இருப்பாரு. பாருங்க, நம்மளும் மின்னல் தான், ஆனா இங்க எந்த முரளியும் இல்ல, உங்க கூட பிரவீன்குமார் தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்க, மலையாள திரை இசை தொகுப்பு இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இதோடு 11 மணி செய்திகளுக்கு பிறகு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க விரும்பி கேட்க போறீங்க. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடலை, மலையாள திரை இசை தொகுப்பின் கடைசி பாடலை, நிறைவு பாடலை மலையாள திரை இசை தானே சொல்றேன், ஏன்னா வந்து காற்றின் மொழியில எப்போதும் தெலுங்கு திரை இசை பாடல்கள் ஒளிபரப்புவோம். ரொம்ப நாள் கழித்து வரல, இங்க மாத்தி சொல்லிடணும்னு கொஞ்சம் பயந்தாங்க. சரி, நிறைவு பாடல் பாத்தீங்கன்னா சூரஜ் சந்தோஷ் கொண்டு வராரு. கேட்டுட்டு செய்தி முடிச்சுட்டு அதற்கு பிறகு தமிழ் பாடல்களை கேட்கலாம். இது

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இந்தோனேசியா புளோரஸ் தீவில் ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தீவின் கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் உடனடியாக உயரமான பகுதிகளுக்கு செல்லுமாறு நாட்டு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. புளோரஸ் தீவின் வடக்கு தெற்கு பகுதிகள் முழுவதும் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேறும்படி தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் அதிகாரி அப்துல் முஹாரி கேட்டுக்கொண்டார். இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை பின்னர் மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதனிடையே இந்த நிலநடுக்கத்தில் 2 பலியானதாக அவசரகால சேவை அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹொர்முஸ் நீரிணையில் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு சொந்தமான முதன்மை எண்ணெய் நிறுவனம் அட்நோக்கின் கப்பல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நல் வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை. அந்த நீரிணை வழியாக செல்வதற்கு கட்டணம் விதிக்க விரும்புவதாக ஈரான் கூறியுள்ளது. இதனை வாஷிங்டன் கடுமையாக எதிர்க்கிறது. இவ்வேளை பிப்ரவரி 28 நாள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தொடங்கியதிலிருந்து டெஹ்ரான் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டுள்ளது. அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவது குறித்து ஈரான் இன்னும் எவ்வித முடிவையும் எடுக்கவில்லை என வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். கத்தார் பாகிஸ்தான் நடுவர்கள் மூலமாக செய்திகளை பரிமாறிக்கொள்வது டெஹ்ரான் நேரடி கலந்துரையாடலுக்கு திரும்பிவிட்டதாக கருதக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்த கட்டமைப்பான இஸ்லாமாபாத் உடன்பாட்டின் கீழ் செயல்படுத்தப்பட்ட 60 போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களை அராக்சி நிராகரித்தார். அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட 60 என்பது இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சின் கால அவகாசமே தவிர போர் நிறுத்தத்திற்கான கால அவகாசம் அன்று என அவர் விளக்கமளித்தார். இந்தியாவின் 80 சுதந்திர நாள் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பல அடுக்கு பாதுகாப்புக்கு மத்தியில் டெல்லி செங்கோட்டை வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக ராஜ்காட்டில் தேசிய தந்தை மகாத்மா காந்திக்கு பிரதமர் மோடி மலர் அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அதிபர் திரௌபதி முர்மு நேற்று மாலை சிறப்புரையாற்றினார். நாட்டின் வளர்ச்சி, பெண்களின் முன்னேற்றம், பொது தேர்வுகளை சீரமைக்கும் நடவடிக்கை, சிந்தூர் நடவடிக்கை, நாட்டின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முர்மு ஆற்றிய உரை ஆழமான சிந்தனைகளை உள்ளடக்கி இருந்ததாக மோடி குறிப்பிட்டுள்ளார். கசக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளில் நேற்று ஒரே நேரத்தில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. மத்திய ஆசியாவின் ஆற்றல் முறையில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இந்த மின் விநியோக தடை ஏற்பட்டது. இந்நிலையில் 3 நாடுகளின் செயலாக்க தரப்பும் மின் இணைப்பை வடக்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. விளையாட்டுத் தகவல். பிரிட்டனின் சைக்கிளோட்ட வீரர் ஃபின்லே டாலிங் போர்த்துகலில் நடைபெறும் வோல்டா போர்ட்டுகல் போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். அந்த 19 பிரிட்டன் வீரர் என்எஸ்என் டெவலப்மெண்ட் டீம் அணிக்காக போட்டியிட்டார். மெல்கசோவிலிருந்து ஃபேவ் வரை 166 தூரத்தை கொண்ட போட்டியின் 8 கட்ட பந்தயத்தின் போது இந்த விபத்து நிகழ்ந்தது. ஃபின்லேயின் மறைவுக்கு போர்த்துகீசிய சைக்கிளோட்ட சம்மேளனம் உட்பட போட்டி ஏற்பாட்டாளர்களும் தங்களின் இரங்கலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். இத்தாலிய விளையாட்டாளர் சீரோ இம்மோபிலே கார்பந்து துறையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2020 யூரோ கிண்ணத்தை வெல்ல இத்தாலி அணிக்கு 36 இம்மோபிலே முக்கிய பங்காற்றினார். இறுதியாக அவர் பிரெஞ்சு லீக் 1 கிளப் பாரிஸ் எஃப்சியில் கடந்த ஜனவரியில் இணைந்தார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி.
மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் இளமை உல்லாசம். மீண்டும் இணைகின்றோம் இளமை உல்லாசத்தில். உலக செய்திகளுக்கு பிறகு சரிங்க, இந்த மலையாள திரையிசை தொகுப்பு போயிட்டு இருக்கும் போதே நிறைய அழைப்புகள், நிறைய பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருந்தீங்க. எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன், 11 மணிக்கு மேல அழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான நேரம் தான் இது. இன்று உங்களின் பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடலை விரும்பி கேட்க போறீங்க. கொண்டாட்டமா இருக்கும் இல்லையா அந்த சனிக்கிழமை பொழுதில்? உங்க கொண்டாட்டத்துல நாங்களும் கொஞ்சம் இணைந்துக்கிறோம். அழைங்க, நிறைய பேசலாம், நிறைய உரையாடலாம், பிடித்த பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. முதல் பாடல் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் சாதனா சொர்க்கம் கொண்டு வரும் ஒரு உற்சாகமான பாடல் இதோ.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: இளமை உல்லாசத்தில் இன்று பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல் விரும்பி கேட்க போகும் முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: என் பேர் ஆர்த்தி, ஃப்ரம் காஜாங்.
0: சரி, சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட், அவங்க வந்து எனக்கு சுமாரா 8 வருஷமா தெரியும். அவங்க வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்காக ஒரு பாடல் கேட்க, ஏன்னா அவங்களுக்கு வர 17ஆம் தேதி வந்து பிறந்த நாள். சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க பேரு லூலு.
0: லூலுவா?
1: எஸ்.
0: எனக்கும் ஒரு லூலு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு 3 வயசு தான். இந்த லூலுக்கு எத்தனை வயசு?
1: இந்த லூலுக்கு 22 வயசு.
0: 22 வயசா? சரி சரி, இது பெரிய லூலு போல. எனக்கு பிடித்தவங்க சின்ன லூலு. சரி, லூலுக்காக என்ன பாட்டு கேட்கலாம்?
1: லூலுக்காக அழகான ஞாயிறு பாட்டு வேணும்.
0: மலேசிய பாடல், உள்ளூர் பாடல். சரி, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. லூலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருவோம். ஏதாவது திட்டம் இருக்கா பிறந்தநாளுக்கு? லூலு பிறந்தநாளுக்கு
1: சர்ப்ரைஸா கேக் வெட்டலான்னு
0: தான்
1: திட்டம் இருக்கு. தெரிஞ்சிருக்கு.
0: ஆமா, லூலு கேட்டற போறாங்க. சரி, அவங்க கேட்க கூடாது. ஆனா திங்கக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பா உங்களுடைய இந்த கொண்டாட்டம் அமைய வேண்டும். வாழ்த்து உங்களுக்கு. நன்றி, ரொம்ப நன்றி.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: வணக்கம், எப்படிங்க சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேங்க சார்.
1: சரி சொல்லுங்க, யார் பேசுறா?
0: நான் ரெய்னு பேசுறேங்க சார். ரெய்னு குழந்தை சாமி கப்போங்கல இருந்து பேசுறேன்.
1: ரெய்னு குழந்தை சாமி, சரி கப்போங்கு இப்ப நாங்க வந்தோம்னா என்ன அங்க சிறப்பா இருக்கும் ஒரு சனிக்கிழமை பொழுதுல?
0: நீங்க சைவமா சாப்பிடுறதா நிறைய சாப்பாடு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமாங்க சார், சாப்பாடுதான் வந்து இந்த நம்ம ஏரியால வந்து சாப்பாடு மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ்.
1: அப்படியா, சரி வந்துருவோம். அப்ப வேலை முடிஞ்சவனே நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு
0: கண்டிப்பா வாங்கங்க சார்.
1: கண்டிப்பா வரோம்,
0: கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கும்.
1: சரி சரி, அதுவே எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்கு, என்ன பண்றது? சரி சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் இன்னைக்கு? யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: இது என்னோட குடும்பத்துக்காக கேக்குறேன். இல்ல பேரு சார், இப்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டுங்க சார், ஞாபகம் வர மாட்டேன்.
1: முட்டக்கலக்கியா, பவளமல்லியா?
0: பவளமல்லி கூட ஓகேதாங்க சார்.
1: சரி, அதாவது நான் கேட்டு உங்கள்ட்ட பாடல் வாங்கிட்டேன் பாருங்க இன்னைக்கு. இது இது இது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு விற்பனை செஞ்சிருக்கேன் போல உங்ககிட்ட.

0: வானொலியே மாத்தி அழைச்சிட்டீங்க ஐயா, நீங்க சரி சொல்லுங்க. சரி, என் பேர் தெரியுமா உங்களுக்கு?
1: பேர் தெரியும், ஆனா வீடு பெற்றுச்சு, மறந்துட்டேன்.
0: ஓ, மறந்துட்டீங்க. நான் வந்து விக்கி இல்ல, பிக்கி.
1: என்ன
0: பாடல் வேணும் இன்னைக்கு?
1: இந்த பாடல் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு என்னுடைய பக்கத்து அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு அக்கா, அவங்க பேரு புவனேஸ்வரி, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்காக குருவி பாடத்துல இருந்து தேன் தேன் பாடல வந்து
0: என்ன திரும்ப சொல்லுங்க?
1: நன்றி.

0: வணக்கம், நான் வாசுகி சிரம்பான்ல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் வாசுகி, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சனிக்கிழமை பொழுதுல?
0: சமையல்.
1: என்ன சமையல் இன்னைக்கு?
0: இன்னைக்கு முட்டைக்கறி, கீரைக்கடையல், அப்புறம் பரங்கிக்காய் பரட்டல், அப்புறம் மிக்ஸ் இட்லி, அவ்வளவுதான்.
1: ஒரு மாதிரி சைவமும் அசைவமும் கலந்து இருக்கு, வித்தியாசமா? முட்டை சாப்பிடுவது புரத சத்து வேணும் இல்லையா, புரோட்டீன். சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் விரும்பி கேக்குறீங்க, யாருக்காக?
0: என் பொண்ணு பொன்னி ஞானசேகரன், அவங்களுக்கு வந்து 7 வயசு பிறந்த நாள். அவங்களுக்கு எங்க குடும்பத்தின் சார்பா நாங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லி வைக்கிறோம். வாழ்க்கையில நல்லா சிறப்பா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் வாழ்த்துறோம்.
1: சரி, கண்டிப்பா. என்ன பாடல் விரும்பி கேக்குறீங்க அவங்களுக்கு? கொண்டாட்டமா ஏதாவது நடக்குதா வீட்டுல, ஏதாவது திட்டங்கள் இருக்கா?
0: ஆமா, நாங்க ஒரு கசின் வீட்டுக்கு போறோம், போயிட்டு கேக்லாம் வெட்டி சர்ப்ரைஸ் செலிப்ரேட்
1: பண்ணலாம்னு இருக்கோம். சரி சரி, அதனாலதான் வந்து கொஞ்சம் எளிமையா முட்டையில ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போக போக வந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளா சமைத்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருங்க எல்லாரும். அந்த பாடல் வந்துட்டு இருக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவதில் இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, முஸ்லிம்களின் ஆறுயிர் தலைவர் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த வையகத்திற்கு வந்துதித்த தினமாக உலகம் முழுவதும் மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. பொதுவாக முதல் வசந்தம் என்று பொருள்படுகின்ற ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே உலகெங்கிலும் நபிகளாரின் புகழ்பாக்களை மௌலிதுகளாக ஓதியும் மேடைதோறும் அவர்களின் நெண்ணிலடங்கா சிறப்புகளை மனம் குளிர பேசியும் மகிழ்ச்சி அடைவதை நம்மால் வருடந்தோறும் பார்க்க முடிகிறது. அதன் மூலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான முஸ்லிம்களின் அளப்பரிய அன்பின் ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முஹம்மது என்றால் புகழுக்கு உரியவர் என்று பொருள். எல்லா காலத்திலும் நிலையான புகழின் உச்சிக்கே சென்றவர் புகழுக்குரிய பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே பிறக்கிற போதே யாரும் புகழோடு பிறந்ததாக வரலாறு இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமது மார்க்கத்திலே புகழ்பெற்ற ஒரு நபி. ஹலீலுல்லா, அல்லாவின் நேசர் என்கிற சிறப்பான அந்தஸ்தை பெற்ற ஒரு மிகப்பெரிய நபி. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறக்கிற போது நம்ருத் என்கிற கொடுங்கோல் அரசனுக்கும் அவனுடைய ஆட்சிக்கும் ஆபத்து என்று செய்தி உணர்த்தப்பட்டது. அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அல்லாஹுவோடு பேசியவர் என்கிற சிறப்பான அந்தஸ்தை பெற்றவர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறந்தபோது அப்போது அரசனாக இருந்த ஃபிரௌன் என்கிற கொடுங்கோல் அரசனுக்கும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கும் ஆபத்து என்று உணர்த்தப்பட்டது. அப்போது அந்த அரசர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை பெற்றோர்களின் கண்முன்னால் கொன்று ஒழித்தார்கள். இப்ராஹிம் என்கிற ஒரு தனிப்பட்ட குழந்தைக்காகவும் மூசா என்கிற ஒரு தனிப்பட்ட குழந்தைக்காகவும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுவது முறைதானா என்று ஆயிரக்கணக்கான தாய்மார்களின் கண்ணீர் சிந்திய வேளையிலேதான் இப்ராஹிம் என்கிற குழந்தையும் மூசா என்கிற குழந்தையும் பிறந்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படியானால் நபிமார்கள் உட்பட யாரும் பிறக்கிற போதே நல்ல சூழ்நிலையில் பிறக்கவில்லை, புகழோடு பிறக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போது புகழோடு பிறந்தார்கள். ஆம், முஹம்மது என்கிற குழந்தைதான் இந்த உலகத்தின் இறுதி நபி என்று கேள்விப்பட்டு மக்காவிலே தாய்மார்கள் அந்த சிறப்புக்குரிய பெயரை நமது குழந்தைகளுக்கு வைக்கலாம் என்று சுமார் 6 குழந்தைகளுக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். இந்த உலகத்திலே புகழ்பெற்ற மனிதர்களின் இறப்புக்கு பின்னால்தான் தங்கள் குழந்தைகளுக்கு அந்த பெயர்களை சூடி மகிழ்வார்கள். ஆனால் முஹம்மது நபி தான் பிறப்பதற்கு முன்னால் 6 குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிவிட்டு தான் பிறந்தார்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பெருமகிழ்வோடு குறிப்பிடுவார்கள். இன்று உலகத்தின் அதிகமான மனிதர்களுக்கு சூட்டப்பட்ட முதல் பெயர் முஹம்மத். ஆராய்ச்சியாளர்கள் புள்ளி விவரத்தோடு இதை குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படாத நாட்களும் இல்லை, அவர்களை பற்றி பேசப்படாத நேரங்களும் இல்லை, பேசப்படாத நாடுகளும் இல்லை, பேசப்படாத தேசமும் இல்லை, பேசப்படாத மனிதர்களும் இல்லை, வாசிக்கப்படாத புத்தகமும் இல்லை என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை புகழுக்குரிய பெருமானார் என்று போற்றி பேசுகிறார்கள். அல்லாஹு தாலா இதைத்தான் பெருமையோடு சொல்லுகிறான், நபியே நாயகமே, உங்கள் திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், அதை நாங்கள் புகழின் உச்சிக்கே உயர்த்தி இருக்கிறோம் என்றும் அல்லாஹு தாலா அல் இன்ஷிராஹ் என்கிற சூறாவிலே நபிகள் நாயகத்தின் பெயரை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறான். இந்த உலகத்திலே வரலாற்றிலே புகழ்பெற்ற மனிதர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். 1, வாழும் காலத்திலே எந்த மதிப்பும் புகழும் இல்லாதவர்கள், ஆனால் அவருடைய இறப்புக்கு பின்னாலே புகழப்படுவார்கள். 2, வாழும் காலத்திலே புகழும் செல்வாக்கும் நிறைந்தவர்கள், ஆனால் இறந்த பின்னாலே அதே மக்களால் அவர்கள் தூற்றப்படுவார்கள். 3, சிலர் வாழும் காலத்திலே புகழ் பெற்றவர்கள், அவருடைய இறப்புக்கு பின்னாலே கால வேகத்தில் மக்களால் மறக்கப்பட்டு விடுவார்கள், அதோடு அவரின் புகழும் மங்கிவிடும், மறைந்துவிடும். ஆனால் இந்த 3 வகையான மனிதர்களை தாண்டி தனது பிறப்புக்கு முன்னாலும் தனது இறப்புக்கு பின்னாலும் புகழப்படுகின்ற ஒரே மனிதர் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். தான் வாழ்ந்த காலத்திலேயும் அதிகமாக புகழப்பட்டார்கள், தம்முடைய இறப்புக்கு பின்னாலும் இனி கியாமத்து நாள் வரையிலும் அதிகமாக புகழப்படுகின்ற ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை நாம் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறோம். ஆம், இந்த உலகத்திலே ஆதி மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி முஹம்மது நபி என்பதை பற்றித்தான். அதைத் தொடர்ந்து 124,000 மேற்பட்ட நபிமார்களுக்கும் முன்னறிவிப்பு சொல்லப்பட்ட முதல் செய்தி முஹம்மது என்கிற பெயர்தான். ஆக, மனிதகுலம் தோன்றிய காலம் முதல் வாழையடி வாழையாக அதிகமாக பேசப்பட்டும் வாசிக்கப்பட்டும் புகழப்பட்டும் வந்தவர் முஹம்மது என்கிற ஒரு மனிதர். தமது பெயருக்கேற்றார் போல் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்தவர்கள் யாரும் இல்லாத இந்த உலகத்திலே தமது பெயருக்கேற்றார் போல் பிறப்பிலும் புகழ், வாழ்ந்த போதும் புகழ், வாழ்ந்த பின்னும் புகழ் என்ற பெரும் புகழை பெற்றவர்கள் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த சில குரைஷி தலைவர்கள் ஒன்று கூடி வேடிக்கையான முடிவொன்றை எடுத்தார்கள். முஹம்மது என்பவர் பொய்க்காரர் என்று சொன்னால் புகழுக்குரியவர் பொய்க்காரர் என்று அர்த்தம் வரும். இந்த வாக்கியம் பொருத்தமாக இல்லை. எனவே நாம் இனிவேல் முஹம்மது பொய் சொன்னார் என்று சொல்ல வேண்டாம், முதம்மம் பொய் சொன்னார் என்று சொல்லுவோம். முதம்மம் என்று சொன்னால் இழிவானவர் என்று அர்த்தம். எனவே இழிவானவர் பொய் சொன்னார் என்று நாம் பிரச்சாரம் செய்வோம் என்று முடிவெடுத்தார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தெரிவிக்கப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முதம்மமை பற்றித்தானே இகழ்ந்து உரைக்கிறார்கள், ஆனால் நான் தான் முஹம்மது ஆயிற்று, என் பெயரை கூறி அவர்களால் வசைபாடவோ இகழ்ந்து உரைக்கவோ முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினோதமாக பதில் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான பெயராக தன்னுடைய பெயரை தாங்கி நின்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் குரைஷி மக்களிடத்திலே அல் அமீன் நம்பிக்கையாளர் என்றும் அஸ்வாதிக் உண்மையாளர் என்றும் கௌரவப் பெயரோடு அழைக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கும் கூட புகழ்ந்து பேசப்படுகின்ற ஒரு மாமனிதராக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலக அளவிலே காலங்களை கடந்து மனித சமூகத்தின் மீது மகத்தான செல்வாக்கு பெற்ற மாமனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக அரங்கிலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். கனியமிக்க மின்னல் நேயர்களே, திருக்குரான் முழுவதும் நீங்கள் புரட்டி பார்த்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பெயர் முஹம்மது என்கிற அந்த வாசகம் 4 இடங்களில் மட்டும்தான் கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் முஹம்மது என்பவர் அல்லாஹுவின் ரசூல், முஹம்மது என்பவர் அல்லாஹுவின் நபி, இறுதி தூதர் என்கிற பொருள்படுகின்ற வசனங்களை அல்லாஹு தாலா இறக்கி அவர்களின் தூதுத்துவத்தையும் ஊர்ஜிதப்படுத்துகிற வகையிலே தான் அந்த வாசகத்தை 4 தடவை அல்லாஹு தாலா பிரயோகம் செய்திருக்கிறான். ஆனால் எந்த இடத்திலும் மற்ற நபிமார்களை யா இப்ராஹிம், யா நூஹ், யா மூசா என்று அழைப்பதைப் போன்று யா முஹம்மது என்று ஒரு தடவை கூட திருக்குறானிலே அழைக்கப்படவில்லை. திருக்குறான் முழுவதும் பார்த்தால் யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர், யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹர் நபி என்கிற பட்ட பெயரை கொண்டுதான் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா மரியாதையோடு அழைக்கிறான். காரணம், ஒரு மனிதரை நாம் பெயர் கூறி அழைப்பது அவ்வளவு மரியாதை அல்ல, அவரின் பதவி பெயரை கொண்டு அழைப்பதுதான் அவருக்கு நாம் தருகிற மரியாதை என்கிற ஒரு அழகான இங்கிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பதை கொண்டு அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு அறிவுறுத்தி காண்பிக்கிறான். அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்திலே கௌரவ பெயர்களை கொண்டுதான் அல்லாஹு தாலா எல்லா இடத்திலும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறான். அந்த அடிப்படையிலேதான் லா தஜ்அலு துஆ அர்ரசூலி கதுஆ இபாலிக்கும் பஅலாம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அழைப்பதை போன்று முஹம்மதை என்று நீங்கள் அழைக்காதீர்கள், அவர்களே யா ரசூல் அல்லா, யா நபி அல்லா என்று அழையுங்கள் என்றும் அல்லாஹு தாலா திருக்குறானிலே கூறப்படுகிறான். கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், ஹசான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரூஹல் குதுசி ஹஸானே, அல்லாஹுவை பற்றியும் அவனின் திருத்தூதரை பற்றியும் நீங்கள் புகழ்ந்து பாடும் காலமெல்லாம் ரூஹுல் குதுஸ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹு தாலா உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பான், உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான், உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று துஆ செய்ததாக புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்பாக்களை பாடுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாதுகாப்பும் உதவியும் கிடைக்கும் என்பதை இந்த நபி மொழி மூலம் நமக்கு உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்து புகழ்பாக்களை பாடியிருக்கிறார்கள். அதிலே சில வாசகங்களை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். மாயின் மதஹ்து முஹம்மதன் பி மக்காலத்தி வலாக்கின் மதஹ்து மக்காலத்தி பி முஹம்மதின், என்னுடைய வார்த்தைகளை கொண்டு முஹம்மதை என்னால் புகழவே முடியாது, ஆனால் முஹம்மதுடைய பெயரை கொண்டு என் வார்த்தைகளைத்தான் நான் புகழுகிறேன் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுவார்கள். வஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி, நபியே நாயகமே, உங்களை போன்ற அழகான மனிதரை எனது கண்கள் பார்த்ததில்லை. வஜ்மல மின்க லம் தலிதுன் நிசா, உங்களை விட அழகான குழந்தையை எந்த தாயும் பெற்றெடுத்ததில்லை. ஹுலிக்த முபர்ர அன் மின்குல்லி ஐபின், எல்லா குறைகளை விட்டும் நீங்கியவராக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே நீங்கள் விரும்பியதை போன்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகான புகழ்பாக்களை பாடியிருக்கிறார்கள். அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலமெல்லாம் புகழ்ந்து அவர்களை அதிகமாக நேசித்து அவர்களின் வழி வாழுகின்ற கண்ணியமான முஃமின்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்களே, இதுவரை அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருச்சம் எனும் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். தொடர்ந்து இடம்பெறுவது தகவல் அரங்கம். நேர்களே, இன்ஷா அல்லாஹ் அன்னல் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு 15ஆம் ஆண்டு 11 நாட்கள் தொடர் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி பினாங்கு சுப்ராஞ்சயாவில் அமைந்துள்ள மதரசா மண்பவுல் அன்வாரில் நேற்று முதல் 24/8/2026 திங்கட்கிழமை வரை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரபியுல் அவல் பிறை 10 ஹிஜ்ரி 1448 அதாவது 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையை தொடர்ந்து மௌலூது மஜ்லிஸும் நடைபெற உள்ளது. ஆகையால் சுற்றுவட்டார முஸ்லிம் மக்கள் அனைவரும் திரளாக இந்நிகழ்வுகளில் கலந்து பயனடைய அழைக்கப்படுகின்றீர்கள். அடுத்த நீர்களே, பூச்சுங்கின்ற சூரவ் அத்தௌபா அல் மத்ரசத்துல் அசிசியாவிலும் கடந்த வியாழன் தொடங்கி 24/8/2026 வரை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து 12 நாட்கள் மௌலிது மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் சுற்றுவட்டார முஸ்லிம் மக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து பயன்பெற அழைக்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். அடுத்த நேர்களே, நிகரிஸ் மீலான் ரந்தாவில் அமைந்துள்ள மதரசா பக்கன்சாகா ரந்தாவில் 29/8/2026 சனிக்கிழமை அசர் தொழுகையை தொடர்ந்து மௌலிது மஜ்லிஸும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சிறப்பு பயானும் துவா இறைஞ்சுதலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் சுற்றுவட்டார முஸ்லிம் மக்கள் அனைவரும் திரளாக இந்நிகழ்வில் கலந்து ஈருலக பயன்களை பெற அழைக்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். நேர்களே, இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் சூராவ் மதரசா மற்றும் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் மார்க்க அடிப்படையிலான நிகழ்வுகளை தகவல் அரங்கத்தில் அறிவிப்பு செய்ய தங்கள் நிகழ்வுகளின் முழு விவரங்களை தங்கள் பெயருடன் தொடர்பு எண்ணையும் குறிப்பிட்டு jakim@gmail.com. மீண்டும் கூறுகின்றேன், jakim@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். நல்லது நேயர்களே, இந்த அளவில் தகவல் அரங்கத்தோடு இன்றைய இஸ்லாமிய விருட்சம் ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
4: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தபோஹாஜி வாரியத்தில் பணக்கொள்ளை நிகழ்ந்துள்ளது உண்மைதான் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசு விசாரணை ஆணையம் RCI அறிக்கையில் அவ்வாரியத்தின் பல பில்லியன் ரிங்கேட் காணாமல் போனது குறித்து எழுப்பப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு அதிக சுதந்திரத்தையும் பரந்த ஜனநாயக வாய்ப்பையும் வழங்க 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுகூவை அரசாங்கம் ரத்து செய்யும் என்று டாக்டர் அன்வார் தெரிவித்துள்ளார். அந்த சட்டத்தில் விரிவான மாற்றங்களை கோரி மாணவர் இயக்க தலைவர்கள் சமர்ப்பித்த கருத்துக்களை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சரவாக்கில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்றதாக பதிவான பகுதிகளின் வரிசையில் தற்போது சீபுவும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் இன்று காலை வரை காற்று மாசு குறிப்பிடத்தக்க அளவு பதிவான பகுதிகளின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோச்சிங்கில் காற்று தரக்குறியீடு மிக அதிகமாக 167 அதிகரித்துள்ளதாக மலேசிய காற்று மாசு குறியீட்டு நிர்வாக முறையின் அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. இந்தோனேசியாவின் கிழக்கு நுசந்தங்காராவில் ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் இருவர் உயிரிழந்த நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் அந்த எச்சரிக்கை தற்போது மீட்டுக் கொள்ளப்படுவதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை செயலகம் தெரிவித்துள்ளது. போலந்தின் மத்திய ஒர்சோவில் உள்ள அகழ்வாராய்ச்சி பகுதியில் 2 உலகப் போரின் 50 மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அங்கிருந்து குறைந்தது 4,000 பேர் வெளியேற்றப்பட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சி நிறுவனமான TVN24 செய்தி வெளியிட்டுள்ளது. விளையாட்டு சவுதி லீக் கட்பந்தாட்டம். இப்பருவத்திற்கான ஆட்டத்தை ஹல் இலால் அணி பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற போட்டியில் ஹல் ஃபைசாலி அணியை 4-2 என்ற கோல் எண்ணிக்கையில் ஹல் ஹிலால் வீழ்த்தியது. முதல் பாதி ஆட்டத்தில் 9 ஹல் இலால் அணி 3 கோல்களை புகுத்தியது. அவ்வணி ஆட்டத்தை முழுமையாக தன் பாட்டுக்குள் கொண்டுவர இது பெரிதும் உதவியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் இளமை உல்லாசம். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். இளமை உல்லாசத்தில் சனிக்கிழமை மதியம் 12 ஆகிருச்சு. இது கதைப்போமா நிகழ்ச்சி இடம்பெறுவதற்கான நேரம். இன்றைய விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க. சமூக ஊடகங்களில் யார் இன்னைக்கு நம்ம கூட இணைய போறா பேச போறாங்க அப்படின்றத பதிவேற்றம் செய்துட்டோம். ஆனா ஒரு பாடலுக்கு பிறகு அவங்களே அவங்களை அறிமுகப்படுத்திப்பாங்க. நிறைய சுவாரஸ்யமான கதைகள் வைத்திருக்காங்க. அதோட இன்றைய பாடல் தொகுப்பும் கதைப்போமாவில் எல்லாமே அவங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்கள். இதனோ அவங்களுடைய தங்கை வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த அக்கா தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு பாடலை தான் பாடல்களை தான் இன்று நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் என்ட்ரியா கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து அவங்க கூட பேசலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: மீண்டும் இணைகின்றோம் இளமை உல்லாசத்தில் கதைப்போமா நிகழ்ச்சிக்கான நேரம் இது. இன்றைய விருந்தினர் நம்ம கூட யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரி முதல்ல இவங்க பெயர் என்னன்னு சொல்லிடுவோம், அப்புறம் இவங்களை பத்தி சொல்லுவோம். பிரபா நடராஜா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரபா.
4: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, காலையில வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தோம் உங்களை பற்றி, நேயர்களுக்கும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும் இல்லையா? இல்ல, இந்த பொதுவாவே இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் போனோம்னா நம்ம யாரு அப்படின்றத வந்து இன்ஸ்டாகிராம் பயோன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம் அறிமுகம். எல்லாரும் வந்து ஒரு வரி ரெண்டு வரி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா வானொலி அறிவிப்பாளர், மின்னல் எஃப்எம் அப்படின்னு வைத்திருப்பேன். ஆனா உங்களுடைய பயோவில் பார்க்கும் போது 4, 5, 6 வரிகளுக்கு மேல போயிட்டே இருக்கு. அவ்வளவு திறமைகள். நீங்க வந்து ஒரு மண்டலா வரைகலை கலைஞரா இருக்கீங்க, ஒரு நடன கலைஞரா இருக்கீங்க, ஒரு சைவ உணவு விமர்சகரா இருக்கீங்க, அதோட வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பன்முக திறமையாளர் நீங்க. இந்த ஒரு திறன் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளவு திறனையும் ஒரே ஆளா செய்யும் அந்த ஒரு திறன்?
4: அது எனக்கு நிறைய நேரத்தில் க்வெஸ்சன் மார்க்காக தான் இருந்திருக்கு. பட் நினைக்கிறேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப விஷயம் பிடிக்கும் செய்யறதுக்கு. பேஷன் வந்து நிறையா ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ரொம்ப க்ரியேட்டிவான விஷயம் செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து என்னோட வேலையை பார்த்தீங்கன்னா 9-to-5 இல்லை. நான் படித்தது வேற, இப்போ செய்யறது வேற. பிகாஸ் நான் படித்தது லாயர் ஆகிறதுக்காக. பட் என்னோட ஜேர்னியே வந்து கொஞ்சம் மாறி, இப்போ ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் ஒரு குக்கா இருக்கிறேன், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மண்டாலா நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கு.
3: வீட்டுல கேப்பாங்களா, சட்டத்துறை படிச்சீங்க, இப்ப வந்து முழுதும் வந்து அப்படியே மாறி வேறொரு துறைகள்ல இருக்கீங்களா, அதற்கு காரணம் என்ன?
4: கஷ்டமா இருந்துச்சு அம்மா அப்பா கன்வின்ஸ் பண்றதுக்கு அப்ப, பிகாஸ் நான் கொஞ்சம் ரொம்ப யங்கா இருந்தேன் அந்த நேரத்துல. பட் இப்ப நினைக்கிறேன் அவங்க என்னைய நினைச்சு ரொம்ப பெருமையா படுவாங்க.
3: அதுதானே ரொம்ப முக்கியம். உங்களுடைய தொடக்க காலத்து நீங்க வந்து எங்கிருந்து வரீங்க? அதாவது அதாவது உங்க ஆரம்ப கால கல்வி, நீங்க பிறந்து வளர்ந்தது, அதை கேட்டேன்.
4: ஓகே, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோலாலம் போலதான். இங்கதான் எல்லாமே. அப்பா வந்து கேல், அம்மா வந்து பிணைங்கள உள்ளவங்க, கல்யாணம் பண்ணி அம்மா கேலுக்கு வந்துட்டாங்க. சோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கோலாலம் போலதான்.
3: சரி சரி, அப்ப வந்து கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட, ஏன்னா பன்முக திறமைன்னு சொல்லும் போது நிறைய வாய்ப்புகள். நீங்க வளரும் போதே வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சா அந்த வாய்ப்புலாம், இல்ல நீங்க தேடி போனீங்களா நிறைய வாய்ப்புகளை?
4: நினைக்கிற நிறைய விஷயம் வந்து என்னோட டேலண்ட்ல, நானே ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனால ஆளு ரெக்கனைஸ் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன். சோ நினைக்கிறேன் ஹார்ட் ஒர்க் தான் என்னைய
3: ஒரு விஷயத்தை பத்தி இப்பயே கேட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு தனித்துவமான திறமை அது. அதாவது மண்டலா வரைகலை கலைஞரா இருக்கீங்க. இந்த மண்டலா வரைகலை அப்படின்னா என்ன, அதை முதல்ல தெரியப்படுத்தணும் நீங்க.
4: மண்டலா ஒரு வார்த்தையை வந்து சிக்கல்னு அர்த்தம். அது வந்து ஒரு புத்திசம்லயும் ஹிந்துவிசம்ல வந்து ரொம்ப மெடிடேட்டிவான ஒரு ஸ்டேட்ல பாய்ச்சிருக்காங்க நிறைய பேரு. ஸோ என்னோட ஜேர்னி வந்து எனக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்லி மண்டலா மட்டும் இல்ல, ஜஸ்ட் ஜெனரலி சும்மா எனக்கு வரைய பிடிக்கும். ஒன் பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல வந்து வால்ல வரையணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு டான்ஸ் ஸ்டுடியோல வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு எலிஃபன்ட் ஸ்டார்ட் பண்ணேன் வரையிறதுக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அது என்னோட பர்சனலான டச் இல்லை, காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு நானே சொந்தமா ஹேண்ட், ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சிது. ஸோ என்னோட ஃபுல் வால்ல ஸ்டார்ட் பண்ண மண்டாலா ஆர்ட் வந்து இப்போ கோஸ்டர்ஸ், முடிஞ்சிருக்கு. இப்ப இப்ப வந்து நான் கோஸ்டர்ஸ்ல வரையறேன், அந்த கப்
3: வைப்பாங்களே
4: அதுல வந்து இப்ப மண்டலா கோஸ்டர்ஸ்.
3: இன்னைக்கு எடுத்து வந்திருக்கீங்களா உங்களுடைய சில மண்டலா ஓவியங்களை? கண்டிப்பா நம்ம சமூக ஊடகங்களில் காணொளிகளாக அதை வந்து நீங்க கூடிய விரைவில் பார்க்கலாம். பிரபாவுடைய அவங்களுடைய கை வண்ணத்தை சரி, இந்த இது வந்து நீங்க விற்பனை செய்யறீங்களா வரைந்து? மண்டலா ஓவியங்களை சரி, அந்த மண்டலா ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து வர்ணிப்பாங்க இல்லையா, டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கொஞ்சம் விஷயம் சொல்லணும், சில வார்த்தைகள் சொல்லி இந்த மண்டலாவை இப்படி விவரிக்கலாம், இப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க?
4: நினைக்கிறேன் அது என்னோட பிடிச்ச வார்த்தை, நான் பார்க்க விருப்பப்படுறது வந்து ஆக்டிவ் மெடிடேஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த லைன்ஸ் பாக்கிறப்ப வந்து அது எவ்வளவு இன்ட்ரிகட்டா இருக்கு, அது எவ்வளவு டிஃபிகல்டா இருக்கு, அந்த சர்க்கிள் வந்து அந்த ஒரு மெடிடேட்டிவான ஸ்டேட்க்கு கூட்டிட்டு போவோம் என்னைய, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனாலதான் எனக்கு அது வரையும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் டெய்லி வந்து நான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறேன், ரொம்ப வேலை பிஸியா இருக்கிறப்ப வந்து அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அதை உட்காந்து வரையறப்ப வந்து என்னோட சொந்த ஒரு அலோன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை பாக்குறப்பையும் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட வீட்லேயே வந்து என்னோட செகண்ட் ஃப்ளோர் அந்த லிட்டில் லாபியில வந்து ஒரு பெரிய மண்டலா வரைஞ்சிருக்கேன் ஆன் த வால், சொந்தமா பெயிண்ட் பண்ணி. ஸோ அதை பாக்குறப்பெல்லாம் நடந்து போற பாக்குறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
3: அப்ப அது வந்து ஒரு வேலையாவே தெரியாது, நீங்க வரைவது ஏதோ வேலை முடிந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் போது நம்ம செய்யற ஏதோ ஒரு நடவடிக்கை போல இருக்கும். சரி, மண்டலாவை பற்றி நிறைய விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து பல திறமைகள் இருக்கவங்களுக்கு அதை பற்றியும் பேச போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்டுட்டு வர போறோம். பாடல்கள்லாம் நீ யார் உங்களுக்கு தெரிவு செஞ்சு கொடுத்தா?
4: என்னோட அக்கா, ரெண்டாவது அக்கா பேர் வந்து ரிஷாலினி. அவங்களுக்கு வந்து பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எல்லா லிரிக்ஸ் தெரியும், பாட்டு பாடுவா. ஸோ எனக்கு நீங்க கேட்டுட்டோன்னு வந்து ஃபர்ஸ்ட் காலையில எழுந்திரிச்சிட்டோன்னு அவங்களுக்கு தான் மெசேஜ் அனுப்பிவிட்டேன், நீங்க கொடுங்கன்னு. ஸோ அந்த செலெக்ஷன் எல்லாம் தேங்க்யூ டு என்னோட அக்கா ரிஷா.
3: அதான் அவங்களுக்கு வந்து பிரபாவுக்கு வந்து யாருடைய பாடல்கள் பிடிக்கும் அது கொஞ்சம் நம்ம தொகுத்து வைக்கலாமேன்னு நினைச்சு அவங்க கிட்ட கேட்டா அவங்க அக்கா வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க, இந்த பாடல் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல பாடல்களா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: எப்போதும் பாடல் முடிஞ்சோனே எந்த திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். பிரபா நீங்க சொல்லுங்க, நீங்க தேர்ந்தெடுத்த பாடல், உங்களுக்காக ஒளிபரப்பின பாடல் என்ன திரைப்படம் இது?
1: ஓகே, இது நினைக்கிறேன் தெரியும், ஏன்னா நான் படிச்சேன் சிஸ்டர் அக்காவோட மெசேஜ்ல. சென்னை 60028.
0: சென்னை 628. சரி சரி, யார் படிச்சா அந்த பாட்டு?
1: ஐயோ, அது கொஞ்சம் கஷ்டம்,
0: கொஞ்சம் கஷ்டம். சரி, நம்ம பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் படித்த பாடல் அது. இல்ல இப்ப ஏன்னா அடுத்து வந்து இப்ப நம்ம பேசி முடிஞ்சோடனே இந்த கொஞ்சம் விளையாட்டுகள் எல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு இப்பவே உங்களை தயார்படுத்திட்டு இருக்கேன். சரி, விளையாட்டுக்கு போறதுக்கு முன்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். நீங்க வந்து ஒரு நடன கலைஞர். ஆனா வந்து நடன கலைஞர்கள் இங்க நம்ம மலேசிய தமிழர்களை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு இந்த கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரதக்கலை அந்த மாதிரி கலைகள் தெரியும். அதோடு வந்து சினிமா பாடல்களுக்கு நிறைய பேர் நடனம் ஆடுவாங்க. ஆனா உங்களுடைய அந்த நடன துறையே கொஞ்சம் வேற இல்லையா, நீங்க ஆடும் நடனங்கள் நீங்களே சொல்லுங்க, என்ன நடனம் அது?
1: நான் வந்து லத்தீன் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன். லத்தீன் டான்ஸ் நான் வந்து நினைக்கிறேன், நான் சால்சான்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும்.
0: ஆமா,
1: பச்சாத்தான் ஒரு இன்னொரு டான்ஸ் ஃபார்ம் இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியாது.
0: தென் அமெரிக்க நாடுகள்ல உருவான இந்த ஒரு நடன வகை. இத கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி ஆரம்பித்தது உங்களுக்கு?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் சொல்ற மாதிரி நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் போனா வந்து நான் கூப்பிட்டுருவாங்க, ஆண்டி அங்கெல்லாம் சொல்லி அது மாதிரி ஆடின பிள்ளை தான் நானு.
0: அங்க சல்சா நீங்க நடனம் ஆடும் போது இல்ல இது வேணாம், நம்ம நம்ம குத்து குத்து நடனம் தான் வேணும்.
1: சின்ன வயசுல இருக்கிறப்ப வந்து நம்ம தமிழ் பாட்டுக்கு தான் ஆடுவோம், தமிழ் பாட்டு படம் பாட்டுக்கு ஆடுவோம். அப்புறம் நான் ஒரு 18 years old நான் காடி ஓட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா வந்து என்னோட டான்ஸ் பார்ட்னர் பேர் வந்து அமல். அவங்களை பார்த்து தான் நான் நினைச்சேன் ஓகே இது கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேங்கோ கத்துக்கிட்டேன் ஒரு 6 months. அதுக்கப்புறம் என்னோட டான்ஸ் பார்ட்னரை பார்த்துட்டோன்னு அவரு கூட சேர்ந்து கத்துக்கிட்ட டான்ஸ் தான் சால்சா பச்சாத்தாலாம். இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டரா ஒரு ஸ்டுடியோ ஓனரா இருக்கிறதுல வந்து கொஞ்சம் ரொம்ப
0: வாழ்த்து உங்களுக்கு, பாராட்டு உங்களுக்கும். உங்க நடன அந்த கூட ஆடுறாரு அப்படின்னு இல்லையா அவங்க இருவருக்கும். சரி, வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்கு, எப்படி எடுத்துக்கிறாங்க முக்கியமா நம்ம மலேசிய தமிழர்கள் இந்த மாதிரியான நடனங்களை கத்துக்கொள்வதற்கு, வெளிநாட்டு அயல்நாட்டு நடனங்களை என்ன சொல்றாங்க அவங்களாம்?
1: ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் சீன்ல வந்து நிறைய தமிழவங்க இருக்கிறாங்க. பிகாஸ் ஆல்சோ என்ன அட்வான்டேஜ்னா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டுடியோல வந்து ஒரு சைனீஸ் என்ன அங்க பாத்தீங்கன்னா நிறைய சைனீஸ் இருப்பாங்க. இப்ப நான் வந்து இந்தியன் இருக்கிறதால என்னோட டான்ஸ் பார்ட்னரும் வந்து பஞ்சாபி. ஸோ நம்மளோட டான்ஸ் ஸ்டுடியோல வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி தமிழ், நிறைய தமிழவங்க இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
0: முனைப்பு வந்து அதிகமா காட்டுற ஆர்வம் காட்டுறாங்க நிறைய இந்த நடனங்கள் கற்றுக்கொள்வதற்கு. இப்ப நம்ம தமிழ் சூழல்ல எல்லாருமே ஆடுற இந்த பரதமா இருக்கட்டும், அந்த சினிமா பாடல்களுக்கு ஆடுவதா இருக்கட்டும், இதை காட்டிலும் இந்த நடனங்களில் என்ன தனித்துவம், யூனிக்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: இது வந்து பார்ட்னர் டான்ஸ், சோலோவா ஆட மாட்டாங்க. இது வந்து சோஷியல் டான்ஸ் சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து அந்த டான்ஸ் எதுக்காக கத்துக்கிறீங்கன்னா வந்து ஒரு சோஷியல் என்வாயர்மெண்ட், ஒரு பார்ட்டி அந்த மாதிரி செய்வாங்க
0: கொண்டாட்டத்துக்கு போகும்போது.
1: அந்த மட்டும் இல்ல, இப்ப நம்மளே வந்து வீக்லி வந்து நம்மளோட சொந்த ஈவென்ட் ஸ்பேஸ்ல வந்து நம்ம டான்ஸ் செய்வோம் எவ்ரி ஃப்ரைடே நைட்.
0: சொந்த ஈவென்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் போது விழாக்களுக்கான ஒரு மண்டபம் வைத்திருக்கீங்க, அதுவும் வந்து நீங்க உரிமையாளரா இருக்கீங்க. ஆஹா, இன்னொரு திறமைங்க கூடிட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தடவை பேசும்போது புதுசு புதுசா இன்னும் வந்துட்டே இருக்கும் போல.
1: அது ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி இந்த ஈவென்ட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து எவ்ரி ஃப்ரைடே நைட் வந்து சோஷியல் நைட்னு இருக்கும். சோ அதுல வந்து பாட்டு போட்டு ஆடுவாங்க. சோ அதுல வந்து ஒரு பார்ட்னர் டான்ஸ் வந்து ஒரு இன்வைட் பண்ணுவாங்க, ஒரு லீடர் வந்து ஒரு ஃபாலோவர் இன்வைட் பண்ணி டான்ஸ் ஃபுல்லோல போயிட்டு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் டேக் பிரேக்கோ இல்லாட்டினா இன்னொரு பார்ட்னர் கூட ஆடுறதோ. ஸோ வந்து ஒரு 3 different மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து சோஷியல் டான்சிங்க்கு கத்துக்கிட்டு ஆடுறது தான் இந்த சால்சா.
0: கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்கு சல்சா பச்சாத்தா.
1: நீங்களும் வாங்க எங்க ஸ்டுடியோ.
0: நானுமா இல்ல, சில பேர் எல்லாம் பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க தெரியுமா, நான் அந்த மாதிரி ஆடுற ஆளு. சல்சா பச்சாத்தாக்கு முன்னுக்கு முதல்ல சினிமா பாடல்களுக்கு ஆடுறதுக்கு கொஞ்சம் கத்துக்கிறேன், அப்புறம் அங்க வரேன். இருந்தாலும் ரொம்ப நன்றி என்ன பார்த்து நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு. சரி பிரபா, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வளர்ந்து வர்ற ஒரு கலாச்சாரம் இந்த நடனத்துறையில என்னன்னு பார்த்தோம்னா இந்த வொர்க் ஷாப் அப்படின்னு சொல்றாங்க, பட்டறை நடன பட்டறை. இது வந்து இப்ப சமீபத்துல சமூக ஊடகங்கள்ல நிறைய பார்க்க முடியுது. முன்னெல்லாம் பார்த்தோம்னா நடன வகுப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் அதாவது வகுப்புனா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நடனத்தை கத்துப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பட்டறைன்னு சொல்றாங்க, அது ஒரு 2 மணி நேரம் தான். உள்நாட்டு வெளிநாட்டு நடன கலைஞர்கள் கூட இங்க வராங்க, ஒரு பட்டறை வைக்கிறாங்க. அதற்கு வந்து நல்ல வரவேற்பு, இவங்க எல்லாரும் போய் கத்துக்கிறாங்க அந்த ஒரு 2 மணி நேரம் பத்தி. நீங்களும் அது செய்திருக்கீங்க இல்லையா பட்டறை?
1: ஆமா, நானும் வந்து வெளியூர்ல போய் செஞ்சிருக்கேன். நம்மளும் வந்து வேற இன்ஸ்ட்ரக்டர் கூட்டிட்டு வந்தோம் ஸ்டுடியோல செஞ்சிருக்கோம். இது எது நான் ஒர்க் ஷாப் செய்யறாங்கன்னா வந்து வீக்லி கிளாஸ் ஏறப்ப வந்து 1 hour வந்து நீங்க ரொம்ப கத்துக்க முடியாது, பிகாஸ் இது வந்து ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு 1 step 2 step அந்த மாதிரி தான் கத்துக்கணும்.
0: பட்டறைக்கு போறவங்க கூட அங்கேயே ஆடி காணொளிகள் பதிவு செய்யறதையும் பார்க்க முடியுது. நீங்க எங்க எங்கெல்லாம் செய்திருக்கீங்க பட்டறை?
1: நம்ம வந்து நிறைய இன்டர்நேஷனலுக்கு டிராவல் பண்ணிருக்கோம், தாய்லாந்து அப்புறம் பிலிப்பீன்ஸ், அப்புறம் நம்ம சூரியனை கூட்டிக்கிட்டோம் வந்து நம்ம ஸ்பெயின், துனிசியா, இப்ப லாஸ்ட் இயர் தான் துனிசியா போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் வந்து பிரான்ஸ்க்கு போறேன். சோ இது வந்து நம்ம லேர்னிங் ஜேர்னி வந்து ஸ்டாப் பண்ண கூடாது. ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஆயிட்டோம்னா வந்து நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்காம வேற வேற ஊர்ல போய் கத்துக்கிட்டு நம்ம ஒன்னும் நல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கற இதுக்குதான்.
0: ரொம்ப சிறப்புங்க, அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா நடன கலைஞர் எத்தனை நாடுகளுக்கு போயிருக்காங்க பாருங்க. நானும் எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒருவேளை நம்மளும் கத்துக்க ஆரம்பிக்கலாமா? சரி ஆரம்பிப்போம். கூடிய விரைவில் இணையிற நானும் சல்சா பச்சாத்தா வேற என்ன என்ன இருக்கு சொல்லுங்க, இணைவோம். சரி ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து இன்னமும் நிறைய பேச போறோம், ஆனா அடுத்து கொஞ்சம் விளையாட போறோம் சரிங்களா? பாடலை கேட்டு வரலாம். சரி, அக்கா தேர்வு பண்ணாங்களா? அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையா? ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்த மாதிரியே தெரியல எனக்கு. இதுவரை யாரோ நீயும் நானும் அன்பே இந்த மாதிரி ஒரே காதல் பாடல்களா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கோங்க.
1: சரி,
0: அடுத்து இமைக்கா நொடிகள் திரையிலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம்.
1: மணி அடிச்சிருச்சு, அப்ப விளையாட்டு ஆரம்பமாக போகின்றது. சரி பிரபா, எப்போதும் கதைப்போமா நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா இது அறிவிப்பாளர் மோகன் அவருடைய நிகழ்ச்சி இல்லையா, அவர் உருவாக்கின அந்த ஒரு சில விளையாட்டுகள்லாம் இருக்கு, அதுவும் நம்ம விளையாட போறோம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சில விளையாட்டுகளை நானும் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன் கதைப்போமாவில். சரியா, ஆரம்பத்துல வந்து அதாவது முதல் சுற்று இந்த விளையாட்டுல சில கேள்விகள் கேட்பேன் உங்ககிட்ட, அது சரியா தவறா அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லணும் எங்களுக்கு. சரியா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
2: கண்டிப்பா.
1: சரி, முதல் கேள்வி, AFF சுசுகி கார்பந்து கிண்ணம் 2010 அந்த வருடம் நம் நாடு மலேசியா வென்றது, சரியா தவறா?
2: ஐயோ தெரியலையே, சும்மா ட்ரை பண்றேன். ட்ரூ
1: என்பது சரியான விடை. 2010 நம்ம ஜெயிச்சோம். இப்ப நாளைக்கு வந்து அதே கிண்ணத்தின் அரையிறுதி சுற்று செமிஃபைனல்ல நம்ம வியட்நாமை எதிர்கொள்றோம் கோலாலம்பூர் அரங்கத்துல, கார்பந்து அரங்கத்துல. ஆக நம்முடைய கார்பந்து அணி மிக சிறப்பான ஒரு அடைவு நிலையை பெற வேண்டும், எல்லாரும் பிரார்த்திப்போம் அவங்களுக்காக. சரி, அடுத்து உங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான், சமையல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மாஸ்டர் ஷெஃப் அப்படின்ற ஒரு சமையல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சி பிரான்ஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு தொடங்கப்பட்டது, சரியா தவறா?
2: தவறு நினைக்கிறேன்.
1: ஏன்?
2: Because அது ஆஸ்திரேலியால ஸ்டார்ட் பண்ணது இல்ல US ல ஸ்டார்ட் பண்ணதா?

0: தவறுன்னு நினைக்கிறீங்களா?
1: எனக்கெல்லாம்
0: விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினாரு, தமிழ்ல வந்துச்சு, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். யூகே யூஎஸ் எல்லாம் அவ்வளவா தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இரண்டு கேள்விகளில் ஒரு கேள்விக்கு சரியா சொல்லிட்டீங்க. கடைசி கேள்வி, ஃபிஃபா உலக கிண்ணம் கார்பந்து போட்டி இருக்கு இல்லையா, இப்பதான் சமீபத்துல முடிஞ்சது. அந்த கிண்ணத்தை அர்ஜென்டினா இருக்காங்க இல்லையா, அவங்க 4 முறை வென்றிருக்காங்க, சரியா தவறா? அவங்க வரலாற்றுல 4 முறை வென்றிருக்காங்க, சரியா தவறா? யார பாக்குறீங்க? அவங்க அவங்க கூட ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவரை பாக்குற
1: அவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தேன், ஆனா அவரே ஒரு மாதிரி முழிக்கிறாரு.
0: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. எப்படி நீங்க அவருக்கு நான் கேட்ட கேள்வி புரியும் நினைக்கிறீங்க?
1: ஐயோ தெரியல, எனக்கு ஃபுட்பால் உண்மையே தெரியாது, நினைக்கிறேன் தவறு.
0: தவறு தவறு என்பது சரியான வழி. அவங்க வந்து 3 முறை தான் வென்றிருக்காங்க. இல்ல இதெல்லாம் இப்ப நடப்புகள் இல்லையா, அப்பதான் உலக கிண்ணம் முடிஞ்சது. யாருக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க?
1: நானு யாருக்கோ சும்மா பார்க்க வேண்டியது, கூட்டாளி கூட சேர்ந்து பாக்குறது தான்.
0: பரவாயில்லங்க, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, பாராட்டலாம். சிலர் வந்து நான் நெய்மார் என்னோட உயிர் அப்படின்னு.
1: ஃபுட்பால் அவ்வளவு பெரிய ஃபேன் இல்ல, சும்மா அந்த ஒரு ஃபீவர், ஃபுட்பால் ஃபீஃபா ஃபீவர்க்காக கொஞ்சம்.
0: சரி, சிறப்பு சிறப்பு. அடுத்து வந்து தலைகீழ ஒளிபரப்ப போறோம் அப்படின்னு ஒரு அங்கம், என்னன்னா பாடல்கள் இருக்கு இல்லையா, பாடல்களை பின்னால இருந்து முன்னுக்கு ஒளிபரப்ப போறோம், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன பாடல்னு கண்டுபிடிக்க போறீங்க. இன்னொன்னு என்னன்னா இதெல்லாம் ரொம்பவே பிரபலமான பாடல்கள், சரியா? முதல் பாடல் கேட்கலாமா? விளங்கணுச்சா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியணும், ஏன்னு சொல்லுங்க. இது லத்தீன் மொழி மாதிரி தான் இருக்கு,
1: இப்ப தெரிஞ்சதா தெரியல, இரண்டு முறை கேட்டு தெரியல. என்ன பாட்டுன்னு கேட்டுடலாமா?
0: பிடிக்குமா அந்த பாட்டு?
1: பிடிக்கும். அந்த இந்த கேம்லாம் என்னோட அக்கா இருந்திருக்கணும், 100 points வாங்கியிருப்பாங்க.
0: ஆமா ஆமா, பாருங்க, பாடலும் தேர்வு செய்து கொடுக்கணும், விளையாட்டும் அவங்க தான் விளையாடணும், வேணா பேசுறதும் அவங்கள்ட்ட பேசிருடா. சரி, அடுத்த பாடல் இதுவும் வந்து பின்னால இருந்து முன்பு ஒளிபரப்ப போறோம், கேளுங்க.

0: இது வந்து மீண்டும் ஒளிபரப்ப முடியாது. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா மொத்தம் 15 வினாடிகள், அதனால ஒரு முறை தான். உங்களுக்கு தெரியல இது என்ன பாட்டுன்னு?
1: க்ளூ கொடுங்க, கொஞ்சம் க்ளூ
0: க்ளூ க்ளூ கொடுக்கணுமா? இது வந்து ஒரு உணவோடைய பெயர், இந்த பாடலோட பெயர். உங்களுக்கு தான் உணவு உணவு பத்தி நிறைய தெரியுமா? நீங்க ஒரு சமையல் கலைஞர் வேறல. இந்தியா இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு உணவுடைய பெயர், பிரபலமான உணவு.
1: தோசை.
0: தோசை தோசைன்னு பாட்டிருக்கா?
1: தெரியல எனக்கு.
0: தெரியல, ஒரு அசைவ உணவுனே சொல்லலாங்க இத. சரியா, கேட்கலாமா? கோழின்னு பாட்டு இருக்கா? கோழின்னு பாட்டுல இப்படி ஒரு பாட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: என்ன பெயர், என்ன பெயர் அது அந்த உணவோட பெயர்?
1: முட்டை.
0: வெறும் முட்டை இல்ல, முட்டை கலக்கி.
1: முட்டை கலக்கி.
0: சரி, இரண்டு பாடல்களை வந்து பிரபாவால கண்டுபிடிக்க முடியல, ஆனா மூன்றாவது பாடல் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளவு பிரபலங்க, கேட்டோன்னே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். கேட்கலாம்.

0: கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த குரல் இசையுடைய இசை சுனாமியுடைய குரல் கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: இது அந்த ட்ரெண்டிங்கா அந்த டான்ஸ் ஸ்டெப் அந்த பாட்டு தானே?
0: அந்த பாட்டு தான். எந்த பாட்டு
1: எனக்கு பாட்டு தெரியல, ஆனா அந்த சிங்க பேர் வந்து சாய் அபியங்கர்.
0: பாத்தீங்களா, இசை அபியங்கர் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா. அது என்ன பாட்டுனா

சரி, கடைசி பாடலுக்கு சரியா சொல்லிட்டீங்க. இப்ப கடைசியா ஒரே ஒரு சின்ன விளையாட்டு என்னன்னா, வந்து காலையில அவங்க கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டப்ப யார் யாரெல்லாம் உங்களுக்கு தமிழ் பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா அனிருத் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து உங்களுக்காக மூன்று பாடல்கள் ஒளிபரப்ப போறோம், சின்ன சின்னதா வரும். மூன்றுல அனிருத் இசையமைத்த பாடல் எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, மூணு பாட்டை தெளிவா கேளுங்க, அவர் இசையமைத்த பாடல் எதுன்னு மட்டும்.

0: தெரிஞ்சதா?
1: இப்ப நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரெண்டாவதா மூணாவதானே?
0: இரண்டாவது, ஏன்னா இரண்டுமே அவருடைய குரல். ஆமா தானே, இரண்டுமே அவருடைய குரல். ஒரு பாடல் தான் அவரே இசையமைத்து பாடினது.
1: ரெண்டாவது பாட்டு நினைக்கிறேன்
0: தங்கப்பூவே. அந்த பாடலோட பேர் தங்கப்பூவே என்பது சரியான விடை.
1: ஒரு வழியா
0: கடைசி கேள்விக்கு, இசைய பத்தின கேள்விக்கு சரியா விடை அழைச்சிட்டாங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிறைவா பேச போறோம். அடுத்து வருவதும் அனிருத்துடைய பாடல் தான். ஆனா உங்க அக்கா தெரிஞ்சிருந்த பாடல் கேட்டலாம். கேட்கலாம்.

0: அஜீஷ் அசோக் மற்றும் அனிருத் கொண்டு வந்த பாடல். சரி, நம்ம பிரபாவை பத்தி இன்னொரு ஒரு விஷயம் வந்து நமக்கு புதிதா தெரிந்திருக்கு. நம்ம கேள்விப்பட்டோம், இது ஏற்கனவே தெரியும், அவங்க ஒரு சமையல் கலைஞர். இன்னொன்று வந்து இந்த சைவ உணவுகளை விமர்சிப்பவர், அந்த ஃபுட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்பான காணொலிகள் எல்லாம் போடுவாங்க. என்னன்னா, இவங்க வந்து இந்த விழாக்களுக்கான ஒரு மண்டபம் வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அங்க வந்து இந்த ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்குமா, கூடவே வந்து இவங்க சமைத்தும் கொடுப்பாங்களா அங்க. அதாவது இவங்களோட எல்லா தனித்திறமைகளையும் வந்து ஒரே இடத்துல செய்யறாங்க. அங்க வரும் இந்த நடனத்துக்காக வருபவர்களுக்கு, ஆடலுக்காக வருபவர்களுக்கு சமைத்தும் கொடுக்குறாங்களாம். எப்படி இந்த ஒரு எண்ணம் உதித்தது, உங்க எல்லா திறமையும் ஒரு இடத்துல வைத்து ஒன்னா செய்யணும் அப்படின்ற எண்ணம்?
1: ஆமா, அது வந்து நான் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நான் செய்யறேன். ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு ஈவெண்ட் ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஈவெண்ட் மட்டும் இல்லை, சமைச்சு கொடுக்கறது, ஈவெண்ட் ஃபுட் சம்பந்தப்பட்டமான விஷயம், எனி ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஆக்கி இந்த கேட்ரிங் பண்ணுறதோ இல்லை. ஸோ அதை அந்த ஸ்பேஸ் என்னன்னா, எனக்கு என்னென்ன பிடிச்ச விஷயம் எல்லாமே வந்து ஒரே ஸ்பேஸ்ல எனக்காக ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சோ அதனாலதான்
0: கடைசியா இவ்வளவு தனித்திறமைகள் கொண்ட இருவரை பார்த்தனா, ஒண்ணு வந்து நம்ம மறைந்த கே பாக்யராஜ், இன்னொன்னு வந்து டி ராஜேந்தர், மூன்றாவதா வந்து நம்ம பிரபாதான். அவங்க வசனம், கதை, திரைக்கதை, இயக்கம், பாடல்கள், இசை, வரிகள் போயிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்களும் போயிட்டே இருக்காங்க. சமையல்னு சொல்லும் போது அது என்ன மாதிரியான சமையல்?
1: அதுவும் வந்து நீங்க நினைப்பீங்க நான் வந்து எல்லாம் வந்து இன்டர்நேஷனலை சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட எக்ஸ்போஜர் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ என்னோட நிறைய ஆக்கிற சமையல் வந்து ரொம்ப வெஸ்டர்ன் ஃபுட், மிடில் ஈஸ்டர்ன், அந்த மாதிரி. தமிழ் சாப்பாடும் வந்து அம்மா வந்து ஒரு ரொம்ப நல்ல சமையல் கரவங்க, அதனால நான் கொஞ்சம் அந்த இடத்துக்கு போகாம அம்மா
0: கேக்கு போட்டியா போக வேணான்னு நீங்க அப்படியே மேல்நாட்டுக்கு போயிட்டீங்க.
1: ஆமா, ஆனா வந்து அம்மா இப்ப சொல்றாங்க நான் கொஞ்சம் நல்லா தமிழ் சாப்பாடு சமைக்கிறேன்னு. நானும் நினைக்கிறேன் நான் நல்லா தான் சமைக்கிறேன்னு. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் கியூசின் தான் சமைப்பேன்.
0: சரி சரி, அதையே வந்து அந்த விழா மண்டபம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இதை தவிர்த்து வேற ஏதாவது செய்யறீங்களா நீங்க?
1: ஸ்பேஸ் வந்து நார்மலா நம்ம ரெண்ட் கொடுப்போம், என்னாச்சும் ஈவென்ட், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸா என்னாச்சும், அதனாலதான் அந்த ஈவென்ட் ஸ்பேஸ். ஜஸ்ட் ஜெனரல் ஈவென்ட் ஸ்பேஸ், ரொம்ப அழகான ஈவென்ட் ஸ்பேஸ். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்விங் இருக்கு, ஊஞ்சல்
0: தொடர்ந்து செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், எல்லாருடைய அன்போடும். சரி, இவ்வளவு விஷயம் செய்யறீங்க, கடைசியா உங்களுக்கு வந்து ஒரு சவால்
1: சொல்லுங்க.
0: நீங்க வந்து உங்க அனுபவத்திலிருந்து ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும் கேக்குறவங்களுக்கு அப்படின்னா, உங்களை பற்றி நீங்க பார்த்த அனுபவம், ஆனா நீங்க ஒரு நிமிஷத்துல பகிர்ந்துக்கணும், அதுதான் சவால். ஏன் தெரியுதானே, ஏன்னா நமக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாமா?
1: நல்ல ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அதை நீங்க பர்சூ பண்ணணும்னு தான் என்னோட பிகஸ்ட் விஷ். டவுட் பண்ணாதீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்க்கணும்னா வந்து அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஃபெயிலியர் தாண்டி நிறைய சக்சஸ் வேணும்னா நம்ம பேஷனை towards our passion and நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்னோட விஷஸ் அவ்வளோதான்.
0: கண்டிப்பாக, அதாவது வந்து கனவுகள், நம்ம கனவுகள் பலிக்கணும்னா இந்த வெற்றி தோல்விகள் இதையெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். அதற்கு வந்து விடாமுயற்சியும் வேண்டும், எப்பவுமே வந்து அதை நோக்கி ஓடிட்டே இருக்க வேண்டும். அது தானே சொல்கிறீங்க, ஆரம்பத்தில் சொன்னது சரியாக செஞ்சிட்டேன்னா. ரொம்ப நன்றி பிரபா, ஒரு பன்முக திறமையாளர். உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக ஆச்சரியமாக இருக்கு சில விஷயங்களில். உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் நிறைய சாதனைகள் நீங்கள் நிகழ்த்தி ரொம்ப நல்ல ஒரு இடத்துக்கு உயர வேண்டும், நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும்னு கூறி இந்த கதைப்போமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி இன்வைட் பண்ணதுக்கும், என்னை கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ண வச்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு பாடல் மீண்டும் அக்காவோட தேர்ந்தெடுத்த பாடல், இதுவும் அனிருத் பாடல் தான், நல்ல பாடல் கேட்கலாம்.

அடுத்து இசையும் இசையும் தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றார் சசி. அவருடைய நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்கன்னு சொல்லக்கூடாது. 70-ஆம் ஆண்டு பாடல்கள் இருக்குல்ல, கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. சரிங்க, இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: 1971 பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ரத்து செய்யப்படும். பிரதமர் அறிவிப்பு. தபுங் ஹாஜி தொடர்பான RCI அறிக்கை. டத்தோ பட்டம் கொண்ட இருவர் தடுத்து வைப்பு. வணக்கம், சலாம். மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தபுங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை தொடர்பிலான விசாரணைக்கு உதவ டத்தோ பட்டம் கொண்ட இருவர் August 19 வரை 5 நாள்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் கப்பல் நிறுவனம் ஒன்றின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆவார். மற்றொருவர் கட்டுமான நிறுவன இயக்குநர் ஆவார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் முன்வைத்த விண்ணப்பத்தை தொடர்ந்து புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த தடுப்பு காவல் ஆணையை வெளியிட்டுள்ளது. விவகாரம் தொடர்பில் மேலும் 5 நேற்று கைது செய்யப்பட்டனர். தபுங் ஹஜி வாரியத்தில் பணக்கொள்ளை நிகழ்ந்துள்ளது உண்மைதான் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரச விசாரணை ஆணையம் RCI அறிக்கையில் அவ்வாரியத்தின் பல பில்லியன் ரிங்கெட் காணாமல் போனது குறித்து எழுப்பப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் சேமிப்பை நிர்வகிக்கும் அவ்வாரியத்தில் அதிக மதிப்பிலான பணம் காணாமல் போயிருப்பதாக ஆதாரங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் அதனை பணக்கொள்ளை என வகைப்படுத்துவது குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என நிதியமைச்சருமான டத்தோசி அன்வார் கூறினார். அதனை மலாய் மொழியில் என தாம் குறிப்பிடுவதில் சில தரப்பினருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் மலாக்காவில் உள்ள தபுங் ஹஜி கிளையிலும் பணக்கொள்ளை நிகழ்ந்துள்ளதை தாம் மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் கூறினார். 2026 அடிலான் தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கொள்கை உரை ஆற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டிலுள்ள மாணவர்களுக்கு அதிக சுதந்திரத்தையும் பரந்த மக்களாட்சி வாய்ப்பையும் வழங்கும் வகையில் 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுகுவை அரசாங்கம் ரத்து செய்யும். இவ்வாறு பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த சட்டத்தில் விரிவான மாற்றங்களை கோரி மாணவர் இயக்க தலைவர்கள் சமர்ப்பித்த கருத்துக்களை தொடர்ந்து அந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் கூறினார். இதற்கு முன்பு திருத்தம் செய்யப்பட்ட அவுகு சட்டம் பல்கலைக்கழக மாணவர்கள் தீவிரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருந்தாலும் நாட்டின் கல்வி உருமாற்ற திட்டத்திற்கு ஏற்ப அந்த சுதந்திரத்தின் வரம்பு விரிவுபடுத்தப்பட வேண்டியுள்ளதாக அவர் தெளிவுபடுத்தினார். தெளிவான நிலையான வியூக கொள்கைகளின் வழிகாட்டுதலுடன் அரசாங்க நிறுவனங்கள் தொடர்ந்து தொழில்முறை ரீதியாக செயல்படும் திறனை கொண்டுள்ளது. இது பொருளாதார நிலைத்தன்மையையும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் நிலைநிறுத்திக் கொள்ள உதவும் மலேசியாவின் முதன்மை பலமாகும் என்று துன் உசின் ஒன் பல்கலைக்கழகம் UTHM இணை பேராசிரியர் டாக்டர் லுட்ஃபண்ட் கூறியுள்ளார். உள்நாட்டு அரசியல் நெருக்கடிக்கு நடுவே அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு கொள்கை நிலைத்தன்மை முக்கிய பங்காற்றுவதை அவர் எடுத்துரைத்தார். பேங்க் நகரா மலேசியா, நீதித்துறை, பொதுச்சேவை போன்ற கழகங்கள் நாட்டின் நிலைத்தன்மையையும் அதன் தொடர்ச்சியையும் உறுதி செய்வதில் அரண்களாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சரவாக்கில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்றதாக பதிவான பகுதிகளின் வரிசையில் தற்போது சீபுவும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் இன்று காலை வரை காற்று மாசு குறிப்பிடத்தக்க அளவு பதிவான பகுதிகளின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. குறிப்பாக குச்சிங்கில் காற்று தர குறியீடு மிக அதிகமாக 167 அதிகரித்துள்ளது. அதேவேளை நாடு முழுவதிலும் 46 இடங்களில் காற்று மாசு மிதமாக பதிவாகியுள்ள வேளை 13 இடங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையில் உள்ளதாக மலேசிய காற்று மாசு குறியீட்டு நிர்வாக முறையின் அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. மலாக்கா அலோர் கஜாவில் உள்ள மாரா இளநிலை அறிவியல் கல்லூரி MRSMல் August 11 காணாமல் போனதாக நம்பப்படும் 2 மாணவிகள் நேற்றிரவு தலைநகர் பசாசனி அருகே கண்டுபிடிக்கப்பட்டதாக குவாலலம்பூர் காவற்படை தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக 16 வயதான அந்த இரு மாணவிகளும் உடல்நல பாதிப்பு காரணமாக அருகில் உள்ள சுகாதார கிளினிக்கில் சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செயலாக்க தரப்பினரால் கண்டுபிடிக்கப்பட்ட அவ்விரு மாணவிகளும் பின்பு குவாலலம்பூர் அரசு மருத்துவமனை HKLல் உடல்நல சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: இந்தோனேசியாவின் கிழக்கு நுசா தெங்காராவில் ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் இருவர் உயிரிழந்த நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் அந்த எச்சரிக்கை தற்போது மீட்டுக் கொள்ளப்படுவதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை செயலகம் தெரிவித்துள்ளது. இவ்வேளை சேதங்கள் குறித்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படுவதாக அச்செயலக பேச்சாளர் பெர்தோன்ஸ்வார் பலிதாக தெரிவித்துள்ளார். அங்கு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகளான 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 80வது சுதந்திர நாளை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மோடி உரையாற்றினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டும் என குறிப்பிட்ட அவர், இந்தியர்களின் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும், அப்போதுதான் புதிய உயரத்தை எட்ட இயலும் என்றார். வளர்ச்சியை உலகமே உற்று நோக்குகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரத்தை பலவீனமான 5 நாடுகளின் பட்டியலில் உலகம் சேர்த்திருந்தது. மக்களின் முயற்சியால் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முக்கிய பொருளாதார நாடாக உயர்ந்துள்ளதை மோடி சுட்டிக்காட்டினார். போலந்தின் மத்திய ஒர்சோவில் உள்ள அகழ்வாராய்ச்சி பகுதியில் 2ம் உலகப் போரின் 50க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து சுமார் 4,000 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தொலைக்காட்சி நிறுவனமான TVN24 செய்தி வெளியிட்டுள்ளது. கிரேசே போஸ்கா ஜெலன்சா சாலைகளின் சந்திப்பிற்கு அருகே அகழ்வாராய்ச்சி பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது வெடிக்காத அந்த குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாக ஒர்சோ காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் கட்டுமான பணியின் போது தொழிலாளர்கள் 9 மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான தங்க புதையலை கண்டெடுத்துள்ளனர். கிழக்கு பிளேமிஷ் வட்டாரத்தின் டெமெண்டோ நகரில் உள்ளூர் தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டடம் ஒன்றில் சீரமைப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்த போது அந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவை அரசாங்கத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டு சவுதி லீக் கட்பந்தாட்டம். இந்த பருவத்திற்கான ஆட்டத்தை ஹால் இலால் அணி பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற போட்டியில் அல் ஃபைசாலி அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் அது வீழ்த்தியது. முதல் பாதியின் 9 நிமிடங்களுக்குள் அடிக்கப்பட்ட 3 கோல்கள் ஹால் ஹிலால் அணி ஆட்டத்தை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பெரிதும் உதவியது. ஆட்டத்தின் 19வது நிமிடத்தில் கரீம் பென்சேமா பெனால்டி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முதல் கோலை அடைத்தார். அதனைத் தொடர்ந்து மால்காமும் ரூபன் நேவேசும் ஆளுக்கு 1 கோல் அடிக்க ஆட்டம் அரை மணி நேரத்தை எட்டுவதற்கு முன்பே அவனை 3-0 சுழியும் என முன்னிலை வகித்தது. இருப்பினும் 2ம் பாதியில் ஹால் ஃபைஸ்லி அணி மீண்டெழுந்து 2 கோல்களை புகுத்தியது. ஆனால் ஆட்டம் முடிய 8 நிமிடங்கள் இருந்தபோது ரூபன் நேவேஸ் மீண்டும் 1 பெனால்டி கோலை அடித்து ஹால் ஹிலால் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். ஆயிரத்து 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ரத்து செய்யப்படும், பிரதமர் அறிவிப்பு. தபுங் ஹஜி தொடர்பான RCI அறிக்கை, டத்தோ பட்டம் கொண்ட இருவர் தடுத்து வைப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இசையும் மீசையும் நிகழ்ச்சிகள் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சனிக்கிழமை இன்று சிறப்பான நாளாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி. 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை அடுத்தடுத்து நாங்கள் வழங்க போகின்றோம். என்ன செய்யணும்? தொடர்ந்து கேளுங்க, அவ்வளவுதான். தொடக்க பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது, கேட்கலாமா? இணைந்திருங்கள். இது இசையும் இசையும்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சமூக வலைத்தளத்தில் இருக்கீங்களா, டிக்டாக்ல இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா, வாங்க எங்களோட பேசுங்க. நிச்சயமா அங்கேயும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய அன்பை நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து நாங்கள் ஒளிபரப்புற பாடல்களை அதை பதிவு செய்து உங்களுடைய இன்ஸ்டால வந்து பதிவு செய்றீங்க. இந்த வழியில் அதற்கும் நன்றி. வாங்க டிக்டாக் பக்கமா நிறைய பேசலாம். தொடர்ந்து பாடல்கள் உங்களுக்காக நிறைய காத்துக்கொண்டே இருக்கின்றன. 2 மணிக்கு பிறகு 70ஆம் ஆண்டு பாடல்களும் காத்துக்கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையும் இசையும்.

நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

ஜனநாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டிருந்தோம். வீட்டில் வந்து இந்த மாதிரி குறும்புகள் செய்யக்கூடிய சிறிய பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க, சுட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது கவலை இருந்தாலும், சில விஷயத்தில் சோகம் இருந்தாலும், இவர்களுடைய அந்த புன்னகை, இவர்களுடைய அந்த குறும்பு தனத்தை பார்க்கும் போது நிச்சயமா அவர்களோடு பழகும் போது அந்த சோகம் தனிமை அதெல்லாம் நம்ம விட்டு போயிடும். சரி, இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொன்ன மாதிரி தான் 2 மணிக்கு பிறகு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக 70ஆம் ஆண்டு பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க போகின்றோம். யார் யார் இன்று பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்து ஸ்டீஃபன் ஜக்கரியா. அவர் பாடிய பாடல்கள் நிச்சயமா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல்களாக இருக்கும். அதில் அடுத்து வரக்கூடிய பாடல் பிடிக்காது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம், கண்டிப்பா கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையும் இசையும்.

ஸ்ரீராம் சின்மாயி கொண்டு வந்திருந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வழியில் யார் யார் பயணத்தில் இருக்கீங்க, உங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பான பயணமாக இருக்கட்டும், அப்படியே ரொம்ப தூரம் பயணம் இருந்தாலும் ஐயோ களைப்பாக இருக்கு அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. பாடல்கள் கேட்கும் போது நிச்சயமாக அந்த களைப்பு தெரியாது. அப்படியே பாடல்களை முணுமுணுத்துக்கிட்டே போங்க. நீங்கள் போகிற அந்த பயணம், அந்த தூரம் உங்களுக்கு தெரியாமல் வந்து சேர்ந்துட்டுமே நம்ம இடத்தை அப்படின்னு. இருந்தாலும் வாகனம் ஓட்டுநர் உங்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்களுடைய கவனம் வாகனம் முன்னாடி எப்போதுமே இருக்கட்டும். சரி, இசையும் இசையும் இப்போ வந்து 4 மணி வரை நிறைய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெறப் போகின்றன. அதுக்கப்புறம் தீரா இசை, முதல்ல வந்து அந்த தீரா இசை என்னென்ன பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம். 4 மணிக்கு பிறகு நளினி அச்சுதன் உங்களுக்காக நிறைய பாடல்களை அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்காங்க. 4 மணிக்கு பிறகு 80ஆம் ஆண்டு பாடல்கள், 90ஆம் ஆண்டு பாடல்கள், இப்படி எங்களோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. ரத்னமாலா பாட்டு அடுத்து வருது. ஜி வி பிரகாஷ் கொண்டு வரும் பாட்டு இது.

0: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயரால் பலம் வரும் லிங்கம் தான்.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

நெருமிப்போது பிற்பகல் மணி 1:49. சரி, 2 மணிக்கு பிறகு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இன்று சொல்லியிருந்தோம், 70ஆம் ஆண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன. அதுவும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அவருடைய பிறந்தநாள் நேற்று முன்தினம் வந்து பிறந்தநாளாக இருந்திருந்தது. அவரை அந்த அந்த தினத்தை முன்னிட்டு இன்று 70ஆம் ஆண்டு பாடல்கள் முழுக்க முழுக்க அவருடைய பாடல்களை கேட்டு ரசிக்க போகின்றோம். கேட்க மறக்காதீங்க. நிச்சயமா பல பாடல்கள் கேட்டிருக்க மாட்டோம், ரொம்ப நாளாக ஆயிருக்கும் கேட்டு. 2 மணிக்கு பிறகு தயாராகவே இருங்க, உங்களுக்கு பிடித்த 70ஆம் ஆண்டு பாடல்கள் நிறைய காத்து கண்டிருக்கின்றன. சரி, அடுத்து அனிருத் கொண்டு வரும் பாட்டு வருது, அதனைத் தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் கொண்டு வரும் பாடலும் வருகின்றது. அப்புறம் 2 மணி செய்திக்கு பிறகு தொடர்ந்து சந்திப்போம்.

0: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலா ஃபேம்.

0: கழகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தமக்கும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஆமர் சயீத் அமீடிக்கும் இடையிலான உறவு நல்ல முறையில் உள்ளதாக பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். தங்கள் இருவருக்கும் பிணக்கு ஏற்பட்டுள்ளதாக ரம்பாவ் தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைரி ஜமாலுடன் கூறியிருப்பது அவரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் என பி கே ஆர் கட்சித் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அரசாங்கம் வழங்கும் 3 கட்ட ரஹ்மா ரொக்க நிதி எஸ்டிஆர் இன்று தொடங்கி கட்டங்கட்டமாக விநியோகிக்கப்படும். 1.2 பில்லியன் ரிங்கிட் நிதியை உட்படுத்திய அந்த ஒதுக்கீட்டின் வழி நாட்டில் உள்ள 5.3 மில்லியன் மலேசியர்கள் பயனடைவர் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. பஹாங் மோட்ஸாம் ஷா டேசம் அவர் பகுதியில் உள்ள வீடொன்று தீப்பற்றியதில் பலியான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது. அச்சம்பவத்தில் 42 வயது முகமது கருள் ஐசா முக்தார் வீட்டின் முன்புறமும் அவரது 31 வயது மனைவியும் 4 வயது மகனும் அறையில் எரிந்த நிலையிலும் காணப்பட்டதாக ரொம்பென் மாவட்ட காவல்படை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஷரீப் ஷா ஷரீப் மொண்டோய் தெரிவித்தார். அச்சம்பவத்தில் மற்ற 2 மகன்கள் உயிர் தப்பியதாக அவர் கூறினார். இந்தோனேசியாவின் கிழக்கு நுசா தெங்காராவில் ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அவசர நிலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவ்வெண்ணிக்கை 2 இருந்தது. இவ்வாண்டு தொடக்கத்தில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவை அமெரிக்கா கைது செய்ததைத் தொடர்ந்து அரசியல் கைதிகளாக கருதப்பட்ட மேலும் 131 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கரகாசை வழக்கு நிலைக்கு கொண்டுவருவதற்கான பேச்சில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை அமைந்துள்ளது. பிரிட்டனில் மில்லியன் கணக்கான தொலைபேசிகளுக்கு காட்டுத்தீ பரவும் ஆபத்து குறித்த அவசரநிலை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ தீவிரமடைந்துள்ளதையடுத்து அந்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. திறந்த வெளியில் தீமூட்டும் செயலை தவிர்க்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தி அந்த நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. மேலும் தீயை கண்டறிந்தால் உடனடியாக 999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருட்ஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: செய்யும்.
1: இசையும் இசையும் நிகழ்ச்சியில் அடுத்து 70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசிக்க போகின்றோம். இன்று மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அவருடைய பிறந்தநாள் வந்து நேற்று முன்தினம், அவருடைய பிறந்தநாள் தினம். ஆகவே அதனை முன்னிட்டு அவருடைய 70ஆம் ஆண்டு பாடல்கள். 80ஆம் ஆண்டுகளில் நடிகை ஸ்ரீதேவி ரொம்ப பிரபலம், அனைவருக்கும் தெரிந்த விஷயம். 70ஆம் ஆண்டுகளிலும் அவருடைய பாடல்கள் கேட்கக்கூடிய வகையில், ரசிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த வகையில் அவர் நடித்த 70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசிப்போம். 71ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் பாபு. சிறு வயதா நடிச்சிருப்பாங்க, சின்ன பிள்ளையா நடிச்சிருப்பாங்க. இதோ எந்த தெய்வம் முன்னாலே முதல் பாடலாக வருகிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: இப்போ பிரியங்காவில் அதிர வைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொருளுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை நாம் கேட்டிருந்தோம். 70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நடிகை ஸ்ரீதேவி நடித்த திரைப்படங்கள், அதுவும் 70ஆம் ஆண்டுகளில் நடித்த திரைப்படங்கள், அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல்களை எங்களுக்கு தொகுத்து வழங்கியவர் ராஜேஸ்வரி ராஜ மாணிக்கம். இந்த வழியில் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அருமையான பாடல்களை நமக்காக வழங்கி இருக்கின்றார். சரி, அடுத்த பாடல் வந்து 78ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் மச்சானை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கின்றது. நிச்சயமா பார்த்தவர்களுக்கு தெரியும், இன்னும் பார்க்கலையா இணையம் வாயிலாக பார்க்கலாம். இந்த திரைப்படம் யூடியூப்லயும் இருக்கின்றது. மாம்பூவே சிறு மைனாவே, இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சா கேட்டு, கண்டிப்பா ரொம்ப பிடிக்க போகின்றது. அடுத்து கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 70ஆம் ஆண்டு பாடல்கள் கேட்கும் போது பல நினைவுகள் அப்படியே மனதை வருட செய்யும். இனிமையான பாடல்கள், பல இனிமையான நினைவுகள் அப்பப்ப வந்துட்டு போவோம். சரி, அடுத்து வரக்கூடிய பாடல், இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா, பின்னணி பாடகி சுஜாதா மோகன், இவர் வந்து நிறைய பாடல்கள் பாடி இருக்கின்றார். அவருடைய பாடல்கள் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டோம். முதலில் பாடிய தமிழ் பாடல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் பாடிய முதல் பாடல் வந்து கவி குயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். 1977ஆம் ஆண்டு வெளிவந்த படம் இது, கவி குயில். இதில் அவர் பாடிய பாடல் காதல் ஓவியம் கண்டேன். இந்த பாடலை நிறைய பேர் கேட்டிருக்கலாம், கேட்காம கூட இருந்திருக்கலாம். இந்த வேளையில் அவர் பாடிய முதல் பாடல் இருந்தாலும் அந்த படத்தில் இடம்பெறவில்லை. இந்த பாடல் அவர் பாடிய முதல் பாடல், ஆனால் படத்தில் இடம்பெறல, எல்லோரு மனதிலும் பதிந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். காதல் ஓவியம் கண்டேன் தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள். இசையும் இசையும்

0: சுஜாதா பாடிய பாடல் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தோம். இந்த பாடல், இவர் பாடிய இந்த அருமையான பாடல் படத்தில் இடம்பெறவில்லை, இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய பாடல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்கு முன்னதாக ஒரு நேயரை சந்திப்போம். அழைப்பில் ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம். ஓகே, என் பேரு முரளி பேசுறேன்.
0: முரளி, எந்த ஊர் நீங்க?
1: கோலம்பூர்ல இருந்து கால் பண்றேன். கேள்
0: சொல்லுங்க முரளி, 70-ஆம் ஆண்டு பாடங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா?
1: நல்லா இருக்கு, கேட்டிருந்தேன் பாட்டுலாம். ரொம்ப ரொம்ப சின்ன பாட்டுலாம் கேட்டேன், ரொம்ப இனிமையாக இருக்கிறது. அது ரொம்ப வந்து எல்லாம் ஸ்ரீதேவி அவங்களோட பாட்டா வருது. அதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள், மெமரிஸ் அந்த நாள்.
0: இன்று வந்து நடிகை ஸ்ரீதேவி பாடல்கள், நேற்று முந்தினம் அவருடைய பிறந்த நாள், அதனால அதனை முன்னிட்டு 70-ஆம் ஆண்டு. ஏன்னா 80-ஆம் ஆண்டு பாடல்கள் கண்டிப்பா தெரியும். கமலாசன், ரஜினிகாந்த் கூட நடித்த, இன்னும் பல நடிகர்கள் கூட நடித்த பாடல்கள் கேட்டிருப்போம். 70-ஆம் ஆண்டுகளில் ஸ்ரீதேவி நடித்த பாடல்கள் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்ல, அதனாலதான் இன்று 70-ஆம் ஆண்டு பாடல்கள். இப்ப
1: ஆனா எப்படி இதெல்லாம் தேர்ந்தெடுத்தீங்க?
0: எங்களுடைய துணை நிர்வாகி, மின்னலம் துணை நிர்வாகி, அவருக்கு நன்றி சொல்லணும். ராஜேஸ்வரி ராஜமணிக்கும் அவங்க கொடுத்த பாடல்கள் தான், தேடி தேடி அள்ளி அள்ளி கொடுத்த பாடல்களை இப்ப நாங்க ஒலிபரப்பிக்கிட்டு இருக்கோம்.
1: அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, பாட்டு எல்லாம் இனிமையா இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே இந்த பழைய ஞாபகங்கள் அதெல்லாம் அப்படியே வருது.
0: நிச்சயமா, நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியின் பேரும் நினைத்தாலே இனிக்கும். கண்டிப்பா இனிமையான நினைவுகள் உங்களுக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முரளி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சரி, முதல்ல வந்து ஒரு பாடல் சொல்லியிருந்தேன், கவிக்குயில். இந்த படத்தை வந்து சுஜாதா பாடியிருந்தாங்க, ஆனா அந்த பாடல் வந்து திரைப்படத்துல ஒளி, இந்த படத்துல வரல. கவிக்குயில் படத்துல அவங்க பாடிய பாடல். அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து சுஜாதா பாடிய பாடல் தான். இந்த பாடல் வந்து படத்துல வந்திருந்தது 70-ஆம் ஆண்டு காலகட்டத்தில். அடுத்து இவங்க முதலில் திரையில் வந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம், காயத்ரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இதுவும் வந்து ஸ்ரீதேவி நடித்த பாடல் தான். 1977-ஆம் ஆண்டு வந்த பாடல். கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
0: நன்றி முரளி.

0: சிறப்பா இருக்கும். சாப்பிட்டோம், நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நாங்க சாப்பிட்டோம், ரொம்ப நாளாச்சு. ஆனா நான் உங்ககிட்ட பேசிதான் முதல் தடவை. அழைப்பு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நீங்க அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். எழுதா மண்டபம் ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சிறுதேவி பாட்டு, கமலஹாசன், ரஜினிகாந்த் பாட்டுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அது 70ஆம் ஆண்டுகளில் ஸ்ரீதேவிக்கு இவ்வளவு அருமையான பாடல்கள் இருக்கின்றன. 80களில் பிரபல பாடல்கள், இந்த 70ஆம் ஆண்டுகள் எப்படி இருக்கு கேக்கு?
1: 70ஆம் ஆண்டு பாடல்லாம் கேட்கும் போது அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருந்து அந்த ஒரு காலகட்டத்துல அந்த பாட்டுலாம் கேட்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப அந்த பாட்டை கேட்கும் போது அந்த காலகட்ட சூழ்நிலைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பழைய நினைவுக்கு கொண்டு போன மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பாடல் கேட்கறதுக்கு. இந்த பாடல் தேடி கொடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சரி, அவர்கிட்டயும் நாங்க சொல்லிடுறோம், உங்களுக்கும் நன்றி. எங்க பயணத்துல இருக்கீங்களா?
1: ஆமா, பயணத்துல இருக்கோம். நல்லா பாட்டு போறீங்க, ஸ்ரீதேவி பாட்டு போட்டு.
0: கண்டிப்பா. யாரு வாகன ஓட்டுனர்?
1: மகள். மகள்.
0: மகள். சரி, பார்த்து போங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.

எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் கொண்டு வந்திருந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது பிற்பகல் மணி 2:49 சரி, 70ஆம் ஆண்டு பாடல்கள் நினைத்தாலே இனிக்கும். நிச்சயமாக இன்றைய பாடல்கள் பல நினைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அவருடைய பிறந்த நாள், அதுவும் 2 நாளுக்கு முன்னதாக அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இப்பொழுது அவருடைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 பாடல்கள் 3 மணி செய்திக்கு முன்னதாக அழைத்து பேசிய நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. அழைத்த நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கின்றன. சில பாடல்கள் ரொம்ப நாள் கேட்கல, இப்ப கேட்கிறப்ப ஆமா இந்த பாடல் இருந்துச்சுல இந்த திரைப்படத்துல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அழைத்து உங்களுடைய அன்பை கொடுத்து கொண்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்களுடைய துணை நிர்வாகி ராஜேஸ்வரி அவரிடமும் சொல்லி சொல்றோம், ஏன்னா அவங்கதான் தேர்வு செய்து கொடுத்த பாடல்கள் இந்த பாடல்கள். சரி, அடுத்து வரக்கூடிய பாடல்கள் 2 பாடல்களுமே பிரியா திரைப்படத்திலிருந்து வருகின்றது. பிரியா திரைப்படம் கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல்களாக இருக்கும். அதில் இப்போ இந்த 2 பாடல்களை கேளுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். பி சுசீலா கொண்டு வரும் பாடல் அடுத்து வருது. அதனைத் தொடர்ந்து கே ஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி குரலிலும் பாடலை கேட்கப் போகின்றோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அரசாங்கம் பல்வேறு மறுமலர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. அதேவேளை அதில் ஒரு பகுதிக்கு அவகாசமும் படிப்படியான அணுகுமுறையும் தேவைப்படுகின்றன. மேலும் பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் உள்ளன என்பதற்காக அந்த அடைவு நிலையை நிராகரிக்கக்கூடாது என்று பிரதமர் டதுசி அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். இன்று முதல் கட்டங்கட்டமாக செலுத்தப்படும் 3ஆம் கட்ட ரஹ்மான் நிதி உதவி எஸ்டிஆர் மூலம் மொத்தம் 5.3 மில்லியன் பெறுநர்கள் பயனடைவார்கள். இது 1.2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை உள்ளடக்கியது என்று நிதியமைச்சர் தெரிவித்தது. அந்த வகையில் பெறுநர்களின் வருமானம் குழந்தைகளின் எண்ணிக்கையை பொறுத்து 150 முதல் 600 ரிங்கிட் வரை வழங்கப்படும் என்று அவ்வமைச்சர் மேலும் கூறியது. நேற்று குவாந்தான் கம்போங் லேபா அருகே தமுர்லோ திரியாங் சாலையின் 9வது கிலோமீட்டரில் இருவர் உயிரிழந்த விபத்துடன் தொடர்புடைய லாரி ஓட்டுநர் 4 நாள்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த 37 வயது ஆடவர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை தடுப்பு காவலில் இருப்பார் என்று தமுர்லோ காவல்துறை தலைவர் ACP முகமது நஷேம் பஹ்ரோன் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தைவான் நாடாளுமன்றம் வரலாறு காணாத தாமதத்திற்கு பின்னர் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்துள்ளது. அதில் அந்த தீவு நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முதன்மை திருக்குறுதி திட்டத்துக்கான நிதியும் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய நிலைமைக்கு தீர்வு காண நியாயமான அணுகுமுறைக்கு திரும்ப வேண்டும் என லாய் சீந்தே வலியுறுத்தியுள்ளார். லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 பலியான வேளை மேலும் 3 காயமுற்றதாக அரச ஊடகம் கூறியது. ஜூன் மாத வாக்கில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் தணிந்த நிலையில் அண்மையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அது கூறியது. விளையாட்டு 2026 ஆசிய கிண்ணம். நாளை செராசில் உள்ள குவாலலம்பூர் காட்பந்தாரங்கில் நடைபெறும் அரையிறுதியின் முதல் சுற்றில் நடப்பு வெற்றியாளர் வியட்நாமுடனான ஆட்டத்தில் சில ஆட்டக்காரர்கள் இல்லாததை ஹரிமோ மலாயா அணியினர் காரணம் காட்ட முடியாது. மாறாக தனது அணியினர் கவனத்தை சிதறவிடாமல் முழு நம்பிக்கையுடன் களமிறங்க வேண்டும் என்று இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான்சே ஹோ வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. இன்னும் அடுத்தடுத்து பாடல்கள் 4 மணி வரை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா இருந்தால் வாங்க பேசலாம் அங்கேயும். சரி, விவேக் மெர்வின் கொண்டு வரும் பாடல் வருது அடுத்து கார்த்திக் வரிகளில். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக பிரதீப் குமார் பாடிய பாடலும் காத்து கொண்டிருக்கின்றது. இணைந்திருங்கள்.

0: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ஸ்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

பிரதீப்குமார் கொண்டு வந்திருந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இன்னும் 4 மணி வரை உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. மணிமேகலை ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கிடாவுக்கு பயணத்தில் இருக்காங்களோ வாகனத்தில் பாடல்களை கேட்டுக்கொண்டே அப்படியே பயணம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க. மணிமேகலை பார்த்து போங்க. நாங்கள் ஒளிபரப்பக்கூடிய பாடல்கள் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா நேயர்களுக்கும் பிடிக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சரி, விண்ணை தாண்டி வருவாயா இந்த திரைப்படம் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சளிப்பு தட்டாத ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சிலம்பரசன் த்ரிஷா நடித்த திரைப்படம். அதில் அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையான பாடல்கள். அதில் வரக்கூடிய அடுத்த பாட்டு கேட்போம். தேவன் சின்மாயி கொண்டு வரும் பாட்டு இது.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 மணிக்கு.

சங்கர் மாதேவன் குழுவினர் கொண்டு வந்திருந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, இந்த மாதிரி விடுமுறை காலகட்டத்தில் பல பேருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கலாம். அதிக நேரம் வந்து வீட்டில் செலவு செய்யக்கூடிய வகையில் அமையும். நிறைய பேசுங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களோடு. ஏன்னா மற்ற நாட்களில் வேலை நேரத்தில் வந்து பேசுவது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால மனம் திறந்து வீட்டில் உள்ளவர்களிடம் இந்த நாள்லாம் நிறைய பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உடற்பயிற்சியை மறந்துடாதீங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு மெது நடை அப்புறம் ஜாகிங் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இப்போதைய காலகட்டத்தில் பல பேர் வந்து இந்த துரித உணவு நிறைய எடுத்துக்கொள்கிறீங்க. சுவையாக இருப்பதனாலையும் எளிதாக கிடைப்பதனாலையும் வந்து இந்த துரித உணவை எடுத்துக்கிறீங்க. துரித உணவுகள் வந்து பெரியவர்கள் மட்டும் இல்லை, இப்போ சிறார்களும் நிறைய எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இது உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து அவ்வளோவா நல்லது இல்லை. அதனால் நிறைய கொழுப்புகள் சீனி நிறைந்த உணவுகளாக இருக்கின்றன. என்ன செய்யுங்க, நிறைய ஆரோக்கியமான உணவுகளை நிறைய சேர்த்துக்கொள்ளுங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பழங்கள் அப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் நிறைய சமைத்து சாப்பிடுங்க. துரித உணவுகள் எடுப்பது எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை, எப்பயாவது ஒரு நாள் ஆசையா அப்படின்னு சாப்பிடுங்க. ஆனால் சில பேர் வந்து சமைக்க முடியல, எளிதாக கிடைக்குது, விரைவாக வருது அப்படின்னு தினமும் எடுக்கக்கூடிய சூழல் அமையும்ல. அதனால சொல்கிறோம் அதெல்லாம் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவையும் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமாக மன நிறைவு எப்போதுமே நமக்கு இருக்கும். மன அழுத்தமும் இருக்காது, ரத்த அழுத்தமும் இருக்காது. சரி, அடுத்த பாட்டு வருது. டேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

ஆனந்த தாண்டவம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த பாடல் காட்சி படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். சரி, இன்னும் ஒரு மூன்று பாடல்களை நாம் கேட்க போகின்றோம். இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாருங்க, 4 மணியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். கவலைப்படாதீங்க, தீரா இசையிலும் நிறைய பாடல்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றன. சரி, அடுத்த பாட்டு நல்ல ஒரு மெல்லிசை பாடல் வருது. ஸ்ரீராம் குரலில் நாம் கேட்டு ரசிக்க போகின்றோம். மறுவார்த்தை பேசாதே. அதனைத் தொடர்ந்து வேலாயுதம் திரைப்பட பாடலும் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பிரசன்னா சுப்ரியா கொண்டு வந்திருந்த பாடல் அது. வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தோம். சரி, அடுத்து நிறைவு பாடலுக்கும் வந்து விட்டோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல். அடுத்து சின்மாயி கொண்டு வரும் பாடல் வருது. அப்புறம் 4 மணிக்கு பிறகு தீரா இசை உங்களுக்காகவே நிறைய 80ஆம் ஆண்டு பாடல்கள், அப்புறம் 90ஆம் ஆண்டு பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதனால எங்கேயும் போகாம தொடர்ந்து கேளுங்க. நளினி அச்சுதன் உங்களை சந்திக்க ரொம்ப தயாரா இருக்காங்க. இப்போது நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். சசி, மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான தாதியர் பற்றாக்குறை விவகாரத்திற்கு தீர்வு காண மருத்துவத்துறையைச் சேர்ந்த பணியாளர் சீராக்கத்தை வலுப்படுத்தும் 3 முதன்மை வியூகங்களுக்கு சுகாதார அமைச்சர் கவனம் செலுத்தும். மருத்துவத்துறையில் பட்டதாரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பணிசார் வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் ஆகியவை அவற்றுள் அடங்கும் என அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். திரங்கானுவில் இவ்வாண்டு டிசம்பருக்குள் வறுமை நிலை குடும்பங்களின் எண்ணிக்கையை 20,000 குறைக்க கூட்டரசு அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. கடந்த ஜூலையில் வறுமை நிலை குடும்பங்களின் எண்ணிக்கை 26,800 இருந்த வேளை இம்மாதம் 13 வரை அவ்வெண்ணிக்கை சற்று குறைந்து 24,100 பதிவாகியுள்ளது. 1971 பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பது நாட்டின் உயர்கல்வி கட்டமைப்பை சீர்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதாக மலேசிய இஸ்லாமிய இளைஞர் படை ABIM தெரிவித்தது. இவ்வேளை அவுக்கு சட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதை வரவேற்ற ABIM தலைவர் அஹமத் ஃபாமி முகமது சம்சுடின் புதிய சட்ட கட்டமைப்பை அரசாங்கம் கவனமாக உருவாக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். ஜப்பான் தற்காப்பு அமைச்சர் சின்ஜிரு கோய்சோமி 2 உலகப் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் யசுகுனி ஆலயத்திற்கு சென்றார். இதற்கு சீனாவும் தென்கொரியாவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஜப்பான் 2 உலகப் போரில் சரணடைந்ததன் 81 ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கோய்சோமி அந்த ஆலயத்திற்கு சென்றார். ஸ்பெயினின் தெற்கு நகரான கிரானடாவில் சனிக்கிழமை காலை ரிக்டர் கருவியில் 5.0 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் வீடுகள் வாகனங்கள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட கட்டடங்களிலிருந்து சிலரை அவசர சேவை பணியாளர்கள் மீட்டனர். எனினும் உயிரிழப்போ காயங்களோ இதுவரை பதிவாகவில்லை என வட்டார அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டு சின்சினாட்டி பொது டென்னிஸ் போட்டி. கிரீக்கின் ஸ்டெஃபனி சிட்சிபாஸ் 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் பிரெஞ்ச் வீரர் வலண்டின் ராயரை வீழ்த்தி 2 சுற்றுக்கு முன்னேறினார். இருந்தும் 2022 இதே போட்டியில் 2 இடத்தை பிடித்த சிட்சிபாஸ் ராயரிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

திரா இசையின் அன்பு வணக்கம். உங்களுக்கு உங்களுடைய சனிக்கிழமை பொழுது இன்னும் அழகூட்ட அழகாக்க இன்றைய திரா இசை தொடங்கியாச்சு. 80-90 காலகட்ட பாடல்களை நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைக்க போறோம். இது பாடல்களை ரசிப்பதற்கான நேரம்ங்க. இப்போ இந்த நொடி உங்க மனசு எந்த பாட்டை கேட்க எங்குது அழைத்து சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேர்கள் அழகா இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இதுவரைக்கும் வாய்ப்பே கிடைக்கலங்க, இல்லைங்க நாங்க எப்போதுமே முயற்சி செய்யறோம், ஆனா ஒரு முறை கூட கிடைக்கல அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. நீங்க தாராளமா இன்றைக்கு அழைக்கலாம். உங்கள் மனம் விரும்பும் அந்த 80-90 வெளிவந்த பாடல் என்ன நீங்க கேளுங்க, நாங்க அந்த பாடலை உங்களுக்காக கொடுக்க ரொம்ப தயாராக காத்திருக்கோம். தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம். சொர்க்கம் நேரில் வருமா அப்படின்னு பார்த்தா வரும். தீரா இசையில் நிச்சயமா அந்த சொர்க்கம் உங்க கைகளிலேயே வந்து சேரும். 8 மணி வரைக்கும் உங்களோடு நான் நளினியாச்சுதன். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை.

0: பறக்க விடுவோம் பெருமை கொள்வோம்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:37. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:37.

0: நிர்மலா பேசுறேன், கொழும்புல இருந்து.
1: நிர்மலா, கொழும்புல இருந்து கொழும்பு மக்கள் எப்படிங்க இருக்காங்க?
0: ஓ, எல்லாம் சிறப்பா இருக்காங்கம்மா. உங்க புண்ணியத்துல?
1: எங்க புண்ணியத்துல? சரி சொல்லுங்க, மின்னலுக்கு அழைச்சிருக்கீங்க, என்ன பாட்டு வேணும்?
0: வீடு கோகிலா ராதா ராதா எங்கே,
1: அந்த பாட்டு வேணும் உங்களுக்கு.

0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் குவாண்டால இருந்து கௌரி ரத்னா கூப்பிடுறேன்.
0: குவாண்டால இருந்து கௌரி
1: ரத்னா. கௌரி
0: கௌரி ரத்னா, சொல்லுங்க. கௌரி ரத்னா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு குங்கும சிமில்ல ஒரு பாட்டு இருக்குமே, நிலவு தூங்கும் நேரம்.
0: நிலவு தூங்கும் நேரம்
1: படம் வந்து குங்கும சிமில்.
0: சரிங்க, கண்டிப்பா கொடுத்துறோம். வேலையா, விடுமுறையா? இன்றைக்கு
1: இல்ல, நான் வேலை செய்யறேன், வீட்டுலதான் இருக்கேன்.
0: ஓ சரிங்க சரிங்க, பாட்டு வருது எடுத்துக்கோங்க.

0: என் பேர் நாகம்மா.
1: ஆஹா நாகம்மா, சொல்லுங்க. வணக்கம்ங்க, எங்க பயணம்?
0: வணக்கம், பயணம் எங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கேலருந்து
1: கேலருந்து வீடு எந்த பக்கம்?
0: கிளங் கிளங்.
1: ஓ கிளங் போயிட்டு இருக்கீங்க. சாலை நெரிசலா இருக்கா?
0: நெரிசலா தான் இருக்குது.
1: ஆஹா இருக்கு. நெரிசல் இல்லாத சாலை என்னங்க? சாலை பிடிக்குமா உங்களுக்கு?
0: கண்டிப்பா பிடிக்காது யாருக்குமே.
1: நாகம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து கருங்குயில் படத்துல இருந்து மலர்களிலே அந்த பாட்டு.
1: நல்ல பாட்டுங்க, கேட்டுடலாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி. குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 0907 29 19.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
0: நலமா இருக்கிறேன், சந்தோஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கோம்.
1: எங்க?
0: சிகாம்போட்ல.
1: சிகாம்போட்ல
0: டவகிரைன் ஆபரேட்டர்.
1: ஓ சரி, சொல்லுங்க.
0: தங்க மகள வா வா பக்கமா அந்த பாட்டு போடுறீங்களா?
1: தங்க மகள வா வா பக்கம் வா. ஓ, அந்த ஒரு சுறுசுறுப்போட இருக்கீங்க நீங்க. குடுத்துருவோம் அந்த விறுவிறுப்பான பாடல.
0: என்ன
1: பேர் சொன்னீங்க? பாட்டு கொடுக்கலாம்.
0: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம்ங்க, இங்க பயணம்.
0: கேரள இருந்து கிளைங் போயிட்டு இருக்கோம்.
1: நிறைய பேர் கோலாலம்பூர்ல இருந்து கிளைங் பக்கமா போயிட்டு இருக்கீங்க. நாங்க கிளைங் பக்கத்துல இருந்து கோலாலம்பூர் பக்கமா வந்துட்டோம். கடமை உணர்ச்சி அழைக்குது பாருங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் உங்களுக்காக.
0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாட்டை போடுங்க, நல்ல அருமையான பாடல்.
1: பாத்து பத்திரமா பயணம் செய்யுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பாடல கூட கீரித்தீவு வாசிச்ச மக்களுக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யறேன்.
1: ஓ சரிங்க, கீரித்தீவு மக்களுக்காக. சரி, நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம்ங்க. சொல்லுங்க,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அன்பு இருக்கும் போது நாங்க எப்படி இருப்போம்? நல்லா தானே இருப்போம்.
0: ரொம்ப நலமாக இருக்கிறோம். மண் வாசனையிலிருந்து பாட்டு கிடைக்குமா?
1: மண் வாசனையிலிருந்து? சரி, அதெல்லாம் கொடுக்கறோம். நான் பேர் சொல்ல மாட்டீங்க. ஏன்?
0: என் பேர் சோபனா தேவி.
1: சோபனா தேவிக்காக மண் வாசனையிலிருந்து பாட்டு வருது உங்களுக்காக.
0: நன்றி.

0: வணக்கம், என்ன
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நிமல் பேசுறேன், சிரமால இருந்து.
1: நிமல் சொல்லுங்க, விடுமுறையா இன்றைக்கு, என்ன வேலையா?
0: இன்னைக்கு விடுமுறை தான். இன்னைக்கு வந்து ஆடி மாதனால இன்னைக்கு எங்க ஊர் கோயில்ல வந்து அம்மன் கோயில் திருவிழா பேருதெல்லாம் வருது. சோ இன்னைக்கு ஃபுல்லா அதான் பின்னால போயிட்டு தரிசனம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் சனிக்கிழமை வந்து. ஆமா, சோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு, எனக்கு கோவிட் டைம்ல ரொம்ப நாளா எங்கேயும் போக முடியல. சோ இப்ப ஆஃப்டர் சோ லாங் இப்ப இந்த இது இன்னைக்கு நல்லா ஒரு எல்லாம் திருப்தியா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல போக போறோம். அதான் அதுக்கு போக முன்னுக்கு ஒரு நல்ல பாட்டு கேட்டு போலான்னு
1: சொல்லுங்க. சரிங்க சரிங்க, தாராளமா கேளுங்க, என்ன பாட்டு வேணும் எங்களுக்காக சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரியா?
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நான் இப்ப அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். சோ கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாரியம்மா பாட்டு டெடிகேட் பண்றேன் எல்லாருக்கும்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: லிங்கம் சமையல் அறை சின்னம், சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதா இருக்கும். காரணம்
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: அரசாங்கம் பல்வேறு மறுமலர்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் விளக்கம். இன்று தொடங்கி மூன்றாம் கட்ட ரஹ்மான் நிதி உதவி. 5.3 மில்லியன் மலேசியர்கள் பயனடைவர். வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அரசாங்கம் பல்வேறு மறுமலர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. அதேவேளை அதில் ஒரு பகுதிக்கு அவகாசமும் படிப்படியான அணுகுமுறையும் தேவைப்படுகின்றன. மேலும் பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் உள்ளன என்பதற்காக அந்த அடைவு நிலையை நிராகரிக்கக்கூடாது என்பதை பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். அரசியல் நிலைத்தன்மை, நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முனைப்புகள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் அரசாங்கம் சீராக்க நடவடிக்கைகளை மேலும் உறுதியான முறையில் செயல்படுத்தும் என்று நிதியமைச்சருமான அவர் உத்தரவாதம் வழங்கினார். டத்துஸ்ரீ அன்வார் மலாக்கா பன்னாட்டு வணிக மையத்தில் நடைபெறும் 2026 பேக்கியார் தேசிய மாநாட்டில் கொள்கை உரையாற்றினார். இன்று முதல் மொத்தம் 5.3 மில்லியன் பெறுநர்கள் ரஹ்மான் நிதி உதவி எஸ்டிஆரின் மூன்றாம் கட்ட தொகையை கட்டங்கட்டமாக பெற தொடங்கியுள்ளனர். ஆண்டின் தொடக்க கட்டத்துடன் ஒப்பிடுகையில் இத்திட்டத்தின் கீழ் பலன் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் பெறுநர்களின் வருமானம் குழந்தைகளின் எண்ணிக்கையை பொறுத்து 150 முதல் 600 ரிங்கிட் வரை வழங்கப்படும் என்று அவ்வமைச்சர் மேலும் கூறியது. மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதற்காக இலக்கிடப்பட்ட தரப்பினருக்கு நேரடி பண உதவியை வழங்குவதில் அரசாங்கம் தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். 1971 பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பது நாட்டின் உயர்கல்வி கட்டமைப்பை சீர்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதாக மலேசிய இஸ்லாமிய இளைஞர் படை ABIM தெரிவித்துள்ளது. இவ்வேளை அவுக்கு சட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதை வரவேற்ற ABIM தலைவர் அஹமத் ஃபாமி முகமது சம்சுடின் நாட்டின் ஒட்டுமொத்த உயர்கல்வி சூழலமைப்பையும் உள்ளடக்கிய புதிய சட்ட கட்டமைப்பை அரசாங்கம் கவனமாக உருவாக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். மாணவர்களின் சுதந்திரம், நிலையான நிறுவன நிர்வாகம் ஆகியவற்றிற்கு இடையே சமநிலையை பேணக்கூடிய புதிய உயர்கல்வி சூழல் அமைப்பை உருவாக்குவதில் இனி முதன்மையான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். திருங்கானுவில் இவ்வாண்டு டிசம்பருக்குள் வறுமை நிலை குடும்பங்களின் எண்ணிக்கையை 20,000 குறைக்க கூட்டரசு அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. கடந்த ஜூலையில் வறுமை நிலை குடும்பங்களின் எண்ணிக்கை 26,800 இருந்த வேளை இம்மாதம் 13 வரை அவ்வெண்ணிக்கை சற்று குறைந்து 24,100 பதிவாகியுள்ளதாக பிரதமர் துறையின் வியூக மேம்பாடு செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ICUவின் துணை தலைமை இயக்குநர் டத்து நுராஷிகின் இஷாக் தெரிவித்தார். இவ்வேளை இகாசேவில் உள்ளவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் அத்தரப்பினரின் வாழ்க்கையை நிலைப்படுத்தவும் அந்த முன்னெடுப்பு உதவும் என்றார் அவர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான தாதியர் பற்றாக்குறை விவகாரத்திற்கு தீர்வு காண மருத்துவத்துறையைச் சேர்ந்த பணியாளர் சீராக்கத்தை வலுப்படுத்தும் 3 முதன்மை வியூகங்களுக்கு சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தும். மருத்துவத்துறையில் பட்டதாரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பணிசார் வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், பணியாளர் நிர்வாகத்தில் நேரடி ஆள் சேர்ப்பு, தன்னாட்சி அதிகாரத்தை செயல்படுத்துதல் ஆகியவை அவற்றுள் அடங்குவன அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். சுகாதார அமைப்புகளில் நிலவும் பெருமளவிலான தாதியர் பற்றாக்குறை சவால்களுக்கு ஏற்ப போதுமான சுகாதார பணியாளர்களை மருத்துவத்துறை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்கு இந்த நடவடிக்கை மிக முக்கியமானது என்றார் அவர். தலைநகரை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட செயலாக்க நடவடிக்கைகளின் கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக 15 எச்சரிக்கை கடிதங்களை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் மோட்டெக் வெளியிட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை தொடங்கி 2 நாள்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 1992 சுற்றுலா தொழிற்சட்டம் 482 கீழ் அந்த குற்ற அறிக்கைகள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே முறையான உரிமமின்றி சுற்றுலா வணிகத்தை நடத்தியதன் அடிப்படையில் 9 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. 3 சுற்றுலா இடங்கள், 9 வணிக வளாகங்கள் மற்றும் 3 நபர்களை உட்படுத்தி அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஸ்லாங்கூர் சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜிஷா விமான நிலையத்தில் உள்ள இயந்திர பராமரிப்பு பகுதியில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த யுக்ரைனுக்கு சொந்தமான உலங்கூர்தி ஒன்று திடீரென வெடித்துச் சிதறி தீப்பற்றியது. அச்சம்பவத்தில் அந்த உலங்கூர்தியின் யுக்ரைனிய பணியாளர் ஒருவர் காயமடைந்த வேளை மற்ற மூவர் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சம்பவத்தில் தொடர்புடைய 4 யுக்ரைனியர்கள் ஆவர். அவர்களில் விமானி உட்பட உதவியாளரும் 2 பணியாளர்களும் அடங்குவர். சம்பவத்தின் போது உலங்குருதிக்கு வெளியே இருந்த அந்த பணியாளர் வெடிப்பு காரணமாக சிதைந்த பாகம் பட்டதில் காயமடைந்ததாக மாநில தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அஸ்ரோல் ரேசல் அஸ்பார் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
4: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
5: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
6: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
7: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
8: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
2: இந்தோனேசியாவின் கிழக்கில் ஃபிளாரஸ் தீவு நீர்ப்பகுதியில் ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அதிர்வுகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. அந்த நிலநடுக்கத்தில் சில குடியிருப்புகள், கட்டடங்கள் சேதமுற்ற நிலையில் நிலச்சரிவுகளால் சாலை போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டதாக கிழக்கு நுசாத்தங்காரா ஆளுநர் மல்கேலா கானேனா தெரிவித்தார். சேதத்தின் அளவை மதிப்பிடுவதற்கு தரவுகள் சேகரிக்கப்படுவதாக அவர் கூறினார். அந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கிழக்கு நுசாத்துங்காராவுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இளையோருக்கான பல்வேறு போட்டித்தன்மை மிக்க தேர்வுகளுக்கு இலவச இயங்கலை பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் பதவி விலக வித்திட்ட போராட்டங்கள் நடந்த சில வாரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கல்விக்காக குடும்பங்கள் எதிர்கொள்ளும் அதிகப்படியான நிதிச்சுமையை குறைப்பதே அந்த திட்டத்தின் நோக்கம் என்று மோடி தெரிவித்தார். இந்திய சுதந்திர நாளை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய அவர், நாட்டிடம் தேவையான இலக்கவியல் கட்டமைப்பும் திறமையான ஆசிரியர்களும் இருப்பதால் இளையோருக்கு இந்த வசதியை வழங்க முடியும் என்றார். ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்த 5 நிறைவை தலிபான் அரசாங்கம் சனிக்கிழமை கொண்டாடியது. அந்நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பு அதிகாரிகளின் நிர்வாகம் நல்லவிதமாக இருக்கும் நிலையில் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் விதிக்கப்பட்டிருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை விமர்சகர்கள் சாட்டினர். ஆப்கான் கொடிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்களும் அந்த நகரை வலம் வந்தன. 5 முன்னர் அமெரிக்க தலைமையிலான படைகள் வெளியேறியதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் முழுவதும் மின்னல் வேகத்தில் முன்னேறிய தலிபான் அரசாங்க படைகளை வீழ்த்தி தலைநகரை கைப்பற்றியது. விளையாட்டு 2026 ஆசியான் கிண்ணம் நாளை சராசில் உள்ள குவாலலம்பூர் காட்பந்து அரங்கில் நடைபெறும். நடப்பு வெற்றியாளர் வியட்நாமுக்கு எதிரான முதல் அரையிறுதியில் ஹரிமா மலாயா அணி அதிரடி படைக்க கங்கணம் கட்டியுள்ளது. தனது அணியினர் கவனத்தை சிதறவிடாமல் முழு நம்பிக்கையுடன் களமிறங்குமாறும் காயங்கள் அல்லது முதன்மை ஆட்டக்காரர்கள் இல்லாததை சாக்காக பயன்படுத்த வேண்டாம் என்றும் இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான் செங் ஹோ வலியுறுத்தியுள்ளார். தனது அணியின் உயர் மன உறுதியும் ஒழுக்கமும் அணியின் உண்மையான திறனை வெளிப்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.

0: அரசாங்கம் பல்வேறு மறுமலர்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் விளக்கம். இன்று தொடங்கி மூன்றாம் கட்ட ரஹ்மான் நிதி உதவி. 5.3 மில்லியன் மலேசியர்கள் பயனடைவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல, சமையலுக்கும் உகந்தது.
2: அதிச்சுக்க முடியுமா?
1: இப்படி பாராட்டுடன்

சனிக்கிழமை தீரா இசை உங்களுக்கு பாடல்களை அனுப்பி வச்சுட்டே இருக்க, நீங்க அங்கிருந்து ரசிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல நிறைய நேர்கள் அழைத்திருந்த நேர்களில் நிறைய பேர் என்ன சொல்ற, சாலை நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி காரணம் எதுவும் இல்லை, வேலை எதுவும் இல்லை, அப்படி வெளியே போக வேண்டிய சூழல் இல்லைங்க, பரவாயில்ல, அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சா கூட சரிதான். ஒரு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து ஓய்வு எடுங்க. அந்த ஓய்வுக்கு துணையாக பாடல்களை நாங்க இங்கிருந்து உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கறோம். உங்க மனசை சரியா பாத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எப்போதுமே தீரா இசைக்கு இருக்கு. அதை இன்றைக்கும் மிக சரியா நாங்க பாத்துக்கிறோம். ஒரு தங்கச்சங்கிலி பாடல் வழியா உங்களுக்காக வருது.

0: லிங்கம்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

ஆகஸ்ட் திங்கள் 15 நாள் என்று இன்று உங்களுக்கு பிறந்த நாளாக கூட இருக்கலாம். அப்படி பிறந்த நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து நாங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். நம்ம வந்து இப்போ டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கோம். அங்க நாகதேவி நாராயணன் என்ன பதிவு செய்திருந்தாங்கன்னா, அவங்களுடைய தம்பி நவீன்றனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவீன்றன், உங்களுக்கு நாங்க இங்கிருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்லிக்கிறோம். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் எல்லோருக்குமே கூட இங்கிருந்து நாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எப்போதுமே இதே மகிழ்ச்சியோடு, ஏன் இதே மகிழ்ச்சியோடு, இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு இருங்களேன். சரி, இன்றைக்கு தீரா இசையில் என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் ஒளியேற காத்திருக்கின்றன, காலையிலிருந்து கேட்டவர்களுக்கு தெரியும், அப்படி கேட்கல அந்த வாய்ப்பு அமையல அப்படின்னு சொன்னீங்கன்னா, தோ இப்போ உங்களுக்காக வழங்குறவங்க அந்த பாடல்களின் முன்னோட்டம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும், கேட்க மறந்த பாடல்களுக்கும்

ஆமாங்க, இந்த மாதிரியான பாடல்கள் இன்றைக்கு தீரா இசை அலங்கரிக்க நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு பாடல்களையும் தேர்ந்தெடுக்கும் போது உங்க மனசு எதை விரும்பும், உங்க மனசு எதை தேடும், அதுவும் சனிக்கிழமை பொழுது இப்படிப்பட்ட பாடல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறத நாங்கள் இங்கிருந்து கண்டுபிடிச்சு உங்க மனசறிந்து பாடல்களை தேர்வு செய்து வச்சிருக்கோம். அத்தனை பாடல்களும் உங்க மனசுக்குள்ள புகுந்து ஏதோ ஒன்று பண்ணும் அது நிச்சயமா எங்களுக்கு தெரியும். பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டு ரசிக்கலாங்க. இது தீரா இசை.

0: மட்டுமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் ஊறுகா
1: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் புது வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தோம். இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

உங்கள் கண் காணும், உங்கள் செவிகள் கேட்கும் சொர்க்கத்தின் வாசற்படி என்ன அப்படின்னு கேட்டா என்னத்த சொல்வீங்க? தீரா இசைன்னு சொல்வீங்களா? சரிங்க, சனிக்கிழமை தீரா இசை. எப்படியாவது ஒரு ஒரு பாடலை, அதாவது கேட்க மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல் வரிசையில தேடி பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு பாடல் இருக்கு, கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல் அப்படின்னு தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜி எம் குமார் 1986 வெளிவந்த அறுவடை நாள் திரைப்படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானவர். பிறகு கேப்டன் மகள் திரைப்படத்தில் எதிர்மறையான ஒரு கதாபாத்திரம் குமார் அப்படிங்கிற கதாபாத்திரம் இதுல வந்து நடிகரா அறிமுகமானார். ஜி எம் குமார் இயக்கத்தில் 1989 வெளிவந்த திரைப்படம் பிக் பாக்கெட். இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் ராதா ஐயர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா. இதில் ஒரு பாடல் இருக்குங்க, இந்த பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். ரொம்ப நாளாச்சு நாம கேட்டு, இப்போ நீங்க கேட்கும் போது எத்தனை எத்தனை நினைவுகள் கண்முன் வந்து போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

நான் சிகப்பு மனிதன் த்ரில்லர்ந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது மாலை மணி 5:50. 50 நிமிடத்தை நம்ம சொல்லிட்டோம். சரிங்க, 3rd கட்ட ரஹ்மா உதவித்தொகை இன்று தொடங்கி கட்டம் கட்டமாக வழங்கப்படவிருக்கின்றது. இந்த செய்தியை வந்து மலேசிய நிதி அமைச்சர் ஒரு அறிவிப்பு வழியாக வெளியிட்டிருக்காங்க. மலேசியாவில் 5.3 மில்லியன் மக்கள் இந்த ரஹ்மா உதவித்தொகை பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3rd கட்ட உதவித்தொகையாக பயனர்களுக்கு அவர்களின் வருமானம் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 150 ரிங்கிட் முதல் 600 ரிங்கிட் வரை இந்த உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வேளையில் தனித்து வாழும் முதியவர்களுக்கு இந்த முறை 150 ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து புது கவிதை திரையிலிருந்து பாடல் KJ யேசுதாஸ் S. ஜானகி குரல்ல வருதுங்க உங்களுக்காக.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: அருகினிலே வருகிறதே.
1: இந்த மனதுக்கும் வயதுக்கும் சுகம் என்னவோ இங்கு புரியட்டும் புரியட்டும்.
0: அது இரவுக்கும் பகலுக்கும் பொதுவல்லவோ.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். சோபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தில் பராமரிப்பு பணிக்கு பிந்தைய இயந்திர சோதனையின் போது யுக்ரைனுக்கு சொந்தமான உலங்குருத்தி வெடித்து தீப்பற்றிய சம்பவத்தை தொடர்ந்து அவ்விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனையடுத்து அது மீண்டும் பிற்பகல் மணி 2:57 திறக்கப்பட்டது. அவ்விமான நிலையம் மூடப்பட்டிருந்த காலகட்டத்தில் 8 வான் பயணங்கள் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக பொது விமான போக்குவரத்து நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கேப்டன் டத்தோ நோராஸ்மன் மாமூத் தெரிவித்தார். 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுகுவை அகற்றுவது மீதான தீர்மானம் அடுத்த புதன்கிழமை அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். இந்நடவடிக்கை இந்நாட்டு உயர்கல்வி மாணவர்களின் மக்களாட்சி உரிமையை மேலும் விரிவுபடுத்தும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்றதாக உள்ள ஒரே மாநிலமாக சரவாக் நீடிக்கிறது. இன்று மாலை மணி 6 வரை 9 பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மலேசிய காற்று மாசு நிர்வாக முறையின் அகப்பக்கத்தில் சமரஹன், கோச்சிங், செரியான் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 160 மேல் பதிவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூடிய விரைவில் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது கடுமையான தோல்வியை சந்தித்து வரும் ஈரானை முழுமையாக வீழ்த்திய பிறகு அந்த அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்நாட்டின் அனுமதியில்லாமல் எந்தவொரு கப்பலும் இந்த நீரிணையை கடந்து செல்ல முடியாது என அறிவுறுத்தியுள்ளார். நைஜீரியாவின் மத்திய பகுதியில் கம்பாரி மற்றும் ஃபுலானி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட வன்முறையில் குறைந்தது 20 கொல்லப்பட்டதாக அவ்வட்டார நிகராளி ஒருவர் தெரிவித்துள்ளதாக AFP குறிப்பிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த வன்முறை நிகழ்ந்ததாக அது கூறியது. இவ்வேளை பாதுகாப்பு படைகளை அப்பகுதியில் நிலைநிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் மனம் விரும்பும், உங்கள் மனம் நேசிக்கும் தீரா இசை இது, தீரா இசையின் பாடல்கள் அப்படின்னு சொன்னா மனசுக்கு மருந்து பூசுற மாதிரிங்க. ஒவ்வொரு பாடலும் மனசுக்குள்ள புகுந்து ஏதோ ஒண்ணு பண்ணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போதுன்னு நாமளும் வந்து என்ன நினைப்போம் அப்படியே அமைதியா இருந்துரும். பரவாயில்ல, எது வேணாலும் பண்ணிக்கும் என் மனச அப்படின்னு சொல்லி மனது திறந்து பாடல்களை உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அங்கம் தான் தீரா இசை. தீரா இசைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் அதான் சொல்றமே மருந்து மாதிரி மனசுக்குள்ள புகுந்து மருந்து பூசும். ஆக 6 மணிக்கு பிறகு சனிக்கிழமைகளில் 2 கேள்விகள் உங்களுக்காக இருக்கும்ல, நீங்க தான் எப்போதும் சொல்வீங்களே என்ன கேள்வி வேணும்னாலும் கொடுங்க நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கும் 2 கேள்விகள் இருக்கு. பாடலை கேட்டுட்டு வரலாமா? பாடலை கேட்டுட்டு வந்துட்டு என்ன கேள்வி அப்படிங்கறத நாங்க சொல்றோம், என்ன பதில் அப்படிங்கறத நீங்க அழைத்து சொல்லுங்க.

தீரா இசையில் பாடல்களை நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே வேளையில் இரண்டு கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. முதல் கேள்வி இதுதாங்க, நல்லா கேட்டுக்கணும். ஒரு படத்தின் கதாநாயகி வேடத்திற்கு ஐஸ்வர்யா ராய் பரிசீலிக்கப்பட்டார். ஆனா உலக அழகி போட்டிக்கான கால அட்டவணை இருக்குல்ல, அதனால வந்து இந்த படத்துல இந்த படப்பிடிப்புக்கு தேதிகள் இதெல்லாம் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நடிக்க முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நடிகை மனிஷா கொய்ராலா இந்த திரைப்படத்துக்கு தேர்வானார். அது எந்த திரைப்படம்? எந்த திரைப்படம் அது? முதல்ல ஐஸ்வர்யா ராய் பரிசீலிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த உலக அழகி போட்டிக்காக அந்த கால அட்டவணை அதெல்லாம் சரிப்பட்டு வரல, இந்த படப்பிடிப்பு தேதிகள் எல்லாம் சரியா அமையல, அதனால அவங்களால நடிக்க முடியாமல் போனது. அடுத்துதான் நடிகை மனிஷா கொய்ராலா தேர்வாகி இருக்காங்க. நாளைக்கு மனிஷா கொய்ராலாவின் பிறந்த நாள். சரி, அது என்ன திரைப்படம் அது நம்ம கேட்கல. அது என்ன திரைப்படம் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3228257 3 4 7 6 8 இது உங்கள் திரா இசை.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate program இல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079

0: சரிங்க, முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். முதல் கேள்வி, அந்த கேள்வி கேட்டிருந்தோம் என்னென்ன, ஒரு படத்தின் கதாநாயகி வேடத்திற்கு ஐஸ்வர்யா ராய் பரிசீலிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் உலக அழகி போட்டிக்கான கால அட்டவணையுடன் இந்த படத்தின் படப்பிடிப்பு தேதிகள் சரியாக அமையல, அதனால் அவங்க நடிக்க முடியாமல் போனது. அதற்கு பதிலாக நடிகை மனிஷா கொய்ராலா தேர்வானாங்க. அது என்ன திரைப்படம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் நிறைய பேர் அழைச்சிருந்தீங்க, என்ன பதில் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் வந்து பாடம்சராயில இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன்.
0: சொல்லுங்க கிருஷ்ணவேணி.
1: படம் பேரு வந்து இந்தியன்.
0: இந்தியன் படம்ன்றீங்க?
1: ஆமாங்க.
2: மனசுக்கு
0: தோணுச்சு சொல்லிட்டேன், ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது அப்படிதானே.
2: உறுதி. ஆமா.
0: யாருங்க?
2: விஜயன் சரஸ்வதி பத்துகே.
0: விஜயன் சரஸ்வதி பத்துகேல இருந்து இப்படி சொல்லிருக்கீங்க?
2: ஆமா.
0: சரி சரி, காத்திருந்து கேளுங்க என்ன பதில்.
3: நேரடியா
0: போய் ஏதாவது எடுத்தா கண்டுபிடிச்சிடறீங்க. அப்ப நம்ம 4-5 இடத்துல தேடி அப்படி ஒரு மாதிரி சுருக்கம் பண்ணி அப்படி நாங்க கேள்வி கேக்குறோம், எப்படி இருக்கு?
3: என்னென்ன
0: காரணம் சொல்றீங்க, ஆனா பதில் தெரிஞ்ச என்னெல்லாம் சொல்றீங்க. சரி சுதாகர்,
3: ரொம்ப நன்றி.
0: கேளுங்க கேளுங்க.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்.
5: முதல்வன் படம் அது.
0: முதல்வனா? சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. தவறான பதில், ஒரு சில சரியான பதில் வந்திருந்தது, ஆனா பெரும்பாலும் தவறான பதிலா தான் இருந்தது. நம்ம அங்கங்க தேடி பிடிச்சி ஒரு கேள்விய உண்டு பண்றோம், அதனாலதான் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு போல இருக்கு. சரி பரவாயில்ல. பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1995 மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் பாம்பே, அதுதான் சரியான பதில். அதுலதான் வந்து முதல்ல கதாநாயகி வேடத்திற்கு ஐஸ்வர்யா ராய் பரிசீலிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உலக அழகிய போட்டிக்கான அந்த கால அட்டவணையுடன் அந்த படத்தின் படப்பிடிப்பு தேதிகள் சரிப்பட்டு வரல, அதனால அவங்க நடிக்க முடியாமல் போனது. அதுக்கப்புறம் மனிஷா கொய்ராலா இந்த திரைப்படத்துக்கு தேர்வு ஆனாங்க. தொடர்ந்து பாம்பே திரையிலிருந்து பாடலையே கேட்கலாம்.

ரஹ்மானிசை இல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். முதல் கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு. அந்த திரைப்படத்துல இருந்து பாடலையும் நாம கேட்டாச்சு. சரி, அடுத்த கேள்வி உங்களுக்காக வருதுங்க. இது வந்து 80ஆம் ஆண்டு திரைப்படம் சார்ந்த ஒரு கேள்வி. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. யாருடைய இயக்கத்துல? எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் கோபி வினோத். கோபி வினோத் அப்படிங்கிறவங்க இரட்டையர்கள். இவர்களுக்கு ஜோடியா பத்மினி ஜெயந்தி அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அதாவது பத்மினி ஜெயந்திங்கிறது அந்த கதாபாத்திர பெயர்கள். சரியா, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை முழுமையா படமாக்க 17 நாட்கள் தேவைப்பட்டிருக்கு. இத்தனை நாள், 17 நாட்கள் அந்த ஒரு பாடலை படமாக்க தேவைப்பட்டிருக்கு. மேலும் இந்த பாடல் அந்த காலகட்டத்தில் 600,000 செலவில் படமாக்கப்பட்டிருக்கு. அது என்ன பாடல், என்ன திரைப்படம்? பாடல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, படம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அழைத்து சொல்லுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3228255733 அல்லது 4 7 6 8. நீங்க தான் இப்போது சொல்வீங்களா? ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சுலபமான கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தாங்க இப்போ நாங்க தேடுறோம். யாரெல்லாம் அப்ப சொன்னீங்களோ இப்ப வாங்க வந்து பதில சொல்லுங்க. திரா இசை உங்கள் பதிலுக்காக காத்திருக்கு. அதோ

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

மாலை நேரத்துக்கு மனசுக்கு இதமாக சுகமான பாடல்கள் எல்லாம் நாங்க இங்கிருந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாலும் அதற்கான பதில் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்க போறோம். முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சரிங்க, முதல்ல நாம இரண்டாவது கேள்வி கேட்டிருந்தோம்ல. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம், படத்தில் கதாபாத்திர பெயர், முக்கிய கதாபாத்திர பெயர் கோபி, வினோத், இரட்டையர்கள், இவங்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகைகள், அவங்களுடைய கதாபாத்திர பெயர் பத்மினி ஜெயந்தி. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், அந்த பாடலை வந்து முழுமையா படமாக்க 17 நாட்கள் தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். என்ன பதில் நேயர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்போ கேட்கலாம்.
1: சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி சொல்லுங்க, சாந்தி பதில் தெரியுமா? சாந்திக்கு
1: கமல்ஹாசன் படம் கா.
0: கமல்ஹாசன் படம், கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. என்ன படம்?
1: தூங்காதே தம்பி தூங்காதே.
0: தூங்காதே தம்பி தூங்காதே. நான் நினைச்சேன் எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லணும்.
1: இல்ல அந்த படம் நான் இடையில பாத்து, இல்ல நீங்க எஸ்பி முத்துராமன் சொன்னீங்க, கோபி வினோத்னு சொன்னது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ரொம்ப வாட்டி பாத்திருக்கேன்.
0: ராஜா
1: பேரு, ஜெயந்தி வந்து அவங்க தங்கச்சி பேரு.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: தமிழ்ச்செல்வி.
0: தமிழ்ச்செல்வி சொல்லுங்க. தமிழ்ச்செல்வி
1: தூங்காதே தம்பி தூங்காதே, கமலஹாசன், ராதா, சுலக்ஷனா.
0: சுலக்ஷனா, என்ன பாடலா இருக்கும்?
1: பாடல் வந்து அந்த ஏ உன்னைத்தானே, அந்த பாடலா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. சரிங்க, படம் சரியா சொல்லிட்டீங்க, பாடல் தவிர பரவாயில்ல, படம் சரியா சொல்லிட்டீங்க. எப்படிதான் தேடுறீங்க?
1: என்னுடைய முதல் அழைப்பு தெரியுங்களா இது?
0: அப்படியே
1: வாழ்க்கையில் மின்னலசம்க்கு அழைக்கிற முதல் அழைப்பு.
0: மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு.
1: ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. தமிழ் படம்ல கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன்.
0: அப்படியே வரீங்க நீங்க.
1: ஆமா, கமலின் தீவிர ரசிகை. கமலோட படத்துல அந்த பெயர் நீங்க கோபி வினோத்னோனே எனக்கு கிளிக் ஆயிருச்சு.
0: ஓ சரிங்க, நன்றிங்க நன்றிங்க
1: நன்றி நன்றி.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
2: பிரேமலதா பேசுறேன். நலினி எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க பிரேமலதா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
2: ஆமா ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா சொல்லுங்க பிரேமலதா, பதில் தெரியுமா?
2: நான் கெட் பண்றேன், தூங்காதே தம்பி தூங்காதே.
0: அதான் சொல்றீங்க?
2: அதுதான். ஆமா, ஏன்னா நான் இப்ப ரீசென்ட்லி அந்த படம் பார்த்தேன். நீங்க சொன்ன கேரக்டர் ஹீரோயின் பேர், அந்த பேரு வந்துச்சு, சுலோக்ஷனாவும் ராதாவும். தூங்காதே தம்பி தூங்காதே நினைக்கிறேன் நளினி.
0: பாருங்க, சமீபத்துல நீங்க இந்த படத்தை பாத்திருக்கீங்க, அது சார்ந்து கேள்வி கேட்டுட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டிருக்கலாம் போல. நன்றிங்க நன்றிங்க
2: நன்றி நன்றி. பாய்
0: பாய்.
3: கேசவன் பேசுறேன்.
0: சொல்லுங்க கேசவன். குளிமில இருந்து.
3: ஆமா, படம் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே.
0: பாட்டு தெரியுமா?
3: அதாவது அறிமுக பாடல் முத பாட்டு வருங்க, அந்த பாட்டு தான் நினைக்கிறேன்.
0: அந்த பாட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, படம் சரியா தான் சொல்லிட்டீங்க. எப்படி தெரியுது, எப்படி தேடுறீங்க?
3: வினோத் கோபி அந்த
0: கதாபாத்திர பேரா?
3: அந்த பேர் அதுதான் நான் கண்டுபிடிச்சேன்.
0: சரிங்க, மனசுல பதிஞ்சிருக்கு பாருங்க.
3: ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தோட அறிமுக பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய கருத்துள்ள பாடத்து. அதான் தூங்காம ஓடுதாரு, அது பூங்கி புட்டி சோறு, எனக்கு அங்கதான் ஞாபகம் வந்துச்சு.
0: அப்படி
3: கண்டிப்பா அந்த படமா தான் இருக்கணும். ஆமா
0: சரிங்க, சரியான பதில் அந்த படம் தான். ஆனா பாடல் அது இல்ல, நாங்க சொல்றோம்.
3: ரொம்ப நன்றி.
4: ஜெயா புச்சு உங்களுக்கு பேசுறேன்.
0: ஜெயா.
4: ஆமா
0: சொல்லுங்க ஜெயா, என்ன பதிலா இருக்கும்?
4: தூங்காதே தம்பி தூங்காதே.
0: தூங்காதே தம்பி தூங்காதே. பாடல் தெரியுதா? எந்த பாடல்? 17 நாட்கள் தேவைப்பட்டிருக்கு இந்த பாடல படமாக்க. படம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிங்க, அது ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி
4: நன்றி.
0: ஆமாங்க, பெரும்பாலான நீர்கள் படம் என்ன அப்படிங்கறத மிக சரியா சொல்லிட்டீங்க. அந்த படம் தாங்க தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம் தான். அதில் இடம்பெற்றிருக்கும் பாடல், வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன, இந்த பாடலை தான் வந்து 17 நாட்கள் பிடிச்சிருக்கு முழுமையா படமாக்க. அந்த பாடலை இப்போ நாம கேட்கலாம். சிரமமா இருக்குமோ நினைச்சு கேள்வி எடுத்துட்டு வரோம், அதையும் நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றது? சரி பரவாயில்ல, நீங்க சரியா தான் சொல்லிட்டீங்க. அந்த பாடலை இப்போ கேட்கலாங்க.

என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். இம்மாதம் 7ஆம் நாள் வரை நாடு முழுவதும் ரஹமா அடிப்படை உதவி திட்டம் சாராவில் பங்கேற்கும் வணிக வளாகங்களின் எண்ணிக்கை 14068 உயர்ந்துள்ளது. இந்த இலக்கிடப்பட்ட உதவி உள்ளூர் சமூகங்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைப்பதை உறுதி செய்வதில் வணிக பங்காளிகளின் வலையமைப்பை விரிவுபடுத்துவது அவசியமாவதாக 2ஆம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். புத்ராஜயா சதுக்கத்தில் வரும் 31ஆம் நாள் கொண்டாடப்படும் தேசிய நாள் 3 தனித்துவமான கூறுகளை முன்னிறுத்த உள்ளது. இதன் மூலம் பார்வையாளர்களுக்கு புதிய ஈர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அந்த கொண்டாட்டம் அமையும். இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது 80 விழுக்காட்டை எட்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ அப்துல் ஹலீம் ஹம்சா தெரிவித்தார். கிள்ளான் துறைமுகம் பெரிங்கின் சாலையில் உள்ள கடை அருகே 2.02 ஹெக்டேர் வனப்பகுதியில் தீ ஏற்பட்டது. பிற்பகல் மணி 1:24 அவசர அழைப்பு பெறப்பட்டதைத் தொடர்ந்து கிள்ளான் துறைமுக தீயணைப்பு மீட்புப் படையினர் அங்கு விரைந்ததாக சிலாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை துணை இயக்குநர் அஜருல் ரிசால் அஸ்பார் கூறினார். இந்தோனேசியா புளோரஸ் தீவுக்கு அருகே ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கத்தில் குறைந்தது 38 பேர் உயிரிழந்தனர். இருவர் கடுமையான காயத்திற்கு இலக்கான வேளை 11 பேர் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாகவும் சுமார் 2000 பேர் வெளியேற்றப்பட்டதாகவும் பேரிடர் மேலாண்மை அதிகாரி சுஹார்யாந்தோ கூறினார். அமெரிக்கா மிஷிகனில் 39 வயது ஆடவர் ஐவரை சுட்டுக் கொன்ற பின்னர் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக காவல்துறை கூறியது. மிசாகே வட்டாரத்தில் உள்ள ஒரு வீட்டில் காலை 11:40 துப்பாக்கிச் சூடு நடந்ததாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். விளையாட்டு. பஹரின் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம் வரும் அக்டோபர் 2ஆம் நாள் முதல் 4 வரை சப்பாங் பன்னாட்டு பந்தயத்தடம் SICயில் நடைபெறும். இதனை காண விரும்பும் மலேசியர்கள் மைகார்ட் மூலம் சிறப்பு விலையில் பெறக்கூடிய குறைந்த எண்ணிக்கையிலான டிக்கெட்கள் இன்னும் உள்ளன. இருந்தும் பஹரின் GP.com அகப்பக்கத்தில் டிக்கெட்கள் வேகமாக விற்பனையாகி வருவதாக SIC கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் திரா இசையோடு நீங்கள் இணைந்திருக்கீங்க. 7:15 சிறுகதை மறு ஒளிபரப்பாக உங்களுக்காக இடம்பெறப் போகுது. இருள் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பாடல்களை கேட்டுட்டு வரலாம். 7:15 சிறுகதை கேட்க மறக்காதீங்க.

0: saving the wounded.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகே மா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27.

0: நேரம் 7:15.
1: கதை சொல்ல தயாரா இருக்குங்க. இந்த வார சிறுகதை சத்யவான்ல இருந்து நம்மிடம் ஒரு கதை வந்து சேர்ந்திருக்கு. இருள் எனும் தலைப்பில் இன்றைய சிறுகதை. சாந்தா காளியப்பன் இன்றைய கதை எழுதியிருக்காங்க. இந்த வார சிறுகதை யாருடைய குரல்ல போக போது, யாருடைய குரல்ல போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மோகன் கண்ணுக்கு பட அப்படியே அழிச்சிட்டு வந்து படிக்க வச்சோம். மோகன் படிக்கிறாங்க. இப்போ இருள்குள்ள போகலாம் வாங்க.
2: நான் இருந்த இடம் என்னை அச்சுறுத்தியது. இருள் கவ்வி இருந்த அந்த இடத்தில் என்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள். என்னை தவிக்க விட்டு போக அவர்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியவில்லை. குகைக்குள் இருப்பதை போல மூச்சு முட்டியது. மற்றவர்களை விடுங்கள், எப்போதும் என் மீது அதிக அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கும் அம்மாவுக்கு கூட என்னை தனியாக விட்டுவிட எப்படி மனம் ஒப்புக்கொண்டது என்பது புரியாத புதிராகவே இருந்தது எனக்கு. அண்ணனும் தங்கைகளும் விட்டு சென்றதில் ஆச்சரியமில்லை. என்னோடு எப்போதும் சண்டை போடுவதே அண்ணனின் வேலை. தங்கைகள் மூவரில் கடைக்குட்டி எப்போதும் என் கட்சிதான். என் குறும்புத்தனத்தையும் பொய்களையும் அம்மாவிடமிருந்து மறைத்து என்னை காப்பாற்றுவார். மற்ற இருவரும் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதே இரு தங்கைகளின் முதன்மை நோக்கமாக இருக்கும். எனக்கு அடுத்து பிறந்தவள் குணத்திலும் என்னைப் போலதான். அம்மாவை ஏமாற்றுவதில் கெட்டிக்காரி. ஆனாலும் அவளின் அதிர்ஷ்டம் பாருங்களே, தப்பு செய்த அடுத்த கணமே அம்மாவிடம் மாட்டிக்கொள்வார். பல சந்தர்ப்பங்களில் அடுத்தவரின் வக்காலத்தில் தப்பித்துக் கொள்வார். சில சமயம் அவளே அவளை காப்பாற்றிக் கொள்வார். இரண்டாவது தங்கை வெகுளி. வீட்டில் ஏமாந்தவள் அவள்தான். அண்ணனின் எல்லா திட்டமும் இவளை வைத்துதான் தொடங்கும். இவளை தூதுவிட்டுதான் அண்ணன் அம்மாவிடமிருந்து காசு வாங்குவான். அண்ணனின் தேவை எல்லாவற்றிலும் தன்னையும் இணைத்துக் கொள்வாள். எனக்கும் அண்ணனுக்கும் பென்சில் வேண்டும் என்பாள். பென்சில் வாங்கினார்களா என்று அம்மா ஒரு நாளும் கேட்டதில்லை. அண்ணனும் தன் தேவையை சரியாக திட்டமிட்டு மாற்றி மாற்றி முன்வைப்பான். என் கட்சிக்காரி கடைக்குட்டியின் அசாத்திய திறமையை உங்களுக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் காது கொடுங்கள். அவளின் முதல் பலமே அவளுடைய மெலிந்த உடல்தான். பூனையைப் போல எல்லாவற்றையும் செய்துவிட்டு அப்பாவி முகத்தை காட்டுவாள். ஒரு மணி நேரம் என்றாலும் அசையாமல் அதே இடத்தில் நிற்கும் வல்லமை அவளுக்கு மட்டும் எப்படி வாய்த்ததோ தெரியவில்லை. இவ்வளவு கதை சொல்கிறாயே, வீட்டு தலைவன் குடும்பத் தலைவனை பற்றிய கதை எங்கே என்று கேட்கிறீர்களா? இதோ வருகிறேன், பொறுமையாக இருங்கள். என் அப்பா அதான் குடும்பத் தலைவர். அவரை பற்றி சொல்லாமலும் இருந்துவிடலாம், ஆனால் என்னுடைய இன்றைய நிலைக்கு அவர்தானே அச்சாணி. அதற்காக மட்டும் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். 5 பிள்ளையை பெற்றவர் என்பதை தவிர வேறென்ன பெரியதாக செய்துவிட்டார் எனக்கு இந்த நிமிடம் வரை நினைவில்லை. அப்பா வீட்டில் இல்லாத பொழுதுகளை நாங்கள் விரும்பினோம். அம்மாவும் அத்தகைய நேரங்களில் சிரித்த முகத்தோடு இருப்பார். இந்த பாக்கியம் எங்களுக்கு எப்போதும் அமைவது கிடையாது. அத்தி பூத்தது போல எப்போதாவதுதான் அமையும். அதை நாங்கள் கொண்டாடி மகிழ்வோம். செல்ல சண்டைகளால் எழும் கூச்சல், அம்மாவின் அதட்டல், எங்களின் சிரிப்பொலி எல்லாம் பட்டு போகும் அப்பா என்ற அந்த மனிதரின் வருகையால். அப்பாவும் அம்மாவும் ஒரே கம்பெனிக்கு தினசரி வேலைக்கு போவார்கள். அம்மா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவார். அப்பா இரவில் தான் வருவார். அவ்வளவு நேரம் வேலை செய்கிறார் என்று நானும் உங்களைப் போலதான் முதலில் நினைத்தேன். அப்படி ஒன்றும் இல்லை என்பதை நான் இடைநிலை பள்ளியில் சேர்ந்த சில மாதங்களிலேயே தெரிந்து கொண்டேன். என் பள்ளி காலை மாலை என 2 நேரமும் இயங்கக்கூடியது. எல்லா இன மாணவர்களும் படித்தார்கள். இந்திய மாணவர்கள்தான் அதிகம். அண்ணன் காலையிலும் நான் மதியத்திலும் பள்ளிக்கு செல்வோம். தங்கைகள் தமிழ் பள்ளியில் படித்தார்கள். காலையில் அம்மாவுடனேயே பள்ளிக்கு புறப்பட்டு விடுவார்கள். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும்போது அப்பா நண்பர்களோடு கடையில் அமர்ந்து இருப்பதை கண்டேன். பஸ்ஸில் இருந்தவாறே அவரை அழைக்க நினைத்தேன். அதற்கு வேறு திட்டு வாங்க வேண்டும் என்று பேசாமல் இருந்துவிட்டேன். அவர் இருந்த மேசை மேல் ஏதேதோ போத்தல்கள் பரப்பப்பட்டிருந்தன. அப்பா நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அப்போதுதான் அவர் வீட்டிற்கு வந்ததோடு என்னென்ன செய்கிறார் என்பதை கவனித்தேன். நடை பின்னல் போட தட்டுத்தடுமாறி அம்மா கொடுக்கும் சாப்பாட்டை வேண்டா விருப்பாக சாப்பிட்டு விட்டு தட்டிலேயே கையை கழுவிக்கொண்டு படுத்து விடுவார். அவர் வாயிலிருந்து ஒரு மாதிரியான வாடை வரும். பிறகு ஒரு நாளில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு வகை மது என்பதை தெரிந்து கொண்டேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் உழைப்பில்தான் குடும்பம் நடந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அப்போது வயதில்லை. இருந்தாலும் அம்மாவின் மீது ஏதோ ஒரு வகை இரக்கம் ஏற்பட்டது என்பதை மறுப்பதற்கும் இல்லை. அவரிடம் இருந்த இரண்டு கைலிகளும் இரண்டு பிளவுஸுகளும் வெளுத்து நிறம் தெரியாமல் இருக்கும். கண்ணுக்கு தெரிகின்ற அளவுக்கு சில ஓட்டைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். அம்மா அதையே மாற்றி மாற்றி கட்டிக்கொள்வார். அப்பாவுக்கும் இரண்டு ஜோடி உடுப்புதான். ஒரு முறை அப்பா வீட்டுக்கு வரும்போது இரண்டு பாட்டில்களை காகிதத்தில் சுற்றி பிளாஸ்டிக் பையில் வைத்து எடுத்து வந்தார். மிகவும் பத்திரமாக அதை சமையலறையில் வைத்தார். எனக்கும் அண்ணனுக்கும் அது என்னவாக இருக்கும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. மறுநாள் காலையிலேயே அதில் ஒன்றை எடுத்து அண்ணன் தன் புத்தக பையில் வைத்துக் கொண்டான். அவன் எடுக்கிறான், நானும் ஒன்று எடுத்து பையில் வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டேன். பையில் பாட்டில் இருப்பதை நண்பன் ஒருவரிடம் காட்டி தம்பட்டம் அடித்துக் கொண்டேன். அவன் அதை தூக்கிக் கொண்டு கழிப்பறைக்குள் ஓடிவிட்டான். அவனை துரத்தி கொண்டு நானும் அவன் பின்னாலேயே ஓடினேன். அந்த பானத்தை அப்படியே குடித்தான். சிரமப்பட்டு எடுத்து வந்தது நான், குடிப்பது மட்டும் அவனா. பாட்டிலை பிடுங்கி நானும் குடித்தேன். கொஞ்ச நேரம் இருவரும் கழிப்பறைக்குள்ளேயே இருந்தோம். ஏனோ தெரியவில்லை, இருவருக்குமே சிரிப்பு வந்தது. அப்போது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டோம். நாங்கள் சிரிப்பதை மற்ற மாணவர்கள் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சென்றார்கள். வகுப்பு தலைமை மாணவன் எதேச்சையாக வந்தான். எங்களை பார்த்துவிட்டு ஆசிரியரிடம் சொல்லிவிட்டான். பிறகு என்ன, பஞ்சாயத்து வீடு வரை வந்தது. நான் மட்டும் இரண்டு பாட்டிலுக்கும் சேர்த்து அடி வாங்கினேன். அண்ணன் தெரியாது என்று சொல்லி தப்பித்துக் கொண்டான். ஒரு முறை குடித்து பார்த்த அந்த பானத்தின் சுவை மீண்டும் மீண்டும் அதை நாடியே போக வைத்தது. இப்போதெல்லாம் அப்பா எந்த பாட்டிலையும் கொண்டு வருவது கிடையாது. அம்மாவை ஏமாற்றி நான் எடுத்த பணத்தை வைத்து அதை வாங்க முயற்சி செய்தேன். எப்படியோ வாங்கியும் விட்டேன். ஒரு முறை செய்த தவற்றின் தைரியம் மறுமுறையும் செய்ய தூண்டியது. அதே கழிப்பறையில் அதே நண்பனோடு அதே மாதிரி செய்தோம். பள்ளி போக எங்களுக்கு விருப்பமில்லை. நானும் என் படிப்பை தொடர முடியாமல் பாதியிலேயே விட்டுவிட்டேன். இதுதான் சமயம் என்று அப்பா என்னை தான் வேலை செய்யும் முதலாளியிடமே வேலைக்கு சேர்த்து விட்டார். 16 வயதுதான் என்றாலும் பார்ப்பதற்கு வாட்டன் சாட்டமாய் இருப்பேன். எனக்கும் பள்ளிக்கூடத்தில் படிப்பதை விட இப்படி வேலை செய்வது மகிழ்ச்சியாக இருந்தது. முதலாளி தினசரி சம்பளத்தை கையில் கொடுத்து விடுவார். அந்த பணத்தை அப்படியே அம்மாவிடம் கொடுக்க மாட்டேன். எனக்கென்று கொஞ்சம் பணத்தை எடுத்து வைத்துக் கொள்வேன். அம்மாவும் கேட்க மாட்டார். அப்பா சில நாட்களில் முதலாளியிடமிருந்து மொத்தத்தையும் வாங்கிக் கொள்வார். நான் வெறும் கையோடு வீட்டுக்கு வருவேன். அப்போதெல்லாம் எனக்கு அப்பாவின் மேல் கோபம் வரும். என்னுடன் வேலை செய்யும் மற்றவர்கள் எல்லாம் சிகரெட் பிடித்தார்கள். வேப்பை ஸ்டைலாக கையில் பிடித்துக் கொண்டு நடந்தார்கள். இப்படியே என்னுடைய பழக்கம் வளர்ந்தது. எதுவுமே நல்ல பழக்கமாக இல்லை. வீட்டில் நல்ல பிள்ளையாக இருந்த நான் வீட்டுக்கு அடங்காத பிள்ளையாக மாறினேன். என்னை கண்டிப்பதற்கு அப்பாவுக்கு நேரமில்லை. அம்மாவால் முடியவில்லை. அம்மா எது சொன்னாலும் எதிர்த்து நின்றேன். குடும்ப பாரத்தை தாங்கிக் கொள்ளும் அம்மா நான் கொடுக்கும் இம்சைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியோ போய் தொல என்று விட்டு விடுவார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக தான் என்னுடைய வாழ்நாளை கழித்து வந்தேன். என்னுடைய தங்கைகளுடனும் அண்ணனுடனும் மகிழ்ச்சியாக கழித்த காலம் காணாமல் போய்விட்டது. எப்போதாவது தங்கைகளுக்கென்று சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கி வருவேன். கடைக்குட்டியிடம் கொடுத்து விடுவேன். எப்படி பங்கு போட்டுக் கொள்வார்கள் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் வீட்டில் எந்த சத்தமும் வராது. என் மனம் வீட்டை விட்டு அந்நியப்பட்டிருந்தது. நண்பர்களையே அதிகம் நாடியது. பல வகையான நண்பர்களின் சேர்க்கையில் நள்ளிரவிலும் வெளியில் தெரிந்தோம். பலர் பல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தார்கள். வெளி உலகம் எனக்கு புதியது என்பதால் நானும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவே ஆசைப்பட்டேன். சிகரெட்டை புகைத்து பழகிக் கொண்ட எனக்கு வேப் அடிப்பதற்கு முடியவில்லை. ஒரு முறை இழுத்தாலே நுரையீரலை குடைத்து விடுவது போல் இருந்தது. நாளடைவில் நண்பர்கள் ஏதேதோ பொருளை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். அது மிகவும் இன்பமாக இருந்தது. என்னை மறந்து, வீட்டை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக இருக்க செய்தது அந்த பொருள். இலவசமாக கிடைப்பதை ஏன் விட வேண்டும் என்று நன்றாக பழகிக் கொண்டேன். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அதுவரை இலவசமாக கொடுத்தவன் திடீரென்று மறுத்துவிட்டான். கெஞ்சினேன், காசு கேட்டான். நான் கடுப்பாகி போனேன். அந்த பொருள் மீது அதீத ஆசை வைத்த போது அதை பணம் கொடுத்து வாங்கச் சொன்னவனை திட்டினேன். அந்த பொருள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை சொன்னேன். பாவி பயல் அப்போதும் இறங்கவில்லை. மாறாக அவன் கொடுக்கும் வேலையை செய்ய சொன்னான். வேலை செய்வதற்கு அஞ்சுபவனா நான்? நீங்களே சொல்லுங்கள், எந்த வேலையானாலும் செய்வதற்கு நான் துணிந்தவன். நான் துணிந்தேன். நண்பன் நிறைய காசு வரும் என்று தூபம் போட்டான். அவன் மகுடிக்கு மயங்கும் பாம்பானின் ஏதேதோ திட்டம் தீட்டி கொடுத்தான். எனக்கு எதுவும் விளங்கவில்லை. அவன் கொடுக்க போகும் ஒரே ஒரு சிகரெட் மட்டுமே அப்போதைய தேவையாக இருந்தது எனக்கு. அதை இழுத்தால் எல்லாம் இன்பமாகும். அம்மாவின் நினைவு மட்டும் பனி படர்ந்தது போல் மங்களாக தெரியும். கொஞ்ச நேரத்தில் அதுவும் காணாமல் போகும். அந்த ஒரு சுகம் போதும், வேறேதும் தேவையே இல்லை. அட, மறந்து விட்டேன். சற்று பொறுங்கள். என் நண்பர்கள் என்னுடன் அனுப்பிய அந்த பொருள் என் பக்கத்தில் தான் இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. எதையும் என்னால் எடுக்க முடியவில்லை, கைகளை அசைக்க முடியவில்லை. எல்லாம் மறுத்து போய்விட்டதோ? சரி, விடுங்கள், நண்பன் கொடுத்த வேலைக்கு வருவோம். அவன் 4 முறை இழுத்த சிகரெட்டை என்னிடம் நீட்டினான். எச்சில் சிகரெட் தான், என்ன செய்வது? வீரியம் காட்ட முடியுமா? காரியம் கெட்டுவிடுமே. வெட்கமே இல்லாமல் அதை கடைசி வரை இழுத்தேன். நெஞ்சு கூட்டுக்குள் புகையை கொஞ்ச நேரம் தக்க வைத்து வெளியே விட்டேன். வானில் மிதக்கும் உணர்வு வந்தது. சூட்டோடு சூடாக நண்பன் என்னை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்றான். நள்ளிரவு 1 மணி இருக்கும். சாலையில் வேறு வண்டிகளே இல்லை. நண்பன் தன் விருப்பத்திற்கு வேகத்தை கூட்டினான். பழகிய பாதைதான், அவனுக்கு தெரியும் என்று அமைதியாக இருந்தேன். 500 மீட்டருக்கு முன்னால் பெரிய வளவு இருக்கிறது. அதை மறந்துவிட்டு நண்பன் வேகத்தை குறைக்காமல் போனான். மெதுவாடா என்று சொல்லி முடிப்பதற்குள் நான் வானில் பறந்தேன். தலையில் அரையும் குறையுமாக இருந்த தலைகவசம் என்னை முந்திக் கொண்டு தரிகட்டு பறப்பதை கண்டேன். இன்னும் என்ன இருக்கிறது சொல்ல? எல்லாரும் சேர்ந்து தூக்கி வந்து இங்கே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். எந்த நண்பனும் கூட இல்லை. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பட்டாசு வெடித்தார்கள். வீட்டின் முன் 30 மணி நேரம் வெடித்தது அந்த சரவெடி. இங்கேயும் வெடித்தார்கள். காது செவிடாகிவிடும் அளவுக்கு சத்தம். பெரியவர்கள் முகம் சுளித்தார்கள். யாரும் யாரையும் தடுக்கவில்லை. முதன் முதலில் பள்ளிக்கூட கழிப்பறையில் பாட்டிலை திறந்தானே அவன் கதறி கதறி அழுதான். இப்போதும் அவன் கையில் ஏதோ குளிர்பான பாட்டில் இருந்தது. இதெல்லாம் வேண்டாண்டா என்று நான் சொல்வதை கூட அவன் காதில் விழாத அளவுக்கு அழுதான். அண்ணன் அரை மயக்கத்தில் சுவரோரம் கை தொங்கியபடி சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். அப்பா அதே தள்ளாடிய நடையோடு ஏதேதோ சாங்கியம் செய்தார். மிகவும் கவனத்தோடு ஈமக்காரர் சொல்லிக் கொடுத்தபடி ஒவ்வொன்றாக செய்தார். இந்த கவனத்தை என் மீது வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அம்மாவும் தங்கைகளையும் யாரும் இங்கே அனுமதிக்கவில்லை. பாவம், அவர்களுக்கு இனி யார் இருப்பார்கள்? அப்பாவா, அண்ணனா? தெரியவில்லை. நானாவது இருந்திருக்கலாம். 16 வயதிலேயே மிக உயர்ந்த பதவிக்கு போய்விடும் பாக்கியம் எனக்கு மட்டும் ஏன் வாய்த்தது என்று இந்நேரம் உங்களுக்கும் புரிந்திருக்கும்.
1: கதை எப்படிங்க, நல்லா இருந்துச்சா? மோகன் கிட்ட நான் இந்த கதையை வாசிக்க சொல்லும் போது முதல்ல நான் கதையை படிச்சுக்கிறேன்னு கேக்கும்போது நான் கொடுக்கல. இல்ல என்னன்னா, அந்த சேது படத்துல விக்ரம் கதாநாயகனா நடிக்கும் போது பாலா சொல்லலையா சேது கிட்ட, கடைசியா உங்களுக்கு மனநல பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி? அப்படி சொன்னா முதல்ல அவங்களுக்கு அது ஒரு சின்ன பாதிப்பு, அது சரியா வராது அப்படின்ற மாதிரி முடிவை சொல்லாம துள்ளலான கதாநாயகன் அப்படின்னு சொல்லி கடைசியா தான் தெரியுமா விக்ரம்க்கு நம் கதை கடைசியா இப்படிதான் முடிய போகுதுன்னு. அந்த மாதிரி நானும் மோகன் கிட்ட முயற்சி பண்ணேன். நீங்க கடைசி முடிவை படிக்காதீங்க, கதையை ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வாங்க, கடைசி உங்களுக்கு தெரியும், முடிவை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு.
2: ஓ, இப்ப விக்ரமா நினைச்சு கதை கொடுத்துருக்கீங்க எனக்கு. இறந்தவரின் பார்வையில இருந்து கதை நகர்வத கதையை வாசிக்கும் போது தாங்க தெரிஞ்சது. எப்படியோ இருள்ன்ற இந்த சிறுகதை நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுத்தா நல்லதுதான்.
1: இது ஒரு மறு ஒளிபரப்பு. மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19.

நம்ம மனசு ஏற்குறைய அப்படிதாங்க. அந்த பாடல்களை கேட்கும் போது மொழி இல்லாமல் மௌனமாகி போகுது இந்த மனசு. இன்னும் ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தீரா இசை நிறைவடைய இன்னும் ஒரு 15-16 நிமிடங்கள் தான் இருக்குங்க. சரி, பரவாயில்ல, 4 மணிலிருந்து பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 8 மணிக்குள்ள எத்தனை பாடல்கள் வருமோ அத்தனை பாடல்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்க மனசு சரியா நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்க மனசை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடையதுங்க. பாடல்களை கேட்கலாம்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

நிறைவு பாடலை சூப்பர் போலீஸ் திரையிலிருந்து நம்ம கேட்க போறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் ரொம்ப தயாரா காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோட இருக்கட்டும், மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் நாளைக்கு தீராசையில சந்திக்கலாம். வணக்கம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மனிதவள அமைச்சு, திறன் மேம்பாட்டு நிதிக் கழகம் PTPK நிதியுதவியை கடனாக வழங்குவதற்கு மாற்றாக மானியமாக வழங்கும் பரிந்துரை தொடர்பில் ஏனைய அமைச்சுகளிடமிருந்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்று வருகிறது. அவை கூடிய விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். இலக்கவியல் அமைச்சு 2027 வரவு செலவு திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிகளவில் ஏற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க உள்ளது. நிபுணத்துவத்தை ஒருங்கிணைக்கவும் AI சார்ந்த உள்கட்டமைப்பை உருவாக்கவும் அண்மையில் அறிமுகம் கண்ட AI மலேசிய நிறுவனத்துக்கு கணிசமான நிதி ஆதரவு தேவைப்படுவதாக அமைச்சர் கோவிந்த் சிங் டியோகு தெரிவித்தார். இந்தோனேசியா புளோரஸ் தீவில் ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிக்கு அருகில் இருந்த 16 மலேசிய சுற்றுப்பயணிகள் பாதுகாப்பாகவும் நலனுடனும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜகர்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் தொடர்புடைய குழுவை வெற்றிகரமாக தொடர்பு கொண்டுள்ளதாக விஸ்மா புத்ரா கூறியது. ஈரான் வெளியுறவு துணை அமைச்சர் கசீம் கரிபாபடி ஹார்மஸ் நீரிணை தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்களை நிராகரித்தார். அதேவேளை அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்ப்பாதை மீது ஈரானுக்கு தொடர்ந்து அதிகாரம் உள்ளது என்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் அந்த கடல் வழியை கைப்பற்ற முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். துருக்கியில் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சிற்றுந்தில் பயணித்த குடும்பத்தினர் விபத்தில் சிக்கியதில் சிறார் இருவர் உள்ளிட்ட 5 உயிரிழந்தனர். 11 பேர் காயமடைந்தனர். அவர்களுள் 3 கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். தென்கிழக்கு நகரமான மோசில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. கிளாந்தானில் ஜூடோ வீரர் ரெய்கல் ஹக்கிமி ரோஸ்னி அம்மாநிலத்திற்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தார். 73 கிலோகிராம் பிரிவில் அவர் திரங்கானுவை சேர்ந்த மொஹமட் ஃபிர்ஹாப் இமான் ஃபைசாலை வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றலைகளில் காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைய நாள் ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். வார இறுதி நாள் சொல்ல வேண்டியதே இல்ல, நிறைய திட்டங்கள் இருக்கும், அதெல்லாம் நல்லபடியா நடந்திருக்க நடக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சரி, இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்களா? இப்ப கூட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி, பிறந்தநாள் வாழ்த்து உங்களுக்கு. தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை கேட்கலாம். 10 மணிக்கு பிறகு இன்றைக்கு டிக்டாக் நேரலையில் நீங்க பாடலை விரும்பி கேட்க போறீங்க. தமிழ் பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. 9:30 தொடக்கம். இன்றைக்கு டிஜே மிக்ஸ் காத்துட்டு இருக்கு. யுவாவுடைய பாடல் தொகுப்பு தான் இன்றைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போறோம். 9:30 தொடங்கி அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, விட்டுருங்க. இது உங்கள் மீனல
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38.
0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

ஹரிணி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டுனுங்க. அடுத்த கட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய திரைப்படங்கள் வெளிவரப்போகுது. இன் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது. பிறகு இருமுடி அப்படின்ற திரைப்படமும் வெளிவரப்போகுது. அமீர் லாக் அப்படின்ற ஒரு நகைச்சுவை திரைப்படம், இதனுடைய போஸ்டர் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நிச்சயமா சிரிக்காம இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரும் அப்படிதான் இருக்கும். வாய்ப்பு இருந்தா பாருங்க. இந்த திரைப்படங்கள்லாம் வந்து கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. அடுத்த பாடல் பொம்மரிலு படத்துக்காக டேவி ஸ்ரீபிரசாத் டிஎஸ்பி இசையில் உங்களுக்காக வந்துட்டு இருக்க, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: லிங்கம் 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
3: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
4: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
6: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலை.
7: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
2: லிங்கம்
8: அங்கதான் நாங்க போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு 3 பேர் தான் தமிழவங்க. மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள், சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், நெசவு சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க. இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும். ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்குவோம். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
9: ஜாலோர்கம் இலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.

உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 15 இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, வேர்ல்ட் கிரேட்னஸ் டே வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. உலக மகத்துவ நாள். ஒவ்வொருவருக்குள்ளும் பாத்தீங்கன்னா இருக்கும் சிறப்பை நினைவுபடுத்தும் நாள் தான் இந்த நாள். மகத்துவம் அப்படிங்கிறது பெரிய சாதனைகள் செய்யறது மட்டும் இல்லைங்க, நம்மால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு உதவுவது, நல்ல வார்த்தைகள் பேசுறது, நம்முடைய திறமையை மற்றவர்களுடன் பகிர்வது கூட ஒரு மகத்துவம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக நமக்குள் இருக்கும் சிறப்பை நம்புவோம், அதை உலகம் அறியும் நாளை நாமே உருவாக்குவோம். அவ்வளவுதான் சிறப்பான ஒரு நாளை நல்ல முறையில் நீங்களுமே கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இன்றைக்கு இப்போ அடுத்த பாடல் ஜீன்ஸ் படத்துக்காக இந்த பாட்டை கேட்டு எவ்வளவு நாள் ஆயிருச்சு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு பாடல் தான். நித்யஸ்ரீ கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கு.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: சயோனரா பிலிப் தேவன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் நண்பகல் 12:30 வந்து நம்மை சுற்றி அப்படின்ற அங்கம் வந்து இடம்பெற்று வருது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில தகவல்களை, பயனுள்ள தகவல்களும் உங்களோட நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கோம். சம்மந்தப்பட்ட நபர்களும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அங்கே சமீபத்தில் கூட நிறைய இலவச சுகாதார பரிசோதனை முகாம் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் பங்கெடுத்திருப்பீங்க, பயனாக இருந்திருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை பகிர்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மின்னல் எஃப்எம்ல வந்து இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் திங்கள் முதல் வியாழன் வரை நீங்க கேட்கலாங்க. 12:30 வந்து நம்மை சுற்றி அப்படின்ற அங்கம் இடம்பெற்று வருது. இலவசமாக செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருப்போம். அந்த பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்போ அடுத்த பாடல் சித் ஸ்ரீராம் அனுப் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: அம்மாயிலக்கு பிரேமிச்சே அப்பாயில கண்ணா தைரியம் இச்சே அப்பாயிலே இஷ்டம் உண்டது. ఆ ధైర్యం ఇవ్వచ్చుగా?
2: ధైర్యం అంటే ఎలా ఇవ్వాలి?
1: నీ డ్రీమ్ గర్ల్ ని పెళ్ళయ్యాక ఎలా చూసుకుంటావో చెప్పు.
2: ఎలా చూసుకుంటానా?

இத்தரிக்கியோ கே சாரிரா வாலனி.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
2: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
1: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க,
2: அதை கிளிக் பண்ணுங்க.
1: அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: மூன்றாம் கட்ட எஸ்சிஆர் உதவித்தொகை இன்று தொடங்கி பகிரப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை பரவலாக ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை இலக்கவியல் அமைச்சு ஆய்வு செய்யும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். ஆயிரத்து 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ஆக்கு அகற்றப்படும் என்ற அரசாங்கத்தின் அறிவிப்பை தொடர்ந்து அதற்கு மாற்றாக மேலும் விரிவான புதிய சட்டம் ஒன்று வரையப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடேர் தெரிவித்துள்ளார். அம்முனைப்பு குறித்து 2026 முதல் 2035 ஆண்டு வரைக்குமான மலேசிய உயர்கல்வி திட்டத்தில் கோடி காட்டப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒன் ஹையர் எடுகேஷன் ஆக்ட் என்ற இலக்கின் கீழ் அது செயல்படுத்தப்படும் என்றார் அவர். ஆக்கு உயர்கல்வி மாணவர்களின் சுதந்திரம் மட்டுமின்றி பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக கல்லூரிகளின் அமைப்பு, நிர்வாகம், ஆளுமை ஆகியவற்றுக்கான அடித்தளமாகவும் அமையும் என அமைச்சர் மேலும் கூறினார். இதனிடையே ஆக்கு அகற்றப்படுவது பல்கலைக்கழக நிர்வாக கலாச்சாரத்திலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டால் மட்டுமே பொருள் பொதிந்ததாக இருக்கும். இதில் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சியை வலுப்படுத்துவதும் கல்விசார் சுதந்திரத்திற்கும் மாறுபட்ட கருத்துக்களுக்கும் உத்தரவாதம் அளிப்பதும் அடங்கும். கல்விசார் சுதந்திரத்துடன் அறிவுசார் சுதந்திரத்துக்கும் பொறுப்புக்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவுபடுத்தும் வழிகாட்டுதல்கள் அவசியம் என்று மலேசிய சபா பல்கலைக்கழகம் UMS மூத்த விரிவுரையாளர் இணை பேராசிரியர் டாக்டர் ரோம்சி அத்தியோங் தெரிவித்தார். மலாக்கா அலூர் கஜா மாவட்டத்தில் உள்ள காம்போங் கட பொதுத்திடலில் ஜீவா மூர்னி மடானி திட்டத்தின் வழி சமூக நல்வாழ்வு மற்றும் ராணுவ படைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான உறவை தற்காப்பு அமைச்சு மின்டெஃப் தொடர்ந்து வலுப்படுத்தும். சமூகத்தை அடிப்படையாக கொண்ட அத்திட்டத்தை பல்வேறு சமூக நடவடிக்கைகள் மற்றும் சேவைகள் மூலம் சமூகத்துடன் இணைக்கும் தளமாக அமைச்சும் ஆயுதப்படை ATMம் பயன்படுத்திக் கொள்ளும் என அவ்வமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. அதில் இலவச சுகாதார பரிசோதனைகள், தொழில், தன்னார்வல தொழில் முனைவோர் கண்காட்சிகள், ரஹமா விற்பனை, விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நடமாடும் அரசாங்க சேவை மையங்கள் ஆகியவை அடங்கும் என மின்டெஃப் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. இலக்கவியல் அமைச்சு 2027 வரவு செலவு திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிக அளவில் ஏற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க உள்ளது. இதன் ஒரு பகுதியாக AI கருவிகளின் பயன்பாட்டை மேலும் விரிவாக ஊக்குவிக்கும் வகையில் முனைப்புகளையும் சலுகைகளையும் அறிமுகப்படுத்துவது குறித்து அந்த அமைச்சு பரிசீலிக்க உள்ளது. நிபுணத்துவத்தை ஒருங்கிணைக்கவும் AI சார்ந்த உள்கட்டமைப்பை உருவாக்கவும் அண்மையில் அறிமுகம் கண்ட AI மலேசிய நிறுவனத்துக்கு கணிசமான நிதி ஆதரவு தேவைப்படுவதாக அமைச்சர் கோபிந்த் சிங்கியோ தெரிவித்தார். இது நாட்டின் அனைத்து துறைகளிலும் அந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மனிதவள அமைச்சு திறன் மேம்பாட்டு நிதிக் கழகம் PTPK நிதி உதவியை கடனாக வழங்குவதற்கு மாற்றாக மானியமாக வழங்கும் பரிந்துரை தொடர்பில் ஏனைய அமைச்சுகளிடமிருந்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்று வருகிறது. அவை கூடிய விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். நுட்ப தொழிற்கல்வி திவே மாணவர்கள் தங்கள் படிப்பை முடித்த பிறகு அவர்கள் மீதான நிதி சுமையை குறைப்பதை இந்த அமைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியா வட சுமத்ராவில் இன்று மாலை மணி 6:54 வாக்கில் ரிக்டர் கருவியில் 6.4 பதிவான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நிலநடுக்கம் பெர்மாதாங் சியாந்தாருக்கு தென்மேற்கே 37 கிலோமீட்டர் தொலைவிலும் 154 கிலோமீட்டர் ஆழத்திலும் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டது. தீபகற்பத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் அதன் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. இருப்பினும் சுனாமி அச்சுறுத்தல் ஏதுமில்லை என அது மேலும் கூறியது.
1: மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கின் ஒரு பகுதியாக தற்காப்பு, குறைக்கடத்தி, ஆற்றல் ஆகிய துறைகளில் தன்னிறைவை அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர நாள் அணிவகுப்பில் உரையாற்றிய அவர், 3 குறைக்கடத்தி ஆலைகள் ஏற்கனவே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன என்றும், அடுத்த 7 முதல் 8 மேலும் 5 முதல் 8 ஆலைகள் செயல்பட தொடங்கும் என்றும் கூறினார். மேலும் ஆற்றல் உத்தரவாதத்தில் அணுமின் சக்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதுடன் 2047 100 GW அணுமின் உற்பத்தி ஆற்றலை அடைய இந்தியா இலக்கிட்டுள்ளதாகவும் மோடி கூறினார். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 2-3 முனையங்களுக்கு சாலை வழியாக பயணிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் மத்திய முனைய பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதை தொடர்ந்து அந்த சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பயணிகள் தங்களது பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்குமாறும் அந்த விமான நிலையத்தை இணைக்கும் ரயில் சேவைகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோடை விடுமுறையில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் வெள்ளத்தால் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹார்மஸ் நீரிணை மீதான ஈரானின் அதிகாரத்தை வலியுறுத்திய ஈரானின் அனைத்துலக சட்ட விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி அது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த கருத்துக்களை மறுத்துள்ளார். ஹார்மஸ் நீரிணை சமூக ஊடக பதிவுகள், விமானம் தாங்கி கப்பல்கள், அதிகாரப்பூர்வ உத்தரவுகள் அல்லது பிரச்சார உரைகள் மூலம் கைப்பற்ற முடியாது என அவர் கூறினார். ராணுவ பலத்தை பயன்படுத்தி ஈரானை அச்சுறுத்துவதற்கு ஈரான் என்றுமே மிரண்டு போகாது என்றார் அவர். ஹார்மஸ் நீரிணையை அமெரிக்கா விரைவில் தனது சொந்த பகுதியாக அறிவிக்கக்கூடும் என்று டிரம்ப் கூறியதற்கு கரிபாபாடி இவ்வாறு பதிலளித்தார். விளையாட்டு. மே மாதம் குவாலாலம்பூரில் உலக கின்னஸ் சேப்பா தாக்ரோ போட்டியின் இறுதி ஆட்டத்தின் போது களத்தை விட்டு வெளியேற எடுக்க முடிவை தொடர்ந்து பன்னாட்டு சேப்பா தாக்ரோ கூட்டமைப்பு தாய்லாந்து அணியைச் சேர்ந்த 5 விளையாட்டாளர்களுக்கும் 3 அதிகாரிகளுக்கும் தண்டம் விதித்துள்ளது. இம்மாதம் 10 பேங்காக்கில் கூடிய ஒழுங்கு நடவடிக்கை விசாரணைக் குழு தொடர்புடைய எண்மரும் குற்றம் இழைத்திருப்பது கண்டறிந்துள்ளதாக இஸ்தாப் தலைமைச் செயலாளர் டதோ அப்துல் ஹலீம் கடீர் தெரிவித்தார். கடந்த மாதம் நடைபெற்ற உலக கிண்ண கார்பந்து போட்டியில் பங்கேற்றிருந்த மற்றும் வெற்றியாளர் லீக்கின் 2 வெற்றியாளருமான ஸ்பெயின் விளையாட்டாளர் ஃபெரன் தோரஸ் பேரின் செய்த் ஜெர்மன் அணியில் இணையும் உடன்படிக்கை செய்து கொண்டார். பார்சிலோனாவிலிருந்து PSG செல்லும் அந்த 26 முன்கள வெற்றியாளர் 50 மில்லியன் யூரோ ஒப்பந்தத்தில் லீக் 1 வெற்றியாளர் அணியில் இணைந்தார். ஃபெரன் தோரஸை வரவேற்று PSG மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டது. அவர் 2031 வரை அந்த கிளப்புக்காக விளையாடுவார். மூன்றாம் கட்ட SDR உதவித்தொகை இன்று தொடங்கி பகிரப்படுகிறது. AI தொழில்நுட்பத்தை பரவலாக ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இலக்கவியல் அமைச்சு ஆய்வு செய்யும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: விளையாட்டில் இன்று ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு இன்றைய நாளில் ஷஆலாம் புரோத்தோன் மேம்பாட்டு மையத்தில் பேரரசர் துவாங்கு மிசான் ஜைனால் அபிதீன் புரோத்தோன் பர்சோனாவை அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தினார். புரோத்தோன் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த செடான் வகை வாகனம் புரோத்தோன் வீராவுக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்டது. புரோத்தோன் பர்சோனாவில் 1.6 லிட்டர் கேம்ப்ரோ டாட்ஜ் 16 வால்வ் இயந்திரம் பொருத்தப்பட்டிருந்தது. இது 6000 ஆர்பிஎம் வேகத்தில் கூடியபட்சம் 82 கிலோவாட் சக்தியை வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இந்த வாகனத்தின் விலை 44,999 ரிங்கிட் முதல் 55,800 ரிங்கிட் வரை நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம் தரத்தை விரும்பும் அதே வேளை நியாயமான விலையை எதிர்பார்க்கும் பயனர்களின் தேவையை நிறைவு செய்வதை புரோத்தோன் நோக்கமாக கொண்டிருந்தது. அறிமுகமான முதல் 12 மாதங்களில் 30,000 முதல் 40,000 வாகனங்கள் வரை விற்பனை செய்ய புரோத்தோன் இலக்கு வைத்திருந்தது. இந்த இலக்கிற்கு வலு சேர்க்கும் வகையில் அறிமுகத்திற்கு முந்தைய 3 வாரங்களிலேயே 2,200 அதிகமான முன்பதிவுகள் செய்யப்பட்டன. இந்த வரவேற்பு புரோத்தோன் அறிமுகப்படுத்திய புதிய வாகனத்தின் மீதான பயனர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தியது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: குடும்ப மகிழ்வின் உச்சம்
3: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
4: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
5: இஸ்லாமிய வானொலி நாடகம் தர்மம், எழுத்து எஸ்டி ஷேக் டவுட். தர்மம் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும்.
7: வாலைக்கும் சலாம்.
6: நான் யாருன்னு தெரியுதா?
7: எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா சரியா ஞாபகத்துக்கு வரலன்னு.
6: நான் ஞாபகப்படுத்துறேன், உங்களை எங்க அம்மா அக்கா மச்சானோட பெண் பார்க்க வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க உங்க அம்மா எல்லாரும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. மூணு நாளைக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் அனுப்பி என்ன பிடிக்கலன்னு சொல்ல சொன்னீங்க. அவர் வந்து சொன்னதும் நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஊக்கி வாரி போட்ட மாதிரி ஒரு உணர்வு.
7: அதுக்கு இப்ப என்ன
6: என்னது இப்ப என்னவா? பொறுமை பொறுமை. நான் குடிகாரன்னு தெரிஞ்சது என்ன ஒதுக்கிட்டீங்கன்னு நான் உணர்ந்துகிட்டேன். ஆனா உங்க மேல எனக்கு ஏற்பட்ட பிடிப்பு பெரிய மாறிடுச்சு. எனக்கும் வேற இடத்துல கல்யாணம் ஆணிச்சு, உங்களுக்கும் வேற இடத்துல கல்யாணம் ஆணிச்சு. இதுல எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா?
7: இப்ப ஏன் இந்த பேச்செல்லாம்?
6: பொறுமை பொறுமை, கடல்லையும் பெருசு.
7: சொல்லி தொலைங்க.
6: உங்களுக்கு கிடைச்ச மாப்பிள்ள இருக்காரு, அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் அறிமுகமான நண்பர் தான். அவனை வச்சு உங்களை பழிவாங்க நினைச்சு.
7: என்ன சொல்ற?
6: பொறுமை பொறுமை. என்ன குடிகாரன்னு தானே ஒதுக்கினீங்க. அவனை நான் நெருங்கி பழகி அவனையும் குடிகாரன்னா மாத்துனேன். என் முயற்சி வெற்றி பெற்றுச்சு.
7: அட பாவி, இது உன் வேலைதானா?
6: என்ன மரியாதை குறையுது? இது என்ன பெரிய விஷயம்? இன்னொரு விஷயம் இருக்கு.
7: என்ன?
6: அவனை வேறொரு பொண்ணோட பழக வச்சதும் நான் தான். அவளோட பறக்கவும் வச்ச பறந்துட்டான்.
7: அடச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல?
6: வெக்கமா? எனக்கு என்ன வெக்கம்? நான் நினைச்சத நடத்தி காட்டிட்டேன்ல, அதுதான் என் திறமை. இப்ப நீ தனிமை.
7: திரும்ப என் கணவர் வரத்தான் போறாரு, நாங்க மீண்டும் சேர்ந்து வாழத்தான் போறோம். விளைய போடா, நான் போலீஸ கூப்பிட்டுருவேன்.
6: நீ போலீஸ கூப்பிட்டா எனக்கு என்ன பயமா? என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்ன தான் சண்டை பூசல் வந்தாலும் நான் என் மனைவியோட ஜாலியா இருக்கேன். நீ காலியா இருக்க.
7: ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் கணக்கு போடாத, சரியா?
6: என்ன போக போக மரியாதை குறையுது. நீ டா போட்டினா நானும் டி போடுவேன். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, தெரிஞ்சுக்கோ. எனக்கு வெற்றி தான், உனக்கு தோல்வி தான்.
7: நீ பகல் கடவு காணாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, தெரிஞ்சுக்குங்க, உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா அது அல்லாஹ்வோட அனுமதி இல்லாம நடக்காது. அதுவே உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனுக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சாலும் அதுவும் அல்லாஹ்வோட அனுமதி இல்லாம நடக்காது.
6: உனக்கு இதுதான் முடிவு. உன் புருஷன் ஒரு உடஞ்ச கண்ணாடி, இனி தேர மாட்டான்.
7: டேய், நான் ஜெயிக்கத்தான் போறேன், நீ தோக்கத்தான் போற.
8: ஓ,
7: முடிவுல பாரு.
8: ஓ, பாக்கலாமா?
7: பாக்கலாம், ஒதுங்கிப்படா.
6: அவன் ஒன்ன விட்டு ஒதுங்கி போயிட்டான்ல, அது போதும் எனக்கு. நான் வரேன்,
7: போடா.

அல்லாவே, இப்படி ஒருத்தன் என் வாழ்க்கையில விளையாடி கெடுதல் செஞ்சிருக்கிறான். அந்த கெடுதல முறியடிச்சு என் கணவனை என் கூட வந்து சேர்த்துரு. அல்லாஹ், என் கவலையிலேயே எங்க அம்மா மவுத் ஆயிட்டாங்க. நீ எடுத்துக்கிட்ட முறைப்படி எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு எனக்கு மறுமணம் செய்ய துடிச்சாங்க. என் மனம் ஒத்துக்கல. என் கணவர் என் மேல உயிரே வச்சிருந்தாரு. நாளைக்கு ஒரு நாள் என்னை தேடி வந்து நின்றா. நான் இன்னொருத்தருக்கு மனைவியா? அல்லாவே, என் நெஞ்சையே வெடிச்சிடும். அதனாலதான் நான் மறுத்துட்டேன். எங்க அம்மாவும் பாபா தாயிட்டாங்க. நான் இப்ப தனி மரமா நிக்கிறேன். என் உயிருக்கு மேலான என் கணவர் எனக்கு வேணும். என் கணவர் எனக்கு கொடுத்துரு.

0: யாரு உங்களுக்கு என்ன வேணும்?
1: அம்மா, நான் பள்ளிக்கு வெளிய கூட்டி பெருக்கி வேலை செய்யறவன்.
0: சரி,
1: எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு இன்னைக்கு வருமானம் ஏதும் இல்ல. என் மனைவி வேற கண் பார்வை தெரியாதவ, ரெண்டு பேருமே பசியா இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது?
0: சரி, இவ்வளவு நேரம் பசிய தாங்கிட்டீங்க, இன்னும் அரை மணி நேரம் பொறுத்து வாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு தரேன். சரியா?
1: சரிங்கம்மா, நான் வர்றேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: வலைக்கும் சலாம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்ம மீதும் கருணை காட்டுவான், செஞ்சு கொடுப்போம்.

0: நான் வந்துட்டேம்மா.
1: சரி வாங்க வாங்க, இதுல ரெண்டு பேருக்குமே சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிடணும். என்ன
0: சரிங்கம்மா, நீங்க நல்லா இருக்கணுமா.
1: இது மட்டும் இல்ல, தினமும் உங்க ரெண்டு பேருக்கும் மதிய சாப்பாடு உண்டு. சரியான, நான் 2 மணிக்கு தான் வேலைக்கு போவேன், 1:30 நீங்க இங்க வந்துருங்க.
0: சரிம்மா.
1: சரியா, என் ஆயில் உள்ள வர, அதுவும் உங்க ஆயில் உள்ள வர நான் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன் இன்ஷா அல்லாஹ்.
0: என் மனசெல்லாம் குழந்துச்சுமா, மதிய சாப்பாடு ஒன்னு கிடைச்சா போதுமா, நாங்க அதை வச்சு சமாளிப்போம். நீங்க நல்லா இருக்கணுமா.
1: அல்ஹம்துலில்லா, எனக்காக நீங்க ரெண்டு பேரும் துவா செய்யுங்க, அது போதும்.
0: நிச்சயமா தொழுது துவா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இந்த சின்ன வயசுல எவ்வளவு இரக்க குணம் ஈக. நான் வர்றேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வாலைக்கும் சலாம். அல்லாவே, 12 போகுது, படுத்து 1 மணி நேரம் ஆகுது, தூக்கமே வரலையே.
2: என்ன ரசிதா, மாம்பழம் எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: ஆமாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன், இதோ வெட்டி எடுத்துட்டு வரேன். நீங்க தான் மாம்பழ பைத்தியமாச்சே. மாம்பழ சீசன்ல மாம்பழம், பலாப்பழ சீசன்ல பலாப்பழம்னு வாங்காம வருவேனா நானு?
2: அது எப்படி ரசிதா, புருஷனோட விருப்பம் என்னன்னு உனக்கு புரியுது?
1: நீங்க என் மேல உயிரையே வச்சிருக்கீங்க, நானும் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன், அவ்வளவுதாங்க, வேற என்ன.
2: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட மனைவிமார்கள்லயே ஆயிஷா நாயகி மட்டும் தான் கன்னிப்பெண்ணு, மத்தவங்க எல்லாம் விதவைகள் தான்.
1: ஆமா.
2: அப்ப தெருவுல ஒரு விசேஷத்தை முன்னிட்டு வீர சாகச விளையாட்டுகளை வீரர்கள்லாம் செஞ்சுகிட்டு இருந்தாங்களாம். அத பாக்க ஆயிஷா நாயகி விரும்பினாங்களாம்.
1: சரி,
2: அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாசல்ல நின்றுகிட்டு பாக்க ஆயிஷா நாயகியும் அவங்களுக்கு பின்னால நின்று முகத்தை மட்டும் நபி அவர்களோட தோல்ல வச்சுக்கிட்டு பார்த்தாங்களாம். அந்த ஆட்டம் முடியற வரை மனைவிக்காக அவங்க கால் கிடக்க நின்றாங்களாம். அது மாதிரி என் மனைவி உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் ரசிதா.
1: போதும் போதும், ரொம்ப புகழாதீங்க. நமக்குள்ளேயே கண்ணு பட்டுற போது நான் பழத்தை வெட்டிட்டு வர்றேன். ஆ யாழ்லாவே, கையை அறுத்துட்டேனே. ஆ
2: என்ன ரசிதா, பார்த்து வெட்ட வேண்டியதுதானே, பாரு எவ்வளவு ரத்தம் வருது.
1: போதும்.
2: சரி, இந்த கைய வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுவ?
1: கரண்டியிலதான்.
2: இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், 1:30 வரைக்கும் நான் தான் உனக்கு ஊட்டுவேன். என்ன

0: அம்மா வந்துட்டேம்மா.
1: தோ வரேனே.
0: இந்தாங்கம்மா நேற்று கொண்டு போன பாத்திரம்.
1: இந்தாங்கண்ண சாப்பாடு எடுத்துக்கோங்க.
0: இன்னைக்கோட நான் சாப்பாடு வாங்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆகுதுமா.
1: அது எப்படி இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்கண்ண?
0: என் மனைவி கண் பார்வை இல்லாதவதான், ஆனா கணக்கு சரியா சொல்லுவாமா.
1: அல்ஹம்துலில்லா, மனைவி மேல பாசம் உங்களுக்கு அதிகம் போல இருக்கு. என் கணவரும் அப்படிதாங்க.
0: இல்லாவே, இதை கேட்கும் போது கண் கலங்குது. இது வரைக்கும் நான் அதை கேட்கவே இல்லையே. உங்க கணவர் வெளிநாட்டுலதான் இருக்காங்க?
1: இல்லண்ண, என்ன உயிரா வச்சிருந்த என் கணவர் கேப்பார் பேச்ச கேட்டு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி வேறொரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு. அவர் எந்த நிலையில வந்தாலும் நான் அவரை ஏத்துக்கிற தயாரா இருக்கேன். அந்த அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவான்னா காத்திருக்கேன்.
0: இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வழி காட்டுவாமா. உங்களோட இரக்கம் ஈகை தர்மம் வீண் போகாதுமா. உங்களுக்கு தெரியுமா என்ன மாதிரி ஒரு மிஸ்கின் மாத்து துணி இல்லாம 4 நாளா பள்ளிவாசல வந்து படுத்திருக்காருமா?
1: அப்படியா?
0: ஆமாமா, அவருக்கு இங்க சாப்பாடு பகிர்ந்து கொடுக்கறோம். அவருக்கு துணி எதுவும் இல்ல. அவருக்கு ஏதாச்சும் பழைய துணி இருந்தா தர முடியுமாமா? கொஞ்சம் பாருங்களேன்.
1: இருக்கு இருக்கு, தர்றேன், கொண்டு போய் கொடுங்க.
0: ரொம்ப சந்தோஷமா, ஜசாகல்லா ஹயர். தம்பி தம்பி எழுந்திருக்க தம்பி தம்பி, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு சட்டத்துணியும் கொண்டு வந்திருக்கிறேன். 4 நாளா வந்து இங்கேயே படுத்திருக்கீங்க, எனக்கே பார்க்க சங்கடமா இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன தம்பி?
2: ரொம்ப நன்றிங்க. என்னோட பேரு காசிம்.
0: இந்தாங்க தம்பி, முதல்ல போய் சட்டத்துணியை மாத்துங்க. எங்களுக்கு தினமும் சாப்பாடு போடுற புண்ணிய வயதான் எதையும் கொடுத்தாங்க. வாங்கிக்க தம்பி, முதல்ல துணியை மாத்திட்டு வாங்க.
2: இது இது இது தத்தது யாரு? இது என்னோட சட்டை, இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு?
0: என்ன, இது உங்க துணியலா? அப்ப அந்த புண்ணியவதியோட கனவை நீங்க தானா? அந்த ரஷிதாமா அவங்க கனவை துணிமணி தான் சொன்னாங்க. அப்ப அந்த புண்ணியவதி செய்த தர்மம் கை கொடுத்துருச்சு.
2: என்ன என்ன பேர் சொன்னீங்க? ரஷிதாவா?
0: ஆமா,
2: அதுதான் என் மனைவியோட பேரு.
0: அது சரி.
2: இங்க எப்படி வந்தா?
0: தம்பி நீங்க பதறாதீங்க, நீங்க முதல் சாப்பிடுங்க. வாங்க, இது அவங்க கையால செஞ்ச உணவு தான். நான் உங்களை இன்ஷா அல்லாஹ் அங்க கூட்டி போறேன். பதறாதீங்க,
2: சாப்பிடுங்க முதல். நான் பாவி, எப்படி அவ முகத்துல வெளிப்பேன்?
0: அந்த ரஷிதம்மா நீங்க எந்த நிலையில வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. புறப்படுங்க.
2: அப்படியா, நான் வரேன் பாய். எனக்கு நடக்க கூட சக்தி இல்ல. ஒரு சண்டாளி என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டா.
0: கொஞ்சம் வெளிய வாங்கம்மா.
1: இதோ வர.
0: அம்மா இது யாருன்னு பாருங்களேன்.
1: யாரு?
2: ரசிதா, நல்லா பாரு. நான் துரோகி, ஓ புருஷன்.
1: என்னங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ஏன் இந்த கோலம்? என்னங்க உங்களுக்கு குறை வச்ச?
2: என்ன மன்னிச்சிடு ரசிதா, ஒரு வஞ்சகியும் வஞ்சகனும் தான் என்ன இந்த கோலத்துக்கு ஆளாக்கிட்டாங்க.
1: உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? இப்படி உருங்கலைஞ்சு வந்திருக்கீங்களே.
2: இனிமே நான் உனக்கு தகுந்த கணமே இல்ல ரசிதா.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க கிடைச்சதே எனக்கு போதும். மன மாற்றத்துக்காகத்தான் இங்க வந்து குடியேறினேன். ஆபீஸும் மாத்தி கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப நம்ம நேரா டாக்டரை பார்க்க போவோம். உள்ள வாங்க, குளிச்சுட்டு துணிமணி எல்லாம் மாத்திட்டு கிளம்புவோம். அந்த அல்லாவுக்கும் உங்களுக்கும் 1000 நன்றிகள். நீங்க பள்ளிக்கு போங்க.
0: நான்
1: சொன்ன மாதிரி என் ஆயில் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்.
0: வர்றேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து.
1: வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லா, 1 மாசம் ஆச்சு. இப்ப நீங்க ஏற குறைய பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்க. இதை பார்த்து சந்தோஷப்பட எங்க அம்மா இல்லையே.
2: ஆமா ரசிதா, மாமி நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்காண்டி துஆ செய்வோம்.
1: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் சமைக்கல. வெளியில போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்துருவோம். சரியா?
2: இன்ஷாஅல்லாஹ் புறப்படு.
3: என்ன
2: விட்டு வச்சிருக்கான்?
1: பாவிங்கெல்லாம் இனிமேலேயே கொஞ்சம் அனுபவிச்சுட்டு தானே சாவாங்க.
0: இவ்வளவு தப்பும் பண்ணிட்டு உங்ககிட்ட வேற வீராப்பும் பேசல, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என் மனைவி என் தொல்லை தாங்க முடியாம என்னை விட்டு ஓடிட்ட.
1: இது நான் எதிர்பார்த்தது தானே.
2: உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, ஓடிடு.
0: உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன், நல்லொழுக்கம் நீதி தர்மம் எல்லாம் ஜெயிக்கிருச்சு, அக்கிரமோ அநியாயம் எல்லாம் தோத்துருச்சு. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பிளீஸ். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க.
2: மன்னிச்சிட்டேன்.
3: நேயர்களே, இதுவரை எஸ்டி ஷேக்ட் அவுட் எழுதிய தர்மம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் இப்ராஹிம் அப்துல் வஹாப், சைத் நசீர், அப்துல் கனி மற்றும் ரஷித பேகம் ஆகியோர் பங்கேற்றனர்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
5: இளமை, புதுமை, இனிமை. இப்போ பிரியங்காவில் அதிரமைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
6: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
7: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
6: வாரந்தோறும் சமையல் குறிப்பு
7: பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
6: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
8: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். திரங்கானோவில் போக்குவரத்தினை சீர்படுத்தும் முனைப்பாக 6 நிலையங்களை உட்படுத்திய கிழக்கு கரை ரயில் பாதை திட்டம் ECRL ஐ மாநில அரசாங்கம் விரைவுபடுத்தும். 2027 ஜனவரி மாதம் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த முதலாம் கட்ட சேவை இவ்வாண்டு டிசம்பர் 1 தொடங்குவதற்கு இலக்கிடப்பட்டதையடுத்து அது விரைவுபடுத்தப்படுவதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சம்சூரி மொக்தார் தெரிவித்தார். சபாவில் 2025 ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான இணைய இயக்கம் KISL 148,300 அதிகமான பங்கேற்பாளர்கள் இணைந்துள்ளனர். பொறுப்பான இணைய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு இலக்கவியல், பரப்புரை மற்றும் கல்வி திட்டங்களை அது உட்படுத்தியிருப்பதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் அறிக்கையில் தெரிவித்தது. ஸ்லாங்கூர் சபா பர்னாமில் கிராண்ட் சபா ஹோட்டல் நீர் வெளியேற்ற கதவு பகுதியில் வடிகால் நீர்ப்பாசனத்துறையின் அதிகாரி ஒருவரின் முக்காடு ரோல்கேட் கதவில் சிக்கிக் கொண்டதாக கருதப்படும் நிலையில் அவர் உயிரிழந்தார். 56 அம்மாதுவின் தலைக்கு அணியும் முக்காட்டு துணி ரோல்கேட்டில் சிக்கிக் கொண்டதால் அவர் இறந்துவிட்டதாக சுகாதார அமைச்சு அறிவித்தது. இஸ்ரேல் ஹெசபுல்லா இடையிலான போர் நிறுத்த உடன்பாட்டை ஹெஸ்புல்லா மீறியதற்கு பதிலடியாகவே லெபனானில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு பகுதிக்குள் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்களில் சிறார் உள்ளிட்ட 9 உயிரிழந்ததாக அது மேலும் கூறியது. கிழக்கு பெல்ஜியத்தில் ஜெர்மனி எல்லைக்கு அருகே உள்ள ஃபெக்னஸ் இயற்கை பூங்காவில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் குறைந்தது 16 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய தீயை கட்டுப்படுத்த பெல்ஜியம் முழுவதிலிருந்தும் தீயணைப்பு படையினரும் ஜெர்மனியிலிருந்தும் கூடுதல் குழுவினரும் அணி திரட்டப்பட்டுள்ளனர். விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா தைக்வாண்டோ போட்டியில் பெர்லீஸின் 2 புத்ரி நரக் கிஸ்தினா டாமியா மொஹமட் ரோஷிடியும் மொஹமட் ரஃபிகி டானிஷும் தங்களது மாநிலத்துக்கு 2 பெற்று தந்துள்ளனர். புத்ரி நோரா கிஷினா மகளிர் 73 கிலோகிராம் கியோரோகி பிரிவில் வெற்றி பெற்ற வேளை ரஃபிகி டானிஷ் ஆடவர் 74 கிலோகிராம் பிரிவில் 2-0 என வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் பிரசனைக்கும் நன்றிங்க. இந்த பக்கமா கிஷன் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் சனிக்கிழமை அப்படின்னாலே நேரத்துக்கு நிறைய பேர் வெளியில தான் இருப்போம், வேற வழியே கிடையாது இல்லையா? ஏன்னா கிடைச்சிருக்கிற இந்த விடுமுறைய அன்பானவர்களோடு நம்ம கொண்டாடி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட நீங்க பயணத்துல இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு? நிகழ்ச்சியில இன்னும் தொடர்ந்து உங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்க போற பாடல்கள்லாம் இடம்பெற போகுது. நீங்களுமே பங்கு பெற போறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? டிக்டாக் நேரலை பக்கமா நாங்க வரப்போறோம். வந்தீங்க அப்படின்னா நீங்களும் பாட்டு கேட்கலாம். என்ன சொல்றீங்க? உங்க மனசுக்கு இப்போ யாருக்காக பாட்டு கேட்கணும்னு தோணுது? இல்ல இப்போ வாகனத்துல நிறைய பேர் பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க, ஏ இந்த பாட்டை கேட்கலாமா அப்படின்னு தோணும்ல, அது யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. இப்ப நம்ம உள்ளூர் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கேங்க. சைகோ மந்த்ரா யமுனா உங்களுக்காக கொண்டு வராங்க. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு இந்த உள்ளூர் பாட்டு அப்படின்னு நீங்க யோசிக்க போறீங்க. டிக்டாக் பக்கமா வாங்க பேசுவோம்.

இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வாங்க நம்ம விஷாலி மாதிரி நீங்களும் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்டாக் நேரலை பக்கமா இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். ஜோடி படத்துக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

15 ஆகஸ்ட் இனிய இந்திய சுதந்திர தின வாழ்த்து. இந்தியாவிலிருந்து எங்களை கேட்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இங்கிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் பணியாற்றி வரும் இந்திய நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பான சுதந்திர தின வாழ்த்தை இப்போ நாங்கள் இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறோம். சரி, இப்போ டிக்டாக் நேரலை பக்கமாக இருக்கீங்கன்னா வாங்க பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பாடல் வந்து ரேணு அவங்களுடைய கணவருக்காக வந்து அன்பு பரிசாக கேட்டிருந்தாங்க, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த பாட்டு யாரு, எமி சிவா வந்துட்டு ராவண மவண்டா பாட்டை வந்து டஸ்வான் டஸ்வான் தானே அவர் பேரு, டஸ்வானுக்காக இந்த பாட்டை வந்து அன்பு பரிசா கொடுத்துருக்காங்க. கேட்கலாம் வாங்க.

பிரதீஷ் வந்துட்டு அவங்களுடைய அன்பு கணவர் சதீஷ்காக இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. நீங்களும் டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, பாடல் கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாணி. அவங்க அன்பானவர், அன்புக்குரியவர் தயாளனுக்காக சிங்கம் திரைப்படத்திற்காக முதல் முறை அப்படின்ற பாடல் வந்து கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

இப்ப நம்மளாம் சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா, அந்த பாட்டை பாடினவங்க ஒரு புறம் இருக்க, கேட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நல்ல பாட்டு கேட்டதுக்கு நன்றி ரெயின். அவங்களுடைய அன்பு தோழி இல்ல தோழர் சாய்ன்னு பேர் வச்சிருக்கீங்க, சாய் தோழியா தோழரான்னு எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்காக தான் அந்த பாட்டு இடம்பெற்றிருந்தது. சரி, இப்போ அடுத்த பாட்டு கன்னிகா அமல்தாஸ் அவங்களுடைய கணவருக்காக கேட்டிருக்காங்க. முன்பேவா பாட்டு, இதை விட ஒரு நல்ல பரிசு உங்களுக்கு இருக்காது நண்பரே. சரி, இப்போ அதற்கடுத்தபடியா நிறைவு பாடல் நம்ம பார்க்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. தீபன் வந்து எல்லோருக்காகவும் கேட்டிருக்காரு அதே பாடல், இளவரசியுடைய பிறந்தநாள். பிறகு ஷர்வீனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சக்தி சொல்லியிருக்காங்க. கவினாஸ் ஜஹீந்திரன் அவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம் வாங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான அதிக செலவு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. AI தொழில்நுட்பத்தை வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு விரிவுபடுத்துவதற்கான முயற்சி இதுவென இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறினார். அதேவேளை சிறு வணிகங்களுக்கு உதவுவதில் புதிய தொழில்நுட்பங்களின் மீதும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் 80 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன என்று தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் ஹம்சா தெரிவித்தார். பல்வேறு நிலைகளிலும் குறிப்பிட்ட இடங்களிலும் ஒத்திகைகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன. மேலும் கொண்டாட்டத்திற்கு முந்தைய இறுதி வாரத்தில் அமைச்சின் பணியாளர்கள் களத்தில் இருப்பார்கள் என்றார் அவர். மாலை 6:54 இந்தோனேசியா வடக்கு சுமத்ரா பகுதியில் ரிக்டர் கருவியில் 6.4 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து பினாங்கில் சில பகுதிகளில் அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்துகவான், பட்டுவத், பயன்பரு, பத்துஃபிரிங்கி பகுதிகளை உள்ளடக்கி இதுவரை 5 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஜான் சகுன் ஃபசிஸ் உறுதிப்படுத்தினார். நவம்பர் 28 நாள் நடைபெறவுள்ள பாலஸ்தீன நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வாக்காளர் தரவுகளை இற்றைப்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. இன்று காலை வாக்காளர் பதிவு மையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் பதிவு நடவடிக்கைகள் புதன்கிழமை மாலை வரை நீடிக்கும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் கூறியது. இத்தாலி சிசிலி தீவில் உள்ள கெட்டனனியா விமான நிலையம் ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் செயல்பட தொடங்கியது. அதன் அருகிலுள்ள எத்னா மலை சாம்பலை கக்கியதை தொடர்ந்து அந்த விமான நிலையம் ஒரு வாரமாக மூடப்பட்டிருந்தது. 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டி. கூட்டரசு பிரதேசத்தின் இசை சீருடத் தாரகை கெசிடி தான்ஜியாசின் தனிநபர் ஆல்ரவுண்ட் பிரிவில் தங்கப்பதக்கத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். அவர் 98.95 சுழியம் புள்ளிகளை பெற்ற வேளை 95.35 சுழியம் புள்ளிகளை சேகரித்த உபசரணை மாநிலத்தின் மொமோகா சாம்லி லீ வெள்ளிப்பதக்கம் வென்றார். நிறைவாக பதக்கப்பட்டியல் நிலவரம். 7 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலம் என ஸ்லாங்கூர் முன்னிலை வகிக்கிறது. தெலங்கானா 6 தங்கம், 12 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் இரண்டாம் நிலையில் உள்ள வேளை 3வது இடத்தில் உள்ள கூட்டரசு பிரதேசம் 3 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை கொண்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆமா, இன்றைக்கும் நீங்க அழைக்க போறீங்க. யாருக்காக இல்ல, இப்போ இந்த நேரத்துல இந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பாட்டு அப்படின்றத சொல்லுங்க. பழம் பாடல் கேட்கிற நேரம் வந்தாச்சுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வழக்கமா நான் நிறைய அழைச்சிருக்கேங்க, பாட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முறை புதிய நேர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பை விட்டு கொடுக்குற உங்களுடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு ரொம்ப நாளா எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்றீங்களா, நீங்க தாராளமா அழைக்கலாங்க. இப்ப அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: A for apple. B
1: for biscuit.
0: C
1: for chocolate.
0: D
1: for duck.

எல்லையை தாண்டி எதிரிகள் வந்தால் ஃபுட்பால் ஆடிடுவேன். வீட்டினையே நான் காத்திடுவேன், வேலைகள் ஒழுங்காய் பார்த்திடுவேன், சிக்கனமாக செலவுகள் செய்து சேமித்து நாட்டுக்கு நலம் புரிவேன்.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
2: பாம்பாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்னு தான்.
1: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு.
2: ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் கிஷன்.
1: நான்
0: சுமதி சிரம்பாந்தேன்னு பேசுறேன்.
1: சுமதி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: ஆதாரமான பாட்டு வேணும். உங்களுக்கு 18ஆம் தேதி பிறந்த நாள் வருது. வைஷ்ணவி பேரு. அவங்க அம்மா கோலப்பிள்ளால இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்து ரவிச்சந்திரன், வசந்தி, பாட்டி காசியம்மா, பெரியம்மா பரிமலா, அண்ணன் வந்து யோகச்சர அரவிந்த், அக்கா வந்து யாசினி.
1: எல்லாரும் வாழ்த்து சொல்றேன். பாட்டு வந்துட்டு இருக்கு, கேப்போம்.
0: சரி, அவங்க நன்றி.

0: என்னோட பேரு ஜினிதா.
1: ஜினிதா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: இன்னைக்கு என்னோட அப்பாவுக்கு 68 வயசு பிறந்த நாள்.
1: அவருக்கு வாழ்த்துற வயசு எங்களுக்கு இல்ல, இருந்தாலும் அவருக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. எங்க நல்லபடியா கொண்டாடியாச்சா?
0: அப்பாக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அவர் பேரு திரு டாமினிக். 22ஆம் தேதி தான் செலிபிரேஷன் பண்ண போறோம்.
1: ஓ, ஏன் 22?
0: 17 வந்து என்னோட தங்கச்சி மகன் அரிஷ்வினுக்கு பர்த்டே, அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்.
1: சேர்த்து ஒரு செலவா முடிச்சிடலாம்னு பாத்துருக்கீங்க நீங்க? சரி சரி, அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க இன்றைக்கு?
0: இன்னைக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல.
1: 22 தான் அதுவும்.
0: அதான் 22 தான்.
1: சரி, அப்பாக்கு இப்ப இன்ப அதிர்ச்சியா ஒரு பாட்டு கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும்?
0: அப்பாக்கு பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த பாட்டு வேணாலும் போடலாம். அப்பாக்கு ஸ்ரீனிவாஸ் அவரை ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய பாட்டா கொடுத்துருவோம் அப்பாவுக்கு. நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் இந்த பக்கம்?
0: கோலசலங்கிலிருந்து கமலா தேவி பேசுறேன்.
1: கமலா தேவி, சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: இந்த பாடல் வந்து எங்க அப்பாக்காக நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். படம் பேர் வந்து வீர திருமகள், பாட்டு வந்து ரோஜா மலர் ராஜகுமாரி. அப்பா தவறிட்டாங்க, அப்பாவுக்கு நாளைக்கு நாங்க அவரோட இறந்த 5வது ஆண்டு நினைவஞ்சலி நாளைக்கு செய்யறோம்.
1: அவருடைய நினைவாக இந்த பாட்டு கேக்குறீங்க?
0: ஆமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிறேன், எப்படாவது அவருக்கு கிடைச்சிடணும். அவரோட நினைவு நாள் நம்ம எப்படியா
1: மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வேளையில அவருடைய நினைவாக இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.
0: அப்ப பேர் மாரிமுத்து வீரன்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: பையன் இய யாரோ கேள் கேளுன்னா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே.
1: நான் சுகுமாரன் ஜேபியில இருந்து கூப்பிடுறேன்.
2: சுகுமாரன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: பொதுவா குடும்பத்துக்காக விரும்பி கேக்குறேன் பாடல.
2: கண்டிப்பாக கேட்கலாம், என்ன பாட்டு வேணும்?
1: பாடல் சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். பாடல விரும்பி கேட்க, மனைவி பாக்கியம், மகன் மிஸ்டர் முருகன், அப்புறம் அவங்க மருமக பிரியா, என்னோட மச்சானோட மகன் ஒருத்தர் இருக்காரு வினோத், இவங்களுக்காக விரும்பி கேக்குறேன் பாடல.
2: சரி, கேட்டுட்டே பத்திரமா போங்க. நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், நான் சுக்ரீவன். எனக்கு வந்து இந்த நெடுநாளா கேட்காத ஒரு பாட்டு, விவசாய படத்துல வந்து என்னம்மா அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரி, அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்போம். நன்றி
1: நன்றி.

0: ஹலோ, வணக்கம் கிஷன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் கிஷன். எனக்கு வந்து ஒரு வாழ்த்து, வர திங்கட்கிழமை 17ஆம் தேதி பிறந்த நாள்.
1: ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லலையே.
0: என் பேரு சரஸ், சொல்றாங்களே, இருந்து அழைக்கிறேன்யா.
1: சொல்லுங்கம்மா, யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
0: என்னோட சகோதரி சாந்தா, அவங்களுக்கு பிறந்த நாள் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. என்னோட நெருங்கிய தோழி ஒருத்தவங்க வம்சாமோஜில இருக்கிறாங்க, கிருஷ்ணகுமாரி, அவங்களுக்கும் பிறந்த நாள் அன்றைக்குதான். என்னோட இன்னொரு தோழி வந்து சிராஸ்ல இருக்கிறாங்க, திரேசா, அவங்களுக்கும் அந்த வேலையில வாழ்த்து கூறிக்கிறேன். பாடல் வந்து நான் வந்து கேட்கும், வாராய தோழி வாராய
2: போட்டிருந்தேன். கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்னுடைய கடமை, நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழ.

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முஹம்மது சாலி மன்பை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்கு கற்றறிந்த ஒரு ஞானியிடம் ஒருவர் சென்றார். ஞானியோ தன் தியானத்தில் இருந்த நிலையிலே இருந்தார். உடனே சென்றவரோ சற்று நேரம் ஞானி அருகே அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் கழித்து ஞானி தனது தியானத்தை முடித்துவிட்டு தன்னருகே அமர்ந்திருப்பவர் இடம் என்ன வேண்டும், இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றார். அப்போது வந்தவரோ, எனக்கு ஏதாவது ஒரு நல்லுபதேசம் அறிவுரை சொல்லுங்கள் என்றார் பணிவுடன். உடனே ஞானி அவர்கள் சொன்னார்கள், யாருடைய மனதிலே இறைவனின் அன்பும் ஞானமும் நிறைந்து விடுகிறதோ அந்த மனம் உண்மையான உற்சாகத்துடன் காணப்படும். அம்மனதில் என்றைக்கும் உலகாசைகள் தங்காது. உலகம் அனைத்துமே கிடைத்துவிட்டாலும் அரசாட்சியும் அதன் சுகபோகங்களும் அம்மனிதனின் பார்வையில் ஒரு சாதாரண பொருளாகவே இருக்கும். ஆகவே உலக பேராசையை மனதில் போவதை விட்டுவிட்டு மனதின் வாயிலை அடைத்துவிடு, அதில் முத்திரையிட்டுவிடு. உனக்கு நல்ல ஞானமும் நல்வாழ்வும் வருவதற்கு வழிவகுக்கும், வழி திறக்கும் என்றார்கள். எவ்வளவு இலகுவாக இந்த உலகத்தை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதுதானே நம்முடைய வாழ்விலையும் கவனிக்க வேண்டிய ஒன்று. மற்றொரு உதாரணத்தையும் கூட அவர் பார்த்தார். படகுக்குள் தண்ணீர் இருந்தால் அது படகை கவிழ்த்து விடும். படகுக்கு கீழே தண்ணீர் இருந்தால் அது படகுக்கு உதவியாக மிதந்து பயணம் செல்ல வழி கிடைக்கும். இதுதானே உலக நியதி. உலகம் தண்ணீரை போன்றது, மனம் படகை போன்றது. உலகம் மனதிற்குள் புகுந்துவிட்டால் அது மனிதனை அழித்து விடுகிறது. அதுவே மனதை விட்டு வெளியே இருந்தால் நன்மைக்குரியதாக அமைகிறது. உலகம் மனதை விட்டு வெளியே இருக்கும்போது இறைவன் மனதிற்குள்ளே இருப்பான். உலகம் மனதிற்குள் புகுந்துவிட்டால் இறைவன் வெளியேறிவிடுகிறான். காரணம், ஒரு இடத்தில் ஒன்றுதான் இருக்க முடியும், இரண்டு இருக்க முடியாது. ஏனென்றால் உலகத்தை படைத்தாலும் இறைவனல்லவா? அதனால் உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கு அந்த இறைவனுக்கு இடம் தர வேண்டும். அதுதான் காரணமாக அமைகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக நபியாக நேர்வழி காட்ட வந்தார்கள். அதே நேரம் மாபெரும் அரசாட்சி மற்றும் அனைத்து விதமான சொத்து சுகங்கள் மற்றும் எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கும் அதிகாரம் பெற்றும் இருந்தும் கூட அவற்றின் ஆசையை தம் மனதிலிருந்து எடுத்து விட்டார்கள். ஒரு சாதாரண எளிய எண்ணத்தில் வாழ்ந்தே நமக்கு வழிகாட்டி கொடுத்தார்கள். நாம் எங்கிருந்தாலும் சரி, நாம் எந்த பதவியிலும் பணத்திலும் எவ்விதமான சிறப்பிலும் உயர்ந்திருந்தாலும் சரி, நான் ஒரு சாதாரண மனிதன். அனைத்தும் வந்தவை, அனைத்தும் சென்று விடக்கூடியவை, அல்லது இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நான் செல்பவனாக இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். சுருங்கச் சொன்னால், நம் வீட்டில் நம்முடைய பணத்தில் நம் விருப்பத்திற்கு சுவை மிகு உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. அச்சுவை மிகு உணவிலிருந்து நாம் எடுப்பது எவ்வளவு? நம்முடைய பசி தீர ஒரு சிறிய கப் அளவு எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு மேல் நம் தட்டில் அருகே இருப்பவர்கள் அன்பின் காரணமாக எடுத்து வைத்த போதும் கூட என்ன சொல்கிறோம்? போதுமென்றே பதில் சொல்லிவிடுகிறோம். தேவையான அளவை தேடி அனுபவித்தால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரந்தரமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இன்னும் வேண்டுமென தேடுவதே வேலையாக இருந்தால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காற்றில் பறந்து போய்விடும். இதுதான் உலக நியதி. அதனால் எப்பொழுதும் உலகத்தில் வாழக்கூடிய நாம் உலகை எவ்வளவு, எப்போது, எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற உயரிய பாடத்தை கற்று வைத்திருக்கிறோம். அந்த பாடத்தை மறந்துவிடாது நாம் செயல்பட வேண்டும். இறைவா, எந்த நிலையிலையும் நீ தந்த ஞாபகத்துகளை நினைத்து வாழக்கூடிய, நிம்மதியாக வாழக்கூடிய அந்த வாழ்வும் எங்களுக்கு செழிப்பும் உயர்வும் தரக்கூடிய வாழ்க்கையாக எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முஹம்மது சாலி மன்பை.
4: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகம் ஆகி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீனாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
3: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
2: நினைவுகளுக்காக
3: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
2: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15
1: வணிகர் உழைப்புக்கு இங்கு உரிய

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே.

0: அமைக்கிறார் துறவ வாய.
1: கம்பத்துல கொடி பறக்கும், குப்பத்துல கொசு பறக்கும், அடிச்சா

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஆர்டிஎம் இல்லாம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேம்,
2: மின்னல் ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வெறும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ், பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. மங்கள இசை.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சிலாங்கூர் ஷாலாம் சுதந்திர சதுக்கத்தில் 22வது சுக்மா பரசுக்மா தொடக்க விழா முழுவீச்சில் நடைபெற்றது. சிலாங்கூர் ராஜமுடா தங்கு அமீர் ஷா சுல்தான் சரஃபுடீன் இட்ரி ஷா அந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். சிலாங்கூர் இறுதியாக 1998 அப்போட்டியை ஏற்று நடத்தியது. இதனிடையே சுக்மாவும் பரசுக்மாவும் துணிச்சலான தன்னம்பிக்கையுடைய தலைமுறையை உருவாக்க வழிவகுக்கிறது என சிலாங்கூர் மந்திரி பசார் டாஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். வேறுபட்ட பின்னணியில் உள்ள விளையாட்டாளர்கள் அதனை மதித்து போட்டியிட இத்தளம் கற்றுக் கொடுக்கிறது என்றார் அவர். 2026 சுக்மா பரசுக்மா தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். மக்களால் உணரக்கூடிய பார்க்கக்கூடிய பலனாக உருமாற்றத்துக்கான போராட்டம் இருத்தல் வேண்டும் என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்கு டாஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கம் பல்வேறு முனைப்புகளை செயல்படுத்தியுள்ளது. ஆயினும் அனைத்து நிலையில் உள்ள மக்களும் பலனடைவதை உறுதிப்படுத்த இன்னும் அதிகமான முயற்சிகள் தேவைப்படுகின்றன என்றார் அவர். வடமேற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் 2 உயிரிழந்தனர். அவர்கள் முறையே 60-80 வயதுடைய பெண்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2 பச்சிளம் குழந்தைகள் காயமடைந்ததாகவும் காஸ்டில் லியோன் வட்டார அவசர சேவை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். மன்சாடியோ டி வால்ஸ்வேரா என்ற குக்கிராமத்தில் அப்பேரிடர் ஏற்பட்டது. காயமடைந்த அவ்விரு குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஜிம்பாப்வே கரிபா ஏரியில் கடந்த வாரம் பயணிகள் படகு கவிழ்ந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணி தொடரும் நிலையில் ஏரியிலிருந்து மேலும் 25 உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகார தரப்பினர் தெரிவித்தனர். விளையாட்டு ATP WTA சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி ஆடவருக்கான 2 சுற்றில் பராகுவேயின் டேனியல் வெலேஜோ 6-3 என மொனோகோவின் வேலண்டின் வெல்சோரோட்டை வென்றார். பெல்ஜியத்தின் அலெக்சாண்டர் பிளாகோக்ஸ் அர்ஜென்டினாவின் மரியானோ நெவோனியை 6-3 என வீழ்த்தினார். இத்தாலியின் ஃபிளாவியோ கபோலியும் ஸ்பெயினின் மார்டின் லென்சோவும் 3 சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன்ஸ் வைகானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்து நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا
3: அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, அதிக அளவில் சலவாத்து ஓதுவது மறைந்திருக்கும் அனைத்து மகிழ்ச்சிகளையும் கொண்டு வரும். இதை பற்றி ஹசரத் அல்லாமா இராக்கி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒருமுறை மிகவும் அன்பான மற்றும் உள்ளத்தை திறக்கும் ஒரு ஆலோசனையை பகிர்ந்து கொண்டார்கள். ஹசரத் அல்லாமா இராக்கி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், என் அன்புக்குரியவர்களே, எல்லா தலைவர்களுக்கும் தலைவரான, ஒவ்வொரு உன்னத ஆத்மாவிற்கும் எஜமானரான, எல்லா நன்மைகளின் உயிருள்ள சுரங்கமான அந்த பாக்கியம் பெற்ற ஆளுமையின் மீது மீண்டும் மீண்டும் சலவாத்து சொல்லுங்கள். இங்கே ஹசரத் அல்லாமா இராக்கி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மென்மையாக சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு வரலாற்று ஆளுமையாக மட்டுமல்லாமல் கருணை, மரியாதை மற்றும் ஆன்மீக வாழ்வின் மையமாக இப்போது கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இங்கிருந்துதான் அந்த இனிமை தொடங்குகின்றது. ஹசரத் அல்லாமா இராக்கி ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்குகின்றார்கள், சலவாத்து ஓதுவது ஒரு நற்காரியம் மட்டுமல்ல, அது ஒரு செயல்படும் அமைப்பு. அது உண்மையான சுறுசுறுப்பான உயிருள்ள ஒன்றை செய்கின்றது. நீங்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லும் போது ஒரே நேரத்தில் மூன்று கண்ணுக்கு தெரியாத கதவுகள் திறக்குகின்றன.

நேயர்களே, அந்த மூன்று கண்ணுக்கு தெரியாத கதவுகள், முதல் கதவு மகிழ்ச்சி, சலவாத்து மகிழ்ச்சியை ஈர்க்குகின்றது. அதற்கு தெளிவான காரணம் இல்லாத மகிழ்ச்சியையும் இதயம் இலகுவாக உணர்கின்றது. கவலைகளின் சுமை குறைகின்றது. துக்கம் நீண்ட நேரம் நிலைத்திருப்பதில்லை. இரண்டாவது கதவு தூய கருணை. சாதாரண கருணை அல்ல, மிக சிறந்த கருணை. சத்தமில்லாமல் விஷயங்களை சரி செய்யும் கருணை. பிரச்சனைகள் மென்மையடைகின்றன. கடினமான விஷயங்கள் மெதுவாக தாமாகவே அவிழ்கின்றன. மூன்றாவது கதவு பாதுகாப்பு. சலவாத்து ஒரு கேரயமாக மாறுகின்றது. உங்களுக்கு வருவதை கூட அறியாத தீங்குகளிலிருந்து அது பாதுகாக்குகின்றது. பல தொல்லைகள் உங்களை வந்தடைவதற்கு முன்பே தடுக்கப்படுகின்றன. அவை உங்களுக்கு எவ்வளவு அருகில் இருந்தன என்பதை நீங்கள் ஒருபோதும் உணர்வதில்லை. இப்போது ஹசரத் அல்லாமா இராக்கி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நமக்கு மிகவும் தெளிவான மற்றும் சக்தி வாய்ந்த ஒன்றை நமக்கு வழங்குகின்றார்கள். நாம் ஓதுவது ஒரு சலவாத்து தான். அதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகள், 10 கருணைகள் திருப்பி அனுப்பப்படுகின்றன, 10 பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, 10 பதவிகள் உயர்த்தப்படுகின்றன. வானவர்கள் உங்களுக்காக துஆ செய்கின்றார்கள்.

நேயர்களே, இது ஒரு ஆன்மீக விதி. இதை பற்றி மெதுவாக சிந்தியுங்கள். நீங்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வரி அன்பை அனுப்புகின்றீர்கள். மேலும் அல்லாஹ் 10 அலை கருணையை உங்களுக்கு திருப்பி அனுப்புகின்றான். இதன் பொருள், உங்கள் சிறிய முயற்சிக்கு பன்மடங்கு தெய்வீக பதிலை வழங்கும் ஒரே செயல் சலவாத்து மட்டுமே. ஹசரத் அல்லாமா இராக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் மற்றொரு அழகான ரகசியம் வானவர்களை பற்றியது. நீங்கள் சலவாத்து ஓதும் போது வானவர்கள் அமைதியாக இருப்பதில்லை. அவர்கள் உங்களுக்காக துஆ செய்ய தொடங்குகின்றார்கள், பிரார்த்தனை செய்ய தொடங்குகின்றார்கள். வானவர்கள் அல்லாஹ்விடம் உங்களை மன்னிக்க வேண்டுகின்றார்கள். வானவர்கள் அல்லாஹ்விடம் உங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்கின்றார்கள். வானவர்களில் உங்கள் பெயரை நினைவு கூறுகின்றார்கள். இதற்காக நீங்கள் கடினமான எதையும் செய்யவில்லை. நீண்ட வணக்கம் இல்லை, கடுமையான போராட்டம் இல்லை. நாவில் அன்பு, இதயத்தில் மரியாதை மட்டுமே. இதனால் தான் ஆன்மீக பாதையில் உள்ளவர்கள் வார்த்தைகள் தோற்று போகும் போது துரூத் என்னும் சலவாத்தை உங்களுக்காக அது பேசும் என்று கூறுகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட பாக்கியமான சலவாத்தை அதிகம் அதிகம் நாம் கூறி அதனுடைய பல நன்மைகளை பெற வல்ல நாயன் அல்லாஹ் நமக்கு அருள் கிருபை புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: நேரம் காலை மணி 6:30.

எல்லோருக்கும் காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இன்னும் உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு ஆடி திங்கள் 31 நாள், 2026 ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பிறக்கும் போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சரி, இன்றைக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்த செய்ய போறோம், நமக்கு பிடிச்சமான ஒண்ண வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு நினைக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அதே போல இன்றைய நாள்ல நிறைவே நினைத்திருப்பீங்க. நீங்க நினைத்தது அனைத்தும் சிறப்பான முறையில ஈடேறிட்டும். சரிங்களா, தொடக்க பாடலுக்கு போகலாம். முருகன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிப்போம்.

வணக்கம். இதில் கேட்டு இருக்கோம். நேற்று இணையதளங்களில் வந்த சில செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் இயக்கங்களுக்கு விரிவான சுதந்திரத்தை வழங்குவதற்காக 1971 பல்கலைக்கழக மற்றும் பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் AUKUவை ரத்து செய்வதாக பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த சட்டத்தில் முழுமையான மாற்றம் வேண்டும் என்று மாணவர் தலைவர்கள் முன்வைத்த கருத்துக்களுக்கு அடிப்படையில் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் சொல்லியிருக்காரு. இதற்கிடையில இதற்கு பதிலாக ஒரு புதிய மேலும் விரிவான புதிய சட்ட கட்டமைப்பு உயர்கல்வி அமைச்சு கோடி காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2026 முதல் 2035 வரையிலான மலேசிய உயர்கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே உயர்கல்வி சட்டம் என்ற செயல் திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த முயற்சி அப்படின்னு அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் வந்து தெரிவித்திருக்காரு. இன்னொரு செய்தி, ஸ்லாங்கூர் சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்துல நேற்று ஹெலிகாப்டர் ஒன்று வெடித்து தீப்பற்றி எரிந்த ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது. இதிலிருந்து நால்வரும் வந்து உயிர் தப்பியிருக்காங்க. ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் தகவல் படி நேற்று பிற்பகல் 12:30 மணி அளவுல விமான நிலையத்துல காபன் MRO வளாகத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பழுது பார்க்கும் பணிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இயந்திரத்தை பரிசோதிப்பதற்காக ஹெலிகாப்டர் புறப்பட தயாராகும் போதுதான் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நேர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்துல யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதோடு விமான நிலை பணிகள் தற்போது வழக்கம் போல சீராக இயங்கி வருகின்றன அப்படின்ற ஒரு செய்தி தாங்க இது. இன்னொரு செய்தி, சுக்மா போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. ஸ்லாங்கூர் மாநிலம் உபசரணை மாநிலமாக இந்த முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. 5000 மேற்பட்ட விளையாட்டாளர்கள், 14 மாநிலங்கள் மற்றும் புரூனையில் இருந்து கூட விளையாட்டாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. 469 போட்டிகள் என 37 வகையான விளையாட்டுகள் இந்த சுக்மா ஸ்லாங்கூர் 2026 நடைபெறுகின்றன. நிறைய செய்திகள் வெளிவந்திருக்குங்க. வாய்ப்பு இருந்தா இணையதளங்கள்ல அவ்வப்போது நம்ம நாட்டுல நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிந்துக்குவோம், சரிங்களா?

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
2: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
1: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
2: ருக்கு நகாரா தான், இறைவன் மீது நம்பிக்கை.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான் இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான அமைதியான மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: 2026 சுக்மா பரசுக்மா ஒழுக்கத்தையும் துணிச்சலையும் கற்பிக்கிறது. மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக உருமாற்ற போராட்டம் மாற்றப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சிலாங்கூர் ஷாலாம் சுதந்திர சதுக்கத்தில் 22வது சுக்மா பரசுக்மா தொடக்க விழா முழுவீச்சில் நடைபெற்றது. சிலாங்கூர் ராஜமுடா தங்கு அமீர் ஷா சுல்தான் சரஃபுடின் இட்ரிஸ் ஷா அந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். உடன் மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி, இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி, அரசாங்க தலைவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சிலாங்கூர் இறுதியாக 1998 அப்போட்டியை ஏற்று நடத்திய சிலாங்கூரின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் ஜலுர்க மீலாங்கையும் மாநில குடிகளையும் உட்படுத்திய அணியினரின் அணிவகுப்புகள் என நிகழ்ச்சி மெருகூட்டப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் உச்சகட்டமாக சுக்மா சுடர் ஏற்றப்பட்டது. இதனிடையே சுக்மாவும் பரசுக்மாவும் துணிச்சலான தன்னம்பிக்கையுடைய தலைமுறையை உருவாக்க வழிவகுக்கிறது என சிலாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். பல்வேறு பின்னணியில் உள்ள விளையாட்டாளர்கள் அதனை மதித்து போட்டியிட இத்தளம் கற்றுக் கொடுக்கிறது என்றார். மேலும் வெற்றிக்கு ஒழுக்கமும் தோல்விக்கு பின் மீண்டும் எழுந்து நிற்கும் துணிவும் தேவை என்பதை விளையாட்டுத்துறை நிரூபிக்கிறது. 2026 சுக்மா பரசுக்மா தொடக்க விழாவில் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி உரையாற்றினார். நாடு முழுவதும் கடந்த ஜூலை வரையில் மெனு ரஹமா தொழில் முனைவோராக 3210 உணவு பானம் வணிகங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சலி தெரிவித்துள்ளார். அந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 3182 இருந்தது. அரசாங்கத்துடன் இணைந்து மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்க அதிகமான உணவகங்கள் தயாராக உள்ளதற்கு இது சான்று பகர்கின்றது. அதில் மிக அதிகமாக 1016 உணவு தளங்கள் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மெனு ரஹமா திட்டம் மேலும் அதிகமான இடங்களுக்கு விரிவுபடுத்த இன்னும் பல தொழில்துறை நடத்துனர், வணிக சங்கம், உணவு தொழில் முனைவோருடன் ஒத்துழைக்கப்படும் என டாக்டர் ஃபுசியா சலி கூறியுள்ளார். மக்களால் உணரக்கூடிய பார்க்கக்கூடிய பலனாக உருமாற்றத்துக்கான போராட்டம் மாற்றப்பட வேண்டும் என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்கு டாக்டர் ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கம் பல்வேறு முனைப்புகளை செயல்படுத்தியுள்ளது. ஆயினும் அனைத்து நிலையில் உள்ள மக்களும் பலனடைவதை உறுதிப்படுத்த இன்னும் அதிகமான முயற்சிகள் தேவைப்படுகின்றன என்றார் அவர். நாட்டின் பொருளாதாரம் அனைத்து கணிப்புகளையும் கடந்து 6 விழுக்காடாக வளர்ச்சியடை இதன் பயனை மக்கள் பெறுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் பேஸ்புக் பதிவு வாயிலாக அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மடானி அரசாங்கத்தின் முனைப்புகளை மக்கள் அறிய தொடர்பு பணி முறை மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பேரா நிலையிலான 2026 சுதந்திர மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆட்சியாளர் சுல்தான் நாசின் ஷாவும் அவர் தம் துணைவியார் துவான் குசாரா சலீமும் கலந்து சிறப்பித்தனர். மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ சாரானி முகமாட்டும் கல்வித்துணை அமைச்சர் ஒங்காவும் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இம்முறை இத்திட்டத்தில் மொத்தம் 214,095 பேர் பங்கேற்றனர். அவர்களுள் தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் என 83.6% கலந்து கொண்டதாக மாநில கல்வித்துறை இயக்குநர் ஜுல்காஃப்லி முகமது முக்தார் கூறினார். இந்த எண்ணிக்கை இத்திட்டத்திற்கான வரவேற்பை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக ஆற்றலை கண்டறியவும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் பல்வேறு துறைகளில் மாணவர்களின் ஆற்றலை மேம்படுத்தவும் முக்கிய தளமாக கருதப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு AI-இன் இறையாண்மையும் அறநெறியும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என மலேசிய இலக்கவியல் பொருளாதார கழகம் MDEC-இன் இலக்கவியல் தொழில்துறை மேம்பாட்டு கூட்டுறவு விவகார மூத்த துணை தலைவர் டாக்டர் ஃபாஜில் அப்துல் வாஹித் வலியுறுத்தியுள்ளார். அந்த தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். பொறுப்புடன் கையாளப்படுவதை உறுதிப்படுத்த AI கற்றல் சூழல் அமைப்பில் அந்த அம்சங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என அவர் பரிந்துரைத்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம். நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: கிழக்கு பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கிராமவாசிகளை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் எல்லைக்கு அருகிலுள்ள ஹைஃபென்ஸ் பூங்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை வேகமாக பரவிய தீயை அணைப்பதற்காக நாடு முழுவதிலுமிருந்து கூடுதல் படைகள் வரவழைக்கப்பட்டன. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமிருந்து உலங்குருதிகளும் நீர் இறைச்சும் விமானங்களும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டன. வெள்ளிக்கிழமை வெறும் 80 ஹெக்டேர் நிலத்தில் தீ பரவியிருந்ததாகவும், சனிக்கிழமை பிற்பகலுக்குள் 1,700 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலம் எரிந்துவிட்டது என்றும் உள்ளூர் அதிகாரிகள் அறிக்கையில் தெரிவித்தனர். வடமேற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் 2 உயிரிழந்தனர். அவர்கள் முறையே 60-80 வயதுடைய பெண்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2 பச்சிளம் குழந்தைகள் காயமடைந்ததாகவும் காஸ்டில் லியோன் வட்டார அவசர சேவை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். மென்சாடோ டி வால்சியோரோ என்ற குக்கிராமத்தில் அப்பேரிடர் ஏற்பட்டது. காயமடைந்த 2 குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட 80 வயது முதியவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர், ஆம்புலன்ஸ் பிரிவினர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அனுப்பப்பட்டனர். மீட்பு உலங்குருதியிலிருந்து எடுக்கப்பட்ட காணொளியில் அந்த இடம் மலைப்பாங்கான வனப்பகுதியால் சூழப்பட்டிருந்தது தெரியவந்தது. ஹமாஸ் அரசியல் தலைவர் கலில் அல் ஹையா எகிப்திய அதிகாரிகளுடன் பேச்சு நடத்த சனிக்கிழமை மாலை கெய்ரோவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ஹமாஸ் வட்டாரம் AFP-யிடம் தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தூதர் ஜரட் குஷ்னர் அங்கு வருகை அளிப்பதற்கு முன்னதாக அவரின் இப்பயணம் அமைந்துள்ளது. ஜூலை மாத இறுதியில் ஹமாஸின் தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னர் முதல் முறையாக எகிப்துக்கு பயணம் மேற்கொள்ளும் அல் ஹையா ஞாயிற்றுக்கிழமை காலை எகிப்தின் உளவுத்துறை தலைவர் அஸ்ஸன் ரஷாட்டை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவால் நிராகரிக்கப்பட்ட காசா திட்டம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளை களையும் நம்பிக்கையில் குஷ்னர் அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே கரிபா ஏரியில் கடந்த வாரம் பயணிகள் படகு கவிழ்ந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணி தொடரும் நிலையில் ஏரியிலிருந்து மேலும் 25 உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகார தரப்பினர் தெரிவித்தனர். அந்நாட்டு அரசாங்கத்தின் புறநகர் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பயணிகள் படகு அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படுகிறது. அப்படகு கடந்த செவ்வாய்க்கிழமை ஜாம்பியாவுடனான எல்லையில் உள்ள பரந்த ஏரியில் கொந்தளிப்பான நீரில் பயணம் செய்தபோது கவிழ்ந்தது. இதுவே அந்நாட்டின் வரலாற்றில் நிகழ்ந்த மிக மோசமான பேரிடர் என்று கூறப்படுகிறது. விளையாட்டு ATP WTA சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி ஆடவருக்கான 2 சுற்றில் பராகுவேவின் டேனியல் வெலேஜோ 6-3, 6-3 என மொனாக்கோவின் வேலண்டின் வென்சரோட்டை வென்றார். பெல்ஜியத்தின் அலெக்சாண்டர் பிளாகாக்ஸ் அர்ஜென்டினாவின் மரியானோ நோவேனியை 6-3, 6-4 என வீழ்த்தினார். இத்தாலியின் ஃபிளாவியோ கபோலியும் ஸ்பெயினின் மார்டின் லவ்டாவ்ஷியும் 3 சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இதற்கிடையில் மகளிருக்கான 2 சுற்றில் பிலிப்பீன்ஸின் அலெக்சாண்ட்ரா ஏலா ரோமின் கேப்ரியேலா ரூசே 6-1, 3 சுழியம் என வீழ்த்தினார். அமெரிக்காவின் அமாண்டா அசிமோவா துருக்கியின் ஜெய்னப் ஜோன்மேஸை 6-2, 6-2 என தோற்கடித்தார். ரஷ்யாவின் அனா கலின்ஸ்காயாவும் போலந்தின் மஜா சவுஸ்கலினாவும் 3 சுற்றுக்கு முன்னேறினர். AI 2026 சுக்மா பரசுக்மா ஒழுக்கத்தையும் துணிச்சலையும் கற்பிக்கிறது. மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக உருமாற்ற போராட்டம் மாற்றப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: இன்று 2004 ஆண்டு இன்றைய நாளில் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM பினாங்கில் உள்ள கணினியல் புதிய மையத்தில் விசா செயற்கைக்கோள் நிலையத்தை வெற்றிகரமாக நிறுவியது. இந்த அறிமுக நிகழ்ச்சிக்கு அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து சூர்யா அப்துல் ரஹ்மான் தலைமையேற்றார். 4.5 மீட்டர் அளவிலான இந்த செயற்கைக்கோள் ஜப்பான், சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ், வியட்நாம், தாய்லாந்து, நேபாளம் ஆகிய நாடுகளில் உள்ள செயற்கைக்கோள்களுடன் இணைக்கப்பட்டது. இதன் மூலம் அந்த நாடுகளுடன் இணைந்து கட்டமைப்பு தொடர்பான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடிந்தது. இது கணினியல் துறையில் ஆராய்ச்சி மேம்பாடு தொடர்பான பணிகளுக்கான வசதியாக மட்டுமல்லாமல் விவசாயம், கல்வி போன்ற துறைகளிலும் அறிவையும் பட்டறிவையும் பகிர்ந்து கொள்ளும் தளமாக செயல்பட்டது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோங்க. நம்ம நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு காலை வணக்கம். வழக்கமா இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது நமக்கு பிடிச்சமானது. சிலருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் போது பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தாங்க எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு பிடிச்சமானதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு நாள். வார நாட்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, வார இறுதி நாட்கள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நமக்கு ஓய்வா இருக்கும். சில உட்காந்து யோசிச்சு இது நமக்கு பிடிச்சிருக்கு, இதை நம்ம செய்வோம்னு சொல்லி செய்யறதுனாலதான் பெரும்பாலானோருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது மிக மிக விருப்பமான ஒரு நாள். நமக்கு பிடிச்சமான நம்பிக்கை நிறைந்த ஒரு நாள் இன்றைக்கு வந்திருக்கு. கொண்டாடுவோம், மகிழ்ச்சியா இருப்போம். என்னென்ன செய்து முடிக்கணும் இன்றைக்கு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சிறப்பா செய்து முடிங்க, சரிங்களா?

சரிங்க, இந்த நகைச்சுவை அப்படின்றது ஒரு கலை தானே. சிலர் நகைச்சுவை சொன்னாங்கன்னா நமக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். சிலர் நகைச்சுவை என்ற பேர்ல நகைச்சுவை பண்ணுவாங்க தான், ஆனா நமக்கு பாருங்க சிரிப்பே வராது. இன்றைக்கு வந்துங்க நகைச்சுவை சொல்லும் ஒரு நாளாக அனுசரிக்கப்படுது. பாருங்க, ஒரு சின்ன நகைச்சுவை தான் நம்மள சிரிக்க வைக்குது. அதனால நம்ம கொஞ்ச நேரம் மறந்து நல்லா சிரிக்கிறோம், மன அழுத்தம் குறையுது. பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிரிக்கவே மாட்டாங்களாங்க, சிரிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்களா. ரொம்ப பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறோம், நம்மை சுற்றி நடக்கிறத யோசிக்கிறதுனால நம்ம சிரிக்க மறந்துடுறோம். யாருக்குதான் பிரச்சனை இல்லை நீங்க சொல்லுங்க. இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சிரிக்கும் போது வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும், உண்மையா இல்லையா? ஒருத்தரை சிரிக்க வைக்க நீ என்ன நகைச்சுவை சொல்ல போறீங்க? ஆரம்பத்தில் சொல்லி இருந்தது போலதான், யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு நகைச்சுவை பண்ணாங்கன்னா நமக்கு சிரிப்பு தானா வந்துடும். ஆனா சிலர் பண்ற நகைச்சுவை தான் ஏத்துக்க முடியாது, சிரிப்பும் வராது, நமக்கு இன்னும் கோபம் தான் வரும் இல்லையா? சரி வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
2: தெரிஞ்சு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்,
3: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
2: குடிச்சுக்கிற போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
1: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி
2: சொல்லுங்க,
1: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
2: சரியா,
1: போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னயா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
4: ரொம்ப ரொம்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: ஆமாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

வணக்கம். கேட்டு இருக்கோம், சுக்மா விளையாட்டு போட்டிகள் அதிகாரப்பூர்வமா ஆரம்பமாக இருக்கு. இம்முறை பார்த்தோம்னா சிலாங்கூர் மாநிலத்தில் இந்த சுக்மா விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம நாட்டில் நடைபெறும் அதிகம் பேசப்படும் போட்டிகளில் ஒன்று தான் சுக்மா. இம்முறை சிலாங்கூர்ல நடைபெறும் இந்த போட்டிக்கு நிறைய சிறப்பம்சம் இருக்கு. கடைசியா உபசரணை மாநிலம் என்ற முறையில 1998 பார்த்தோம்னா சிலாங்கூர் இந்த சுக்மா விளையாட்டு போட்டிகளை ஏற்று நடத்தினாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆண்டு இவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடந்த முறை பார்த்தோம்னா 2024 சரவாக்ல இந்த சுக்மா விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. பெரும்பாலும் இந்த சுக்மா விளையாட்டு போட்டிகள் பார்த்தோம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதிரியான மாதத்துலதான் நடைபெறும். அது நேற்று அதிகாரப்பூர்வமா தொடங்கியிருக்கும் சுக்மா சிலாங்கூர் 2026 பார்த்தோம்னா 5000 விளையாட்டாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 14 மாநிலங்களில் இருக்கும் சிறந்த விளையாட்டாளர்கள், புரூனேல இருந்து கூட சில விளையாட்டாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. 37 வகையான விளையாட்டுகளில் 469 போட்டிகள் நடைபெறுகின்றன. கூடவே சுக்மா விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் போது சில சாலைகள் அடைக்கப்படும், அப்புறம் வந்துட்டு பொதுமக்கள் வந்து கலந்துக்கலாம், அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளிவரும். அதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. இப்ப செப்பாங்களை பார்த்துக்கிட்டா இன்று தொடங்கி 4 18 பாதைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி வந்துட்டு செப்பாங்கல நடக்கிறதுனால ஜலான் பந்தாய் செப்பாங் புத்ரால இருந்து

பெற்றது. ஸ்லாங்கூர்ல நடைபெறதுனால உபசரணை மாநிலம் என்ற முறையில ஸ்லாங்கூர் வெற்றியை கைப்பற்றுமா அப்படின்றதுதான் கேள்வியே. கடைசியா 2016 ஸ்லாங்கூர் மாநிலம் இந்த வெற்றியை வந்து கைப்பற்றினாங்க. பார்க்கலாம் நிலவரம் எப்படி அமைதுன்னு. வாங்க அடுத்து பாடல் இடம் நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
3: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.
4: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
5: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
4: அது சரி.
5: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க.
4: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
5: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
4: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
5: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே, இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நான் என்ன பண்ண போறேன்?
4: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
5: எது நாளைக்கா?
4: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
5: சொன்னாங்க.
4: அதேதான்
6: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஆகஸ்ட் 7 வரை நாடு முழுவதும் ரஹமா அடிப்படை உதவி திட்டம் சாராவில் பங்கேற்ற வணிக வளாகங்களின் எண்ணிக்கை 14068 அதிகரித்துள்ளது. இந்த இலக்கிடப்பட்ட உதவி உள்ளூர் சமூகங்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைப்பதை உறுதி செய்வதில் வணிக பங்காளிகளின் வலையமைப்பை விரிவுபடுத்துவது அவசியமாவதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். மனிதவள அமைச்சர் திறன் மேம்பாட்டு நிதிக்கழகம் PTPK நிதியுதவியை கடனாக வழங்குவதற்கு மாற்றாக மானியமாக வழங்கும் பரிந்துரை தொடர்பில் ஏனைய அமைச்சர்களிடமிருந்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்று வருகிறது. அவை கூடிய விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். தெலங்கானாவில் போக்குவரத்தினை சீர்படுத்தும் முனைப்பாக 6 நிலையங்களை உட்படுத்திய கிழக்கு கரை ரயில் திட்டப்பாதை ECRL மாநில அரசாங்கம் விரைவுபடுத்தும். 2027 ஜனவரி மாதம் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த முதலாம் கட்ட சேவை இவ்வாண்டு டிசம்பர் மாதம் 1 தொடங்குவதற்கு இலக்கிடப்பட்டதை அடுத்து அது விரைவுபடுத்தப்படுவதாக மாநில மந்திரி பிரசார் டாத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜம்சூரி முக்தார் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் பரவிய பதிவில் கூறப்பட்டதைப் போல் சபாவின் சம்பூர்ணா லஹட்டத்து பகுதிகள்